நேரம் காலை 5:33, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் இனி பாம்பே சகோதரிகள் பாடியுள்ள ஸ்ரீ யோக மீனாட்சி ஸ்தோத்திரம் கேட்கலாம்.

நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 28 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி திங்கள் 4 நாள் 2026 ஆண்டு ஜூன் மாதம் 18 தேதி வியாழக்கிழமை சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். தற்போது குரல் அமுதம்.

தன்னை சார்ந்து கொண்டே தனக்கு பொருந்தாத செயல்களை செய்பவனுடைய பகையை பொருள் கொடுத்தாவது உருவாக்கிக் கொள்ள வேண்டும். குறள் எண் 867 அதிகாரம் பகை மாட்சி.

தன்னை சார்ந்து கொண்டே தனக்கு பொருந்தாத செயல்களை செய்பவனுடைய பகையை பொருள் கொடுத்தாவது உருவாக்கிக் கொள்ள வேண்டும். குறள் எண் 867 அதிகாரம் பகை மாட்சி.

0: நேரம் 6 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது மிக முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 ஜிகாவாட் அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். E20 ரக பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளைச் சுற்றி எறும்புகள் மொய்ப்பதாக வரும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்காக புதிய வீடுகள் கட்டித்தருவது தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு தென்னரசு ஆய்வு மேற்கொண்டார். கோயம்புத்தூரில் உரிய பதிவில்லாமல் விற்பனைக்கு வைத்திருந்த 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொலைக்காட்சி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை இந்திய தர நிர்ணய அமைவான அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் மாணவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அறிவியல் பாட விடைத்தாள் நகலை இன்று பிற்பகல் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் பள்ளி மாணவிகளுக்கு தொல்லை கொடுத்த 2 பேரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 2009ஆம் ஆண்டு கோயில் காவலாளியை கொலை செய்த வழக்கில் 2 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து ஓசூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே விவசாயியிடமிருந்து கொள்முதல் செய்த நெல்லுக்கான தொகையை விடுவிக்க லஞ்சம் வாங்கியதாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக ஊழியரை காவல்துறையினர் கைது செய்தனர். கம்போடியாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டனர். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: பக்தி நேரம்.
0: அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை நேர வணக்கம். நேரம் 6:02 ஆயிட்டிருக்குங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். எஸ், காற்றோடும் இசை ஊற்றோடும் இதமான பக்தி பாடல்களோடும் உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். எத்தனை கைகள் என்னை தள்ளிவிட்டாலும் என் தன்னம்பிக்கை என்னை ஒருபோதும் கைவிடாது என்ற உத்வேகமான சிந்தனையுடன் இந்த நாளை நாம் இனிய நாளாக தொடங்குவோம். கூடவே நம்மோடு அழகான பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக KJ ஏசுதாஸ் குரலில்.

ஆழ்ந்திடும் தேவனம் பெருமைகள் சேர்த்திடணும். பிள்ளையார் பட்டியில் வாழ்ந்திடும் தேவனம் பெருமைகள் சேர்த்திடணும்.

பிள்ளையார்பட்டியில் வாழ்ந்திடும் தேவனம் பெருமைகள் சேர்த்திடணும். பிள்ளையார்பட்டியில் வாழ்ந்திடும் தேவனம் பெருமை

உடைந்து போக ஆயிரம் காரணங்கள் உண்டு. உயர்ந்து வர ஒரே வழிதான் தன்னம்பிக்கை. முடியும் என்றால் நிச்சயமாக ஒரு நாள் விடியும். எஸ், அப்படித்தான் இன்று விடிந்திருக்கிறது அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த நாளை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நேயர்களே, நேரம் சரியாக 6:08 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். தொடரும் இனிய பாடல் ஓ எஸ் அருண் பாடியது.

மலையை பார்த்து மலைத்து விடாதே. மலை மீது ஏறினால் அந்த மலை உன் காலடியில் என்பதை நினைவில் கொள். நேரம் 6:15 கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். தொடரும் இனிய பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் கண்ணதாசன் வரிகள், ராஜ்குமார் பாரதி குரலில்.

தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள். தோல்வி கூட ஒரு நாள் இவன் அடங்க மாட்டான் அப்படின்னு நம்ம கிட்ட தோற்று விடும் அல்லவா? பக்தி நேரம் கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம் 6:20 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. தொடரும் இனிய பாடல் வீரமணி கண்ணன் இசையமைப்பில் வாராஸ்ரீ வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது.

நேரம் 6:34 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை FM ரெயின்போ 101.4 பக்தி நேரம். விதைக்காமல் அறுவடை இல்லை, உழைக்காமல் உயர்வு இல்லை. கடுமையான உழைப்பும் கூர்மையான புத்தியும் தவிர வெற்றிக்கு ரகசியம் வேற எதுவும் இல்லை. தொடரமணிய பாடல் ஜெயா விஜயா பாடியது.

நேரம் 6:37 ஆயிட்டு இருக்க கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். தொடரும் இனிய பாடல் எஸ் ஜானகி பாடியது.

0: 92.4 இங்க எல்லாமே தோழி.
1: வாழ்க்கையில் எதை நம்பியும் வாழலாம், ஆனால் இவர்கள் நமக்காக இதை செய்வார்கள், அவர்கள் நமக்காக வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பை மட்டும் நம்பக்கூடாது. ஏனெனில் நம்பிக்கையை விட தன்னம்பிக்கை தனக்கான பாதையை, தனித்துவமான பாதையை வழியமைத்துக் கொடுக்கும். பக்தி நேரம் நிகழ்ச்சி நிறைவு பாடலாக நாகூர் இ.எம். ஹனீஃபா குரலில்

0: நேரம் 6:45. தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 GW அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் கோயம்புத்தூர், திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்சில் ஈவியன் நகரில் நடைபெற்ற G7 உச்சிமாநாட்டிற்கு இடையே அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் இருதரப்பு பேச்சு நடத்தியபோது அவர் இதனை தெரிவித்தார். தடையற்ற வகையில் கப்பல் போக்குவரத்து நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். கடல்சார் வர்த்தகத்திற்காக லட்சக்கணக்கான இந்திய மாலுமிகள் உலகின் பல்வேறு பிராந்தியங்களில் சேவையாற்றி வருவதாக அவர் கூறினார். மாலுமிகளின் பங்களிப்பு குறித்து குறிப்பிட்ட பிரதமர் அவர்களுடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்று தெரிவித்தார். மேற்காசியாவில் அமைதிச் சூழலை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டதற்காக திரு டிரம்புக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். இப்பிராந்தியத்தில் அமைதி திரும்பும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுகள் சுமூகமாக நடைபெறுவது குறித்து திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். இதற்கிடையே யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கேயையும் பிரதமர் சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்தியா யுக்ரைன் இடையேயான ஒத்துழைப்பை ஆய்வு செய்த தாங்கள் இரு நாட்டு வர்த்தக உறவுகளை போருக்கு முந்தைய நிலையில் இருந்ததைப் போன்று சுமூகமாக நடைபெற ஒத்துழைக்க வேண்டும் என்று முடிவு செய்ததாக கூறினார். இந்தியா எப்போதும் அமைதியின் பக்கமே இருக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மற்றொரு பதிவில் குறிப்பிட்டுள்ள பிரதமர், G7 உச்சிமாநாட்டில் தாம் பங்கேற்றது ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக கூறியுள்ளார். நிர்வாகம் மற்றும் கொள்கை வகுத்தல் ஆகியவற்றில் இந்தியாவின் கருத்துகளையும் முயற்சிகளையும் எடுத்துரைப்பதற்கான வாய்ப்பு தமக்கு கிடைத்ததாக அவர் தெரிவித்துள்ளார். வளர்ந்து வரும் நாடுகளுடன் நெருக்கமாக பணியாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்தும் தாம் இம்மாநாட்டில் விளக்கியதாக அவர் கூறியுள்ளார். பிரான்ஸ் பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று பாரிஸ் செல்வதாகவும் அங்கு நடைபெறும் தொழில்நுட்ப மாநாட்டில் உரையாற்ற உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் இந்திய வம்சாவளியினரை தாம் சந்திக்க உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 GW அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், உலகின் மிக விரைவான மிகப்பெரிய தூய்மை எரிசக்தி மாற்றங்களில் ஒன்றை இந்தியா கொண்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் எரிசக்தி மாற்றத்துறையில் இந்தியா உலகளாவிய தலைமைத்துவமாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் குறித்து குறிப்பிட்ட அமைச்சர், பசுமை ஹைட்ரஜன் தொழில்நுட்பங்களில் புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்க 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்துறையில் 8 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்ப்பது, 6 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆண்டுக்கு 50 மில்லியன் டன் கார்பன் வெளியீட்டை குறைப்பதும் தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தின் நோக்கம் என்று திரு பிரஹ்லாத் ஜோஷி கூறினார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. தாவேக தலைமையிலான புதிய அரசு பதவியேற்றபின் நடைபெறும் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் கூட்டத்தொடர் தொடங்குகிறது. ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே

0: சிடி பிரபாகர் வாசிப்பார். அரசு நலத்திட்டங்கள், கொள்கைகள் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூடி கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக கேரள எல்லைப்பகுதியான புளியரை சோதனை சாவடி மற்றும் குற்றாலத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கில் கேரளா செல்லும் கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் லாரிகளுக்கு நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழக கேரள எல்லைப்பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடி மற்றும் சுற்றுலா தலமான குற்றாலத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கில் காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரைக்கும், இரவு 8 மணி முதல் காலை 6 மணி வரைக்கும் கேரளாவிற்கு கனிம வளங்களை ஏற்றிச் செல்வதற்காக லாரிகள் தற்போது வரை இயக்கப்பட்டு வந்த நிலையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரைக்கும், இரவு 11 மணி முதல் அதிகாலை 4 மணி வரைக்கும் கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் கனரக வாகனங்களுக்கு நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. ஆகாஷ் வணிகில் செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: தமிழகத்தில் கோயம்புத்தூர், திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். கம்போடியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அமெரிக்கா ஈரான் இடையேயான ஒப்பந்தத்தின் மூலம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறையும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி அமலுக்கு வரும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்டிலிருந்து 2 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. E20 ரக பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளைச் சுற்றி எறும்புகள் மொய்ப்பதாக வரும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்காக புதிய வீடுகள் கட்டித்தருவது தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு தென்னரசு ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொலை கொடுத்த 2 பேரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் மாணவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. கோயம்புத்தூரில் உரிய பதிவில்லாமல் விற்பனைக்கு வைத்திருந்த 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொலைக்காட்சி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை இந்திய தர நிர்ணய அமைவின் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 2009ஆம் ஆண்டு கோயில் காவலாளியை கொலை செய்த வழக்கில் 2 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து ஓசூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே விவசாயியிடமிருந்து கொள்முதல் செய்து நெல்லுக்கான தொகையை விடுவிக்க லஞ்சம் வாங்கியதாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக ஊழியரை காவல்துறையினர் கைது செய்தனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அறிவியல் பாட விடைத்தாள் நகலை இன்று பிற்பகல் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. லக்னோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 49.5 ஓவரில் 402 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 403 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் 44.3 ஓவரில் 232 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியின் பந்துவீச்சாளர்கள் அர்ஷ்தீப் சிங், குர்னூர் பிரார் ஆகியோர் தலா 3 விக்கெட்டையும் பிரின்ஸ் யாதவ் 2 விக்கெட்டையும் வீழ்த்தினர். 3வது மற்றும் இறுதி ஒருநாள் போட்டி நாளை மறுநாள் சென்னையில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. லீட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 209 ரன் எடுத்தது. ஸ்மிருதி மந்தனா 74 ரனும் ஷஃபாலி வர்மா 55 ரன்னும் எடுத்தனர். 210 ரன் எடுத்தால் வெற்றி இலக்குடன் பின்னர் களமிறங்கிய நெதர்லாந்து

இங்கிலாந்து 17.3 ஓவரில் 114 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியின் பந்து வீச்சாளர் ஸ்ரீசரணி 4 விக்கெட் வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 ஜிகாவாட் அளவிலான புதை படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது.

0: இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. தொடர்வது
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
3: அன்புள்ள கார்த்திகேயன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். நம்ம மாநிலத்தில் நிறைய மரங்கள் குறுஞ்செடிகள் இருந்திருக்கு, இப்போவும் ஓரளவுக்கு இருக்கு. மரம் செடி கொடிகள் இருந்தா அந்த பூமி செழிப்பான பூமி. ஒவ்வொரு வகையான மரங்கள் நிறைய எண்ணிக்கையில் ஓரிடத்துல இருந்தா அந்த பகுதிக்கு அந்த மரத்தையொட்டிய பேரே வந்துடும் வச்சிருவாங்க. உசில் மரங்கள் நிறைந்திருந்த இடம்தான் உசிலம்பட்டி. இழுப்ப மரங்கள் நிறைஞ்ச பகுதி இழுப்பையூர் இழுப்பூர்னு அழைக்கப்படுது. விழா மரம் அதிகம் இருந்த பகுதி விழாத்தி குளம். வாகை மரங்கள் செழிப்பா வளர்ந்த பகுதி வாகை குளம் வாகையூர். இன்னும் ஆலங்குளம் அத்தியூர் அரசம்பட்டி தாண்டிக்குடி வேப்பங்குளம் இப்படி பல ஊர் பெயர்களில் மரங்கள் இருக்கு. ஆனால் இன்னைக்கு அந்தந்த ஊர்களிலேயே அந்த மரங்கள் இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்டுக்கணும். ஏன்னா மரங்களின் எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு, அல்லது பல பணிகளுக்காக நாம மரங்களை வெட்டிட்டோம். பயன் தரும் பலன் தரும் மரங்களுக்கு பதிலாக தைல மரம் சீமக்கருவேல் தூங்கு முஞ்சின்னு விதவிதமான மாற்று மரங்கள் நம்ம பகுதிக்கு வந்துடுச்சு. கார்த்திகேயன் சார், இந்த மாற்று மரங்கள்லாம் வேகம் வேகமாக சீக்கிரமாக வளர்ந்துடும். அது மட்டும் இல்லை, பூமியில் இருக்கும் நீரையும் நல்லா உறிஞ்சிரும். இந்த மரங்கள்லேருந்து காய்கள் பழங்கள்னு எதுவுமே வர்றதில்ல. அதனால் காய் கனிகளை நாடி வரும் பறவைகள் இல்லாமல் போயிடுச்சு. உசில் மரம் வறட்சியை தாங்கி வளரும். வெக்கையான பூமியிலும் இம்மரம் வளர்ந்து மனிதர்களுக்கு நல்ல நிழல் தரும். வேங்கை மரம் இன்னைக்கு அரிதா போச்சு. ஆயுர்வேத மருத்துவத்தில் வேங்கை மரம் பயன்படுத்தப்படுது. அதே போலத்தான் மருத மரம். இழுப்ப மரத்திலிருந்து எடுக்கிற இழுப்ப எண்ணெய் தமிழர் கலாச்சாரத்தில் ரொம்ப காலமாக விளக்கேற்ற உபயோகப்படுத்தப்பட்டது. இப்போ அரிதா பேசப்படுது. பெரிய கோயில்கள் இருக்கும் இடத்துல 2-3 இழுப்ப மரம் இருக்கும். இழுப்ப எண்ணெய் கொண்டு கோயிலில் விளக்கேற்றுவது சிறப்புன்னு கருதுனாங்க. அதே போல இடுப்பு வலிக்கும் இந்த எண்ணெய் ஏற்ற மருந்து. தோதகத்தின்னு ஒரு மரம் இருக்கு. இந்த மரத்தில் எந்த பொருள் செய்தாலும் அது காலத்துக்கும் அழியாது. அவ்வளவு சிறப்புகளுடையவை மரங்கள். ஆனால் நம்ம மனித இனம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை மரங்களுக்கு. இவ்வுலகில் தாவரங்கள் இல்லைன்னா மற்ற உயிர்கள் எதுவும் உயிர் வாழ முடியாதுங்கிறத மனித இனம் தெரிஞ்சிருந்தாலும் ஏனோ வளர்ச்சி என்ற பேரில் மரங்களை வெட்டி வீழ்த்துறான். உலகிலேயே அலட்சியத்தாலும் ஆயுதங்களாலும் அதிகம் பாதிக்கப்பட்ட ஒரே உயிர் மரங்கள் தான். மரத்தை வெட்டி காகிதமாக்கி பின்பு புத்தகமாக்கி புத்தகத்தின் பின்புறம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்னு அருமையான வாசகத்தை எழுதி வைக்கிறான் மனிதன். சொந்த செலவில் சூன்யம் வச்சுக்கிறதுன்னு ஒரு சொலவடை சொல்லப்படுவதுண்டு. அதுபோலத்தான் மரங்களை வெட்டுவதும். கார்த்திகேயன் சார், நாம் சுவாசிக்கிறது பிராணவாயுவை. நம்மை சுற்றியுள்ள காற்றுல 1/5 பிராணவாயு இருக்குது. யார் எது மூலம் இது நமக்கு கிடைக்குது? நிச்சயமாக பசுமை போர்வை மூலம்தான், இலவசமாக கிடைக்குது. இந்த நிலை, அதாவது மரங்களை தொடர்ந்து வெட்டுவது நீடித்தால் சுவாசிக்கும் பிராணவாயுக்கும் காசு கொடுக்க வேண்டியிருக்கும். மக்கள் தாவரங்களோடு இணைந்து வாழ்ந்த காலம் போயிடுச்சு. மரம் தனை மனிதன் மறந்தான். மறக்கக்கூடாது என்பதற்காக வீட்டை சுற்றி இடவசதி இருந்துச்சுன்னா அங்கு பயன் தரும் மரங்களை வளர்க்கலாம். வளர்க்கணும். உயரமான மரங்களுக்கு அடியில் சிறிய மரங்கள், அவற்றின் கீழ் புதர் மரங்கள் அல்லது பெரிய செடிகள், அப்புறம் புல் வகைகளை வளர்க்கலாம். முருங்கை கருவேப்பிலை மா பலா நாவல் நெல்லி தென்னை நெட்லிங்கம் மயில் கொன்றை மந்தாரை மகிழ மரம் போன்றவற்றை வளர்த்து பசுமை போர்வை உண்டாக்குனார்தான் காலம் போகும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.

அன்பான நேயர்கள் அனைவருக்கும் இதமான இனிய உற்சாகமான காலை நேர வணக்கம். நேரம் 7:01 கேட்டுட்டு இருக்கீங்க 101.4 காற்றோடும் இசை ஊற்றோடும் இதமான பாடல்களோடும் நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் இந்த இனிய வேளையில உங்களோடு. எஸ் மார்னிங் டைம் ஆயிடுச்சுங்க. எந்திரி கோபாலு எந்திரி அஞ்சலி அப்படிங்கிற மாதிரி வீட்டில் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் வந்து நம்மளுடைய பெற்றோர்கள் தாத்தா பாட்டி எல்லாம் வந்து கொஞ்சம் எழுப்பிட்டு இருப்பாங்க. சில வீடுகளில் அது தவிர்க்க முடியாது, வேற ரகமாக இருக்கும், அது அதெல்லாம் கட்டுக்கரப்படாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனிஹாவ் ரொம்ப உற்சாகமான இந்த காலை நேரத்தில் வந்து அழகான பாடல்கள் உங்களுக்காக வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்குள்ள நான் வழங்க காத்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சூப்பமான ஒரு கேள்வி இருக்கு, இன்னும் கூடுதல் தகவல்கள் எல்லாம் நிறைய காத்துக்கிட்டே இருக்கேன். எல்லாத்துக்கும் முன்னாடி சூப்பமான ஒரு அழகான பாடலோட தொடங்கிடலாமா? வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவோட இசையமைப்பில் வரிகளில் குரலிலும் கூடவே சேர்ந்து எஸ் ஜானகி அவங்களும் பாடியிருக்கிறாங்க. ஸோ அப்படியான அழகான ஒரு பாடலோட தொடர்ந்து கிழக்கு ரெயின்போ FM 101.4 எங்க எல்லாமே இசமதுலே.

அழகான காதல் கீதத்தோடு இந்த பாடலை கேட்டு பிடிச்ச நேரம் 7:07 ஆயிட்டு இருக்கு. சிட்டா பறந்துகிட்டு இருக்க நேரத்துல கையிலேயே பிடிக்க முடியலப்பா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை, உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி அழகான ஒரு கேள்வி காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி இன்றைய நாள் சில முக்கியமான நிகழ்வுகள், அதுல ராணி லட்சுமிபாயினுடைய தியாக தினம் இன்னைக்கு 18 இன்ற நாள் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒன்று. ராணி லட்சுமிபாயினுடைய தியாக தினம் June 18 அன்று இந்தியா முழுவதும் பரவலாக அனுசரிக்கப்படுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஜான்சினுடைய புகழ்பெற்ற வீராங்கனைனா, அதாவது இந்த ராணி அவர்கள் வந்து 1957 இந்திய கிளர்ச்சியின் போது குவாலியரில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கப்படைகளை எதிர்த்து போராடி தன்னுடைய உயிரையை வந்து தியாகம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இன்றைய நாளை வந்து நம்ம அனுசரிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வரலாற்றினுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது வந்து 1957 நடந்த முதல் சுதந்திர போரினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவராகவும் இவர் வந்து திகழ்ந்திருக்கிறாரு. நான் என் ஜான்சியை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்ற அவரது புகழ்பெற்ற பிரகடனம் எதிர்ப்பின் சக்தி வாய்ந்த சின்னமாக இன்னைக்கு வரைக்கும் விளங்குது அப்படிங்கிறது தான் அவருடைய புகழ். வேணும் கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி மற்றும் ஒரு கேள்வின்னு சொல்லியிருந்தேன், அந்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஃபிஃபா கால்பந்து உலக கோப்பை தொடர்ல அண்மையில ஹேட்ரிக் கோல் அடித்து அசத்திய புகழ்பெற்ற வீரர் யார்? மறுபடியும் சொல்றேன், நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஃபிஃபா கால்பந்து உலக கோப்பையோட தொடர்ல அண்மையில ஹேட்ரிக் கோல் அடித்து அசத்திய புகழ்பெற்ற வீரர் யார்? அப்படி கண்ண மூடி அப்படி திறக்கிறதுக்குள்ள டாப்னு பதில் சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய பதில்களை சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற நம்மளோட முகநூல் பக்கத்துல என்னுடைய கேள்வியின் கீழாக பதில்களை பதிவிட்டு தட்டி தூக்குங்க. எஸ், அடுத்த பாடல் இன்னும் செவியோரமாக அப்படி உணர்வுகள் லேசாக நூல் இழையாக வெளியக்கூடிய ஒரு பாடலாக இளையராஜாவோட இசையமைப்பில் வைரமுத்தோடு வரிகளில் இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி இணைந்து படிய இந்த பாடல் கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து நான் சொல்லவா வேணும் இந்த பாடலை அப்படின்ற மாதிரி சூப்பரான ஒரு பாடல். தொடர்ந்து கேளுங்க 101.4 எங்கெல்லாமே சம்மதுளே.

அருமையான பாடலை கேட்டு முடிச்ச நேரம் 7:13 ஆயிட்டு இருக்கீங்க. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம் சென்னை. எஸ் முகநூல் பக்கத்தில் அந்த கேள்விக்கான பதில்களை தட்டி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க நினைக்கிறேன். நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஃபிஃபா கால்பந்து உலக கோப்பை தொடரில் அண்மையில் ஹேட்ரிக் கோல் அடித்த அசத்திய புகழ்பெற்ற வீரர் யார் அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் ஒருவேளை உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 முகநூல் பக்கத்தின் கீழாக நீங்கள் பதிவிட்டு சொல்லலாம். பாடல்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி செம்ம ஃபீலோட கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த பாடலும் கூட அந்த மாதிரி தான், போவோமா ஊர்கோளம் அப்படின்னு இளையராஜாவோட இசையமைப்பில் கங்கை அமரன் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடல் சின்ன தம்பி திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே செம்ம தூளே.

இப்படி ஒரு பசுமையான சூழல, இப்படி ஒரு அப்படியே வரப்புக்கு மேல நடந்து போகும்போது பம்ப் செட் குழியில இருந்து அப்படியே காத்து சில்லுன்னு காத்து கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் பசுமையான ஒரு இடம் இருக்கும்போது இந்த வாழ்க்கை வந்து எவ்வளவு அழகானது, ரொம்ப கொண்டாட்டமானது அப்படிங்கறது அந்த இடத்துக்கு போய் பார்த்தா தாங்க ஃபீல் ஆக முடியும். நேரம் 7:20 தொழுகிற வேலையில கேட்டுட்டு இருக்கீங்க 101.4. வணக்கம் சென்னை, உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு

இது என்னப்பா பாட்டு அப்படிங்கிற உங்களோட ஹார்ட் பீட் ஏங்கிக்கிட்டு இருக்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்துல இருந்து ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு சாங் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு, காதோரம் லோலாக்கு. எஸ் அந்த பாடல் தான். இளையராஜாவோட இசையமைப்புல வாலிவுட் வரிகள்ல மனு மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடி இருக்கிறாங்க. எஸ் தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4, எங்க எல்லாமே தூளே.

காதர் லோலாக்கு கொஞ்சி பாடிய நேரம் 7:25 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம் சென்னை. அடுத்த பாடல் இளையராஜாவோட இசையமைப்புல புலமை பெத்தன் வரிகள்ல எஸ் ஜானிக்கியோட குரல்ல என்கிட்ட மோதாதே திரைப்படத்துல இருந்து சும்மா விரட்டி விரட்டி நேசத்தை பொழிகிற ஒரு பாடலுங்க இது. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே சம்மதுல.

0: நேரம் 7:30. சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
0: சைபால்
2: அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கெல்லாம் பகவான் கண்ணன் வந்து பதில் சொன்னார். அதுக்கு பேர் பகவத்கீதை. அதே மாதிரி உத்தவன் கேட்ட கேள்விக்கும் அவர் பதில் சொல்லியிருக்கிறார். அதுக்கு என்ன பேருனா உத்தவகீதைன்னு பேர். அது சரி, உத்தவன்னா யார்? கண்ணனுக்கு சின்ன வயசுலேருந்தே தேர் ஓட்டிக்கிட்டு இருந்தவன் அவன் தான். குருக்ஷேத்திர போர் முடிஞ்சது. அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டி தர்மனுக்கு முடிச்சு விட்டினார் கண்ணபிரான். அதுக்கப்புறம் துவாரகைக்கு திரும்பினார். தான் வந்த காரியம் முடிஞ்சது. அதனால் இளமையிலிருந்தே தனக்கு தேரோட்டியாக இருந்து வந்த உத்தவனை கூப்பிட்டார். இந்த பாருப்பா, உனக்கு வேணுங்கிறத கேளுன்னார். அவன் தனக்குன்னு எதையும் கேட்கறதுக்கு ஆசைப்படலை. இருந்தாலும் கேள்வி கேட்குறதில் அவன் ரொம்ப கெட்டிக்காரன். அதனால் கேட்க ஆரம்பித்தான். பரந்தாமா, ராஜசூய யாகத்துக்கு தர்மனை கூப்பிட்டு தன்னுடைய அரண்மனையில் விருந்து வச்சான் துரியோதனை. அதுக்கப்புறம் சூதாட்டத்துக்கு கூப்பிட்டான். தர்மன் வந்து தோல்வி அடைகிற மாதிரி பண்ணிவிட்டான். நீங்கள் தான் முக்காலமும் உணர்ந்தவராச்சே, சூதாட்டத்தில் தர்மர் ஜெயிக்கிறது மாதிரி பண்ணியிருக்கக்கூடாதா? இந்த பகடக்காயை உருட்டுறப்போ நீங்கள் எதிர்பார்த்தது விழற மாதிரி பண்ணியிருக்கலாமே. சரி, அதுதான் இல்லை. வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இவங்களையும் பணையம் வச்சு ஆடுறப்போவாவது காப்பாற்றிருக்கலாம். அதையும் நீங்கள் செய்யலை. பாவம் அந்த அவலை பொண்ணு, ஒன்றும் புரியாத ஒன்றும் தெரியாத அந்த உன்னுடைய சகோதரி திரௌபதி, அந்த பொண்ணை வந்து துச்சாதனன் இழுத்துக்கிட்டு வந்து துகில் உரிகிற கட்டத்தில் காப்பாற்றினியே, இது நியாயமா முறையா அறமா? இதுதான் உத்தவன் கேட்ட கேள்வி. இதுக்கு பரந்தாமன் பதில் சொல்கிறார். அப்படி கேள் உத்தவா, தருமனை வந்து துரியோதனன் வந்து சூதாட அழைக்கும் பொழுது என்ன சொன்னான் தெரியுமா? நான் பணையம் வைக்கிறேன், எனக்கு பதிலாக என்னுடைய மாமன் சகுனி பகடக்காய்களை உருட்டுவான்னு சொன்னான். உடனே தருமன், எனக்கு பதிலாக என்னுடைய மைத்துனன் கண்ணன் வந்து பகடக்காய்களை உருட்டுவான்னு சொல்லியிருக்கலாமே, அப்படி சொல்லலை. என்ன செஞ்சான் தெரியுமா? துரியோதனன் கூட சூதாட்டத்துக்கு சம்மதிச்சுட்டோம். கடவுளே, இது என்னுடைய மைத்துனன் கண்ணபிரானுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டான். இதனால் தர்மன் வந்து எனக்கு வந்து மனசால் தடை போட்டுட்டான். அதனால் அரண்மனைக்கு வெளியிலேயே என்னை கூப்பிடுவாங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், திரௌபதி இவங்களை பணையம் வச்சு ஆடுறப்போவாவது கூப்பிடுவாங்கன்னு பார்த்தேன். அப்பவும் அவங்க என்னை கூப்பிடல, நினைக்கல. திரௌபதியை வந்து துச்சாதனன் கூந்தலை பிடிச்சி இழுக்கிறான். அப்போ கூட அவள் தன்னுடைய உடல் பலத்தால் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலே தவிர என்ன நினைக்கல. துரியோதனன் சபைக்கு இழுத்து செல்லப்பட்ட திரௌபதி அறநூல்களையும் அரசு நீதிகளையும் சொல்லிக்கிட்டு இருந்தாலே தவிர என்ன நினச்சே பார்க்கல. துகில் உரிகிற கட்டத்தில் தான் ஹரிஹரி கண்ணா பரந்தாமன்னு கூப்பிட்டா, அதனால தான் அப்போ போய் நான் காப்பாற்றினேன் அப்படின்னா பரந்தாமன். அப்படின்னா நீ அழைச்சாதான் போவியா, நீயா போக மாட்டியா அப்படின்னு கேட்குறான் உத்தவன். ஆமாம், நான் கூப்பிட்டா தான் போவேன். மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களையெல்லாம் அவங்கவுங்க போக்கிலேயே விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன். நான் குறுக்கிட்டு வந்து ஒன்றுமே செய்ய மாட்டேன் அப்படின்னா பரந்தாமன். மனுஷன் தவறு பண்ணுனா திருத்த மாட்டியா, சும்மா பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துருப்பியா அப்படின்னு கேட்குறான் உத்தவன். நான் மனுஷனுடைய உள்ளத்தில் இருக்கிறப்போ என் எதிரில் மனுஷன் தவறு பண்ண மாட்டான் அப்படின்னு கண்ணன். அதாவது யார் நினைக்கிறாங்களோ அவங்க உள்ளத்துலலாம் அவன் இருக்கிறான். அப்படி இருக்கிறப்போ தவறு செய்ய மனுஷன் அஞ்சுவான். இதுதான் உத்தவ கீதைங்கிறது. இந்த காலத்துலேயும் சில பேர் பகவான் மாதிரி அடுத்தவங்க கஷ்டப்படுறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது உண்டு. அன்றைக்கி அப்படித்தான், நடுத்தெருவில் ஒரு திருடனை பிடிச்சி எல்லாரும் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆள் மட்டும் தள்ளி நின்று அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். என்ன சார் இது, பாவம் அந்த ஆளை போட்டு அப்படி அடிக்கிறாங்களே அப்படின்னும். அடிக்கட்டும் சார், அவன் அடி வாங்க வேண்டிய ஆள் தான் அப்படின்னா அவன். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். பின்ன என்ன சார், நான் ஒருத்தர் பையில் இருந்த பர்ஸை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே அவன் முந்திக்கிட்டு அபேஸ் பண்ணிவிட்டான். பர்ஸை அவன் எடுத்துட்டான். பார்க்கறதுன்னா எடுக்கிறது அவனா? என்ன சார் நியாயம் இது, நல்லா வாங்கட்டும்
1: அப்படிங்கிறான்.
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
0: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். நேரம் 7:35 ஆயிட்டு இருக்கீங்க. சென்னை வணக்கம். சென்னை உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இன்னொருத்தருடைய தியாக தினத்தை வந்து நினைவு கூறக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், குரு அர்ஜுன் தேவ் ஜி அவர்களுடைய தியாக தினம் தான் இன்னைக்கு. அதாவது 5வது சீக்கிய குருவினுடைய உன்னத தியாகத்தை நினைவு கூறுகிறது இந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். கூடவே நம்மளுடைய கேள்வி முகநூல் பக்கத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பை தொடரில் அண்மையில் ஹேட்ரிக் கோல் அடித்து அசத்திய புகழ்பெற்ற வீரர் யார் அப்படிங்கிறதா அந்த கேள்விக்கான பதிலை ரொம்ப நேரமாக நிறைய நேர்கள் வந்து டைப் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. பட் என்னென்ன பதில் யார் யார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பின்னால் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி செம்மையான ஒரு பாடலுங்க இது, வந்து நியூ வேர்ஷன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கொஞ்சம் இப்படி வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான பாடல்களை நம்ம கேட்க முடியும் நினைக்கிறேன். எஸ் ஜி வி பிரகாஷ்குமாரோட இசையமைப்பில் கென் கருணாஸோட வரிகளை கென் கருணாஸ் அவர்களே பாடியிருக்கக்கூடிய ஏய் மஞ்ச பல்லுன்னே முட்டை கிழக்கி பாட்டு தாங்க. எஸ் தொடர்ந்து கிழக்குது 101.4 எங்கள் அமைச்சு அம்மதுலே.

நேரம் 7:40. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

உடனே நேரம் சரியாக 7:40 தாண்டி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. ஏஸ் நானும் எழுந்து ஓட ஆரம்பிச்சிட்டேன் பாஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லிட்டு தெருவில் போறவங்க, ரோட்ல போறவங்க, பஸ்ல போறவங்க எல்லாருக்கும் சொல்லணுங்க காலை வணக்கம் அப்படிங்கிறது உற்சாகமான ஒரு வணக்கம். நமக்கு நாமே வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் மாதிரி மத்தவங்களுக்கு ஏதாவது சொல்லிட்டு போறேன்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு ஒரு பூஸ்ட். ஏ நல்லா படைச்சிடா இருக்காருப்பா, எனக்குமே பேச போறாரு, இன்னைக்கு பத்து அழகான ஒரு காலை வணக்கத்தை சொன்னாரு பாருங்க, அதுக்கப்புறம் தாங்க எனக்கு ஒரு புது உற்சாகம் பிறந்தது அப்படின்ற மாதிரி எல்லாம் ஓடும்ல. அதான் தேவை மக்களே, காலை நேரத்தில் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம வணக்கம் சென்னையில 100 வாட்டில 1000 வாட்டி வணக்கம் வணக்கம் வணக்கம்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். புகழ்பெற்ற இந்திய சுதந்திர போராட்ட வீரரும் அரசியல்வாதியுமான சேலம் சி விஜய ராகவாச்சாரியாருடைய பிறந்த நாள் June 18 இன்னைக்கு கொண்டாடப்படுது. 1852 பிறந்த இவர் தென்னிந்தியாவுடைய சிங்கம் அப்படின்னு பரவலா அறியப்பட்ட ஒரு தலை சிறந்த வழக்கறிஞரும் சமூக ஆர்வலரும் ஆவார் அப்படின்னு சொல்றோம். சுயராஜ்ய அரசியலமைப்பை உருவாக்குவதில் ஆற்றிய முக்கிய பங்கையும் சுதந்திர இயக்கத்தினுடைய ஆரம்ப கால தலைமையையும் போற்றும் வகையில் முன்னணி அரசியல் பிரமுகர்களும் அமைப்புகளும் June 18 ஆகிய இன்னைக்கு வந்து அவருடைய பாரம்பரியத்தை தொடர்ந்து கௌரவிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் நினைவு கூர்ந்துகிட்டே நாம வந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்குள்ள சூப்பரான பாடல்களை நம்ம கேட்க போறோம்னு ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கும் போது, அடுத்த பாடல் பராசக்தி திரைப்படத்துல இருந்து நியூவா வந்திருக்கக்கூடிய பராசக்தி திரைப்படத்துல சூப்பரான ஒரு பாடல் ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைப்புல ஏகாதாசி வரிகள்ல சீன் ரோல்டன் மற்றும் தி குரல்கள்ல இந்த பாடல் தொடர்ந்து கலந்து 101.4 எங்க எல்லாமே சமதுலே.

அருமையான பாடல் கேட்டு முடிச்ச நேரம் 7:46 நிமிடம் ஆயிட்டு இருக்கேன். கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை FM ரெயின்போ 101.4ல. வணக்கம் சென்னை. ரொம்ப நேரம் அந்த கேள்விக்கான பதில் என்னப்பா சொல்ல போறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆவரோட காத்துக்கிட்டு இருக்கீங்களா? கேள்வியும் பதிலும் இப்போ டப்பு டுப்பு டப்புன்னு சொல்ல போறேன். கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடந்து கொண்டிருக்கும் ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பை தொடரில் அண்மையில் ஹாட்ரிக் கோல் அடித்த அசத்திய புகழ்பெற்ற வீரர் யார் அப்படிங்கிறதான் கேள்வி. பதில் சொல்லிட்டு இருக்காங்க ராஜேஷ் பெரியார் நகர்ல இருந்து. இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருக்காரு. பி கே பூபாலன் பாலன் வந்து வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அந்த புகழ்பெற்ற அர்ஜென்டினா வீரர் லியோனல் மெஸ்ஸி அப்படின்னு சொல்லியிருக்காரு. முந்தாதால் தாங்க என் கண்ணுக்குள்ளே இருக்கு, அச்ச மூணு கிக்கு இருக்கு, கிக்கு செம்மையா இருந்துச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரியா தவறா அப்படிங்கறத பின்னால பாக்கலாம். அதுக்கப்புறம் விஜய்குமார் குட் மார்னிங் FM ரெயின்போ ஆல் ஃபிரண்ட்ஸ் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லி பதிலும் கூட வந்து லியோனல் மெஸ்ஸி தான் சொல்லியிருக்காரு. அண்ட் ஆனந்த முருகன் இனிய காலை வணக்கத்தோட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோட இவரும் கூட அதே பதில் தான் பதிவிட்டிருக்காரு. அண்ட் பத்மினி பத்து ஆன்சர் மெஸ்ஸி அப்படிங்கறது மட்டும் சுருக்கமா நச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் குணானல் அண்ணாமலை வந்து சொல்றாரு லியோனல் மெஸ்ஸி அப்படின்ட்டு. சுஜாதா சந்திரசேகரன் குட் மார்னிங் டு எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேஸ் மெஸ்ஸி மார்னிங் சாங்ஸ் ஆர் சோ நைஸ் வெரி குட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீர சுந்தரி அன்பான காலை வணக்கம் மெஸ்ஸி பதில் அப்படின்னு சொல்றாங்க. ஹேம்லத்தா வெறும் கிளாப்ஸ் மட்டும் போட்டு தான் போயிட்டே இருக்காங்க. அண்ட் அலிநகர் மெஸ் மகாதேவன் அல்ஜீரியாவுக்கு எதிரான லீக் போட்டியில அர்ஜென்டினா அணியினுடைய நட்சத்திர வீரரான லியோனல் மெஸ்ஸி ஹாட்ரிக் கோல் அடிச்சு அசத்தி இருக்காருங்க. நான் கூட பதில் சொல்லி அசத்தி இருக்கேன் பாத்தீங்களா அப்படின்னு சொல்றாரு. பிரிஷோத் அன்பான காலை வணக்கத்தோட மெஸ்ஸி அப்படிங்கிற பதில் சொல்றாரு. அண்ட் மஸ்தான் ஷேக் இனிய காலை வணக்கத்தோட வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லி நிகழ்ச்சியோட பதில் சொல்றாரு சூப்பபா. அண்ட் அதே போல கேசவன் அன்புடன் காலை வணக்கம் அப்படின்னு கடிதம் எழுதுற மாதிரி பாடல்கள் அருமை அப்படின்னு அடுத்த வரியில் எழுதியிருக்கிறாரு. மேலப்பட தயாளன் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்றாரு. அண்ட் பாபு முல்லக்காடு மெஸ்ஸி அப்படின்னு சுருக்கமா சொல்லியிருக்காரு. சரவணன் அரியலூர் மாவட்டத்திலிருந்து ஆண்டி மேடம் சரவணன் அர்ஜென்டினாவோட வீரர் மெஸ்ஸி அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் இனிய காலை வணக்கத்தோட பதில் லியோனல் மெஸ்ஸி மேற்கு மாவட்டத்திலிருந்து பேசுறீங்க வணக்கம் நான் கேக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. நோகராஜ் கோவை மாவட்டத்திலிருந்து தர்மத்தம்பட்டி வினோபா நகர் அப்படின்னு சொல்றாரு அந்த ஏரியாவில இருந்து. இவரும் கூட அர்ஜென்டினாவை சேர்ந்த வீரர் லியோனல் மெஸ்ஸி அப்படின்னு தான் பதில் சொல்றாரு. அண்ட் தேங்க்யூ ஜெயத்து சொல்லியிருக்க பட்டர்ஃபிளை பறக்க விட்டே. அசோகன் வரதா இனிய காலை வணக்கம் சொல்றாரு. 9000 பதில்களை நம்ம நேயர்கள் வந்து காலையிலேயே உற்சாகமா சுறுசுறுப்பா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க.

அடுத்த பாடல் ஒன்று போயிட்டுலாமா கேட்டுலாமா அப்படிங்கிற மாதிரி லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்தில் தீமா தீமா தீமா தீமா அப்படின்னு பாட வராரு நம்மளுடைய அனிருத் ரவிச்சந்திரன். எஸ் அவருடைய மியூசிக்ல அவருடைய குரல்ல விக்னேஷ்வரனோட வரிகளை தொடர்ந்து கலங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்களை சமதுலே.

அப்பப்பப்பப்பா தீமா தீமா தீமான ஆயிரம் வாட்டி வந்திருக்கு போல இருக்க. காலையிலேயே ஸ்லோகன் சொல்ற மாதிரி இருந்துச்சுல. எஸ் 7:54 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. சிட்டா பறந்துகிட்ட நேரத்தில் கேட்டுட்டு இருக்கேன் எஃப்எம் 91.4 வணக்கம் சென்னை. எஸ் உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். கேட்டேன் பாரு ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கான பதில்களை அப்படியே 1000 பக்கத்துக்கு அள்ளி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய நேயர்கள். யார்ப்பா அந்த ஹேட்ரிக் கோல் அடிச்சது அப்படின்னு கேட்டேன். அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி சொல்றாங்க. இனிய காலை வணக்கத்தோட பதில் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல புண்ணியம்மன் மேடு வண்ணை கணேசன் வந்து இனிய காலை வணக்கத்தோட பதில் சொல்றாங்க. ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான் காலை வணக்கத்தோட அதே பதில் தான். பண்ணைப்புற மணிகண்டன் இனிய காலை வணக்கத்தை மட்டும் சொல்லிட்டு வேகமாக கிளம்பிட்டார் போல இருக்கு. அண்ட் அதே போல பாபு முள்ளக்கடை இனிய காலை வணக்கத்தோட கும்புற குருசாமி தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி கம்பு அழகா சூப்பர் வணக்கம் சொல்றாரு. பட்டாளம் அப்துல் சலீல் லியோனல் மெஸ்ஸி அர்ஜென்டினா அப்படின்னு சொல்றாரு. அண்ட் மதுரை சோ சண்முக

சுந்தரம் பதில் சொல்லியிருக்காரு. அண்ட் பி கே பூபாலன் வெறும் வணக்கத்தை மட்டும் சொல்றாங்க. உஷாராணி திருமுடி வாக்கம் உஷாராணின்னு சொல்லி மெஸ்ஸின் கொடுத்துருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம் வணக்கம், வணக்கத்தோடு சேர்ந்து பதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹரிஹரன் தென்கட்சி சுவாமிநாதன் தகவல் அருமை அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாவே அருமை, எஸ் எனக்கும் கூட ரொம்ப பிடிச்சிருந்தது. பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன் லேனல் மெஸ்ஸி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல ஜெயக்குமார் அவரும் வந்து இன்று ஒரு தகவல் அருமை அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. நிறைவு பாடலாக மதராசி திரைப்படத்திலிருந்து வர காத்துட்டு தங்கப்பூவே தீமாவுக்கு அப்புறம் இப்ப தங்கப்பூவே வராங்க. அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைப்புல

திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்காக புதிய வீடுகள் கட்டித்தருவது தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு தென்னரசு ஆய்வு மேற்கொண்டார். கோயம்புத்தூரில் உரிய பதிவில்லாமல் விற்பனைக்கு வைத்திருந்த 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொலைக்காட்சி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை இந்திய தர நிர்ணய அமைவன் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நெல்லை மாவட்ட புதிய காவல்துறை கண்காணிப்பாளராக திரு விஸ்வேஷ் பாலசுப்பிரமணியம் சாஸ்திரி பொறுப்பேற்றுக் கொண்டார். பெரம்பலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் மாணவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அறிவியல் பாட விடைத்தாள் நகலை இன்று பிற்பகல் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அரச தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. கம்போடியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி இணையவிலை குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அமெரிக்க ஈரான் இடையேயான ஒப்பந்தத்தின் மூலம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறையும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது நாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பைக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் உருகுவே அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 ஜிகாவாட் அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி கூறியுள்ளார். E20 ரக பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளைச் சுற்றி எறும்புகள் முய்ப்பதாக வரும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் ஆளுநர்

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா. ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா வருவிருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இதமான காலை நேர வணக்கம் சொல்லிக்கிறது. நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரிய. 8:03 தாண்டி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன். சிட்ட ஆபரத்துக்கு நேரத்தில் ரஷ் ஹார் ரெயின்போ நிகழ்ச்சியை கேட்க போடுறோம். எஸ் ஜாலியே ஜிம் கான்னா அப்படிங்கிற மாதிரி செம்மையான ஜாலியான பெப்பையான பாடல்கள் எல்லாம் உங்களுக்காக அவர் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்னிங் டைம் நீங்களே வைபா இருக்கும்போது பாட்டு எப்படி இருக்கணும், அதை விட டபுள் வைபா இருக்கணும்ல. இந்த வைப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேகத்தோட விவேகமும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம நோட் த பாயிண்ட் யுவர் ஆனர் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணி போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்னிங் டைம்ல அதுவும் குறிப்பா இந்த டைம்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, பள்ளிக்கூட பகுதிகள் கல்லூரி பகுதிகள் அப்படிங்கிறத பிஞ்சு பிஞ்சு குழந்தைகள் எல்லாம் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போய்கிட்டு இருப்பாங்க. அழகா இருக்கும் பாக்குறதுக்கு, ரசிக்கிறது. ஆனா அது நமக்கெல்லாம் நேரமே கிடையாதுப்பா. எனக்கு ஆபீஸுக்கு விடாச்சல் முக வண்டி அப்படின்னு பூந்து போயிட்டே இருப்பேன். லெப்ட்கா போவேன், ரைட்டுக்கா போவேன், ஐ லெப்ட்கா இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல கட் பண்ண, இப்படி தாறு மாறலாம் வண்டியை ஓட்டக்கூடாதுங்க. தயவு செய்து அந்த பள்ளி பகுதிகளில் குழந்தைகளுடைய கவனத்துல வச்சுக்கிட்டு ரொம்ப அழகா சாலை விதிமுறைகளை கடைபிடிச்சிட்டு இன்னும் கூடுதல் கவனத்தோட கூடுதல் பொறுப்போட பொறுமையா போங்க. அதுக்கு தாங்க ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே கிளம்புங்க அப்படின்னு சொல்றது. ஏன் இதை குறிப்பா மென்ஷன் பண்ணி சொல்றேன் அப்படின்னு கண்டிப்பா அந்த பொறுமைன்றது சுத்தமாவே கிடையாதுங்க. செம்ம டென்ஷன் ஆகுறாங்க, செம்ம ரேஷ் டிரைவ் பண்றாங்க. அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப ரெக்வஸ்டா கேட்டுக்கிறீங்க. வரிகள் இந்த பாடல் தொடர்ந்து 101.4 சமதுலை

ஆடாத கால்களையும் ஆட வைத்து விடும் இந்த பற இசை அப்படிங்கிற மாதிரி செம்மையான ஒரு பெப்பியான பாடல கேட்டு முடிச்சு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தென்மாவட்டம் அப்படின்னு வரிகள் வரும் இல்லைங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஒட்டுமொத்த உலக பேர் நிகழ்ச்சியில் இந்த பாட கேட்டுக்கிட்டு இருக்காங்க செம்ம பெப்பியா இருந்திருக்கும். மடியில் ஒன்னிலத்துல செம ஜாலியா இருக்க காலையில ஃப்ரீயா இருக்க வகை ரைட் தொடர்ந்து கிழக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 கிழமை சமதுலை.

0: நேரம் 8:15. தொடர்வது ஆங்கில செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் நிஷித் குமார். த ஹெட்லைன்ஸ். Prime Minister Narendra Modi to attend Viva Tech Summit in Paris with French President Emmanuel Macron. PM Modi to also address members of Indian community in French capital. President Draupadi Murmu to embark on a 5-day visit to Madhya Pradesh and Odisha beginning today. Polling for 2 Rajya Sabha seats from Jharkhand and 1 from Mizoram.

நாள் முழுக்க நம்ம ஓட போறோம். இன்னைக்கு ஈவினிங் நைட் வரைக்கும் கூட, மிட் நைட் வரைக்கும் கூட ஓடிக்கிட்டே இருக்குங்க. என்னுடைய வாழ்க்கை போய்டும், எங்கதான் ஆரம்பிக்குது, எப்படிதான் போகுது, எங்கதான் முடியுது தெரியலப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சிக்க கூடாது, அலம்ப கூடாது, புலம்ப கூடாது, சிலம்ப கூடாது அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் இருந்தாலுமே கூட நம்ம நாள் முழுக்க ஓடணும் அப்படின்றதுக்காக மார்னிங்கே வந்து ரொம்ப ப்ரெஷரா நம்ம ஸ்டார்ட் பண்ணாம ரொம்ப அழகா பிளசண்டா ஸ்டார்ட் பண்ணலாம்ல. பா கவிதையா கவிதை அப்படின்னு நினைக்கிறது எனக்கு நல்லா தெரியுது. நல்லதுல சரண செம்மையான ஒரு பாடல். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைசன் காலமாடன் திரைப்படத்தில் இந்த ரெக்க ரெக்க ரெக்க அதிவான காட்டுக்குள்ள அந்த பாடல் தான். நிவாஸ் கே பிரசன்னாவோட இசையமைப்பில் வேடன் அறிவு, நிவாஸ் கே பிரசன்னா இவங்க இணைந்து பாடியிருக்கிற இந்த பாடல் இதை உங்களோட தொடர்ந்து கிழக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கள் அமைதுளே.

அப்பா அப்படி நாட்டி நரம்பெல்லாம் புடைச்சி நிக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பாட்டை கேட்டு முடிச்சு என்ன என்ன வரிகள், என்ன என்ன இசை அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு அழுத்தம் வந்து நம்ம மனசுக்குள்ள, நம்ம வீட்டுக்குள்ள, நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா பாத்தீங்கன்னா வீட்டோட வறுமை பிரச்சனையா இருக்கலாம், அப்பா பிரச்சனையா இருக்கலாம், அம்மா பிரச்சனையா இருக்கலாம், சமூகம் பிரச்சனையா இருக்கலாம், கட்டமைப்பு பிரச்சனையா இருக்கலாம், ஏதோ ஒன்று வந்து நம்மளை அழுத்திக்கிட்டே இருக்கலாம். எல்லாத்தையும் ஒடிச்சிட்டு வெள்ளையில வா, ரெக்க கொண்டு படுற அந்த வானம் உனக்கானது அப்படின்னு சொல்ற அந்த வரிகள் இருக்கு பாத்தீங்களா. மார்னிங் டைம்ல இப்படியான சூப்பரான பாடல் கேட்கும் போது உண்மையாவே ஒரு கோஸ் பம்ப்ஸ் நமக்குள்ள வரும், ஒரு எனர்ஜிட்டி நமக்குள்ள அப்படியே எடுத்துக்கிட்டு ஓட வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு ஏற்படும் இல்லையா. எல்லாமே உங்களுக்காக, உங்களுக்காக மட்டுமே தான் நேயர்களே. அடுத்த பாடலும் கூட சமையல் பாடல், இந்த பாடல் கொஞ்சம் அப்படியே நடனம் போட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்னிலத்துல விடாமுயற்சி படத்துல இந்த சபடி கா அந்த பாட்டு தான் கேட்க போறீங்க. அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைப்புல அறிவு மற்றும் அந்தோனிதாசன் இணைந்த பாடிய பாடல் இது. உங்களோட தொடர்ந்து கிடங்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கள் அமைதுலே.

0: 1987 சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பிரிவு 12 தகுதி வாய்ந்த குடிமக்கள் நியாயபந்து மொபைல் செயலி www.probono-doj.in இணையதளம் வாயிலாக இலவச சட்ட உதவி பெறலாம்.
1: மேலும்
2: தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
3: காலை உணவு அப்படிங்கிறது மிக மிக அவசியமானது, அத்தியாவசியமானது. அது இருந்தா மட்டும்தான் உடலுக்கும் மனதுக்கும் வந்து ரொம்ப ஆரோக்கியம் கிடைக்கும், ஓடிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி அதுதான். சாப்பிட்டோம்னா நல்லது, சாப்பிடலன்னா எவ்வளவு பெரிய பாதிப்புகள் வரும் அப்படிங்கறத வந்து மருத்துவர்கள் வந்து நாள்தோறும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அந்த விழிப்புணர்வு நிச்சயம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். அடுத்த பாடல் உங்களுக்காக கபாலி படத்துல இருந்து வர காத்துக்கிட்டு இருக்கீங்க, உலகம் ஒருவனுக்கா, எஸ் கபாலிடா அப்படிங்கிற பாடல். சூப்பரா சந்தோஷ் நாராயணன் இசையமைப்புல இதை உங்களுடைய தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ FM 101.4 எங்க எல்லாமே துளை.

0: மூணு புள்ளி நாலு இனி எல்லாமே தூளு.
1: 8:41 வந்து அந்த கிரிக்கெட் ரசிச்சு பாடக்கூடிய ஒரு பாடல் தான் இது. ப்ளூ ஸ்டார் படத்துல இருந்து கோவிந்த் வசந்த் இசையமைப்புல அறிவோட வரிகள்ல அறிவு மற்றும் கானா பாலச்சந்தர் இணைந்த பாடியிருக்கிற பாடல் இது. உங்களுடைய தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே துளே.

ப்ளூ ஸ்டார் கேஸ் அபாலா பண்ண மரத்துல

0: கால போட மேல ஏறும் கால மாச்சு கால மேல கால போட மேல ஏறும் கால மாச்சு
1: ஜெயிக்கிறோம். நாமளும் ஜெயிக்கிறோம் வாழ்க்கையில் எதையோ ஏதோ பயங்கரமான லட்சியம் இலக்கு கோல் அப்படின்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம்ல, அது அத்தனையிலும் நாம ஜெயிக்கிறோம். ஓகே எஸ் நேர்களை, 8:51 தாண்டி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. எஸ் இந்த பரபரப்பான சென்னை மெட்ரோ சிட்டியில் டிராஃபிக் கொஞ்சம் முன்னப்பட இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே நம்ம நிறைய வாட்டி சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி சாலை விதிமுறைகளை சரியாக கடைபிடிச்சு யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் தொந்தரவு இல்லாமல் நாமளும் வந்து சிட்டா பறந்து போயிட்டே இருக்கோம். ஓகே நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம். காலா படத்திலிருந்து நிலமே எங்கள் உரிமை அப்படிங்கிற பாடல் வந்து வர காத்துக்கிட்டு இருக்கு. இந்த பாடலுக்கான இசையமைப்பு சந்தோஷ் நாராயணன், வரிகள் அறிவு அண்ட் குரல்கள் விஜய் பிரகாஷ் அண்ட் அனந்து. எஸ் தொடர்ந்து கலைஞர் 101.4 எங்கள் அமை சம்மதுலே.

0: நேரம் 9 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பாரிஸில் நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 ஜிகாவாட் அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லிக்கர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்காக புதிய வீடுகள் கட்டித்தருவது தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு தென்னரசு ஆய்வு செய்தார். கோயம்புத்தூரில் உரிய பதிவில்லாமல் விற்பனைக்கு வைத்திருந்த 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொலைக்காட்சி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை இந்திய தர நிர்ணய அமைவன் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நெல்லை மாவட்ட புதிய காவல்துறை கண்காணிப்பாளராக திரு விஸ்வேஷ் பாலசுப்பிரமணியம் சாஸ்திரி பொறுப்பேற்றுக் கொண்டார். பெரம்பலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்வி சேரும் மாணவர்களின் குறைகளுக்கு தீர்வு காண்பதற்கான கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே செங்கல் சூடையில் கொத்தடிமைகளாக இருந்த 9 பேரை வாணியம்பாடி வருவாய் கோட்டாட்சியர் தலைமையிலான அதிகாரிகள் மீட்டனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அறிவியல் பாட உடைத்தாள் நகலை இன்று பிற்பகல் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. கரூரிலிருந்து சென்னை வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்தும் லாரியும் மதுராந்தகம் அருகே மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார்.

செய்தார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பைக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் உருகுவே அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

9:03 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 91.4 எழுந்திருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாருக்குமே ஆர்ஜே ஆனந்தின் அன்பு வணக்கங்கள். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நல்ல எண்ணங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை வந்துமே இன்னுமே அழகாக்கும். அந்த நல்ல எண்ணங்களோட இன்றைய நாளை தொடங்கி சிறப்பான ஒரு நாளாக அமைகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த அழகான காலை நேரத்தில் உங்கள் முகத்தில் ஒரு பெரிய புன்னகையோடு இந்த நாளை தொடங்குங்க. ஏன்னா உலகத்திலேயே சிரிப்பு அப்படிங்கிறதான் வந்து ஒரு அழகான விஷயம். பிரபலமான இந்த நேரத்தில் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சூப்பர் சூப்பரான பாட்டெலாம் எடுத்து வந்துட்டுருக்கேன். அந்த வரிசையில் முதல் பாடலாக உங்களுக்காக பார்த்திங்கன்னா, சேது திரைப்படத்திலிருந்து இளையராஜாவோட இசையில் பொன்னடியான் அவர்களோட வரிகளில் கோவை கமலா அவர்கள் குரலில் ஒரு அழகான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ 91.4 இங்கே எல்லாமே சமதுள்ளு.

பொழுது இருக்கும் போதே புகழ் தேடு இளமை எது திரும்பாது அப்படின்னு ஒரு சூப்பரான பாட்டு கேட்டு வந்த நேரம் 9:09 ஆயிட்டு இருக்கு. அடுத்ததா ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் உங்களுக்காக தளபதி திரைப்படத்திலேருந்து ரக்கமா கையத்தட்டு அப்படிங்கிற பாட்டு தான் வந்துட்டு இருக்கு. இளையராஜோட இசையில SB பாலசுப்ரமணியோட குரலில் ஒரு அழகான பாட்டு வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ரெயின்போ 91.4 இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இனி எல்லாமே தூள.
1: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு தூறல்
2: போட்டா ஒரு மழை துளி என்னை நினைக்குது.
1: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: சுடிதார் அணிந்து வந்த ஸ்வர்க்கமே.
2: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
3: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம்.
2: அப்பவே துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
4: she is a fantasy, shanana, oh oh.
2: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
5: நேரம் 9:20. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் சூப்பரான பாட்டெலாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த வருஷத்தில் அடுத்ததாக உங்களுக்காக பார்த்தீங்களா, மௌனம் பேசிய திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள் ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

19:24 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ராப் நிகழ்ச்சியில சூப்பரான பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் தான் உங்க ஆர்ஜியான. இந்த பரபரப்பான நேரத்தில் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஸ்பீடாக கிளம்பணும், வேகமாக போகணும்னு நினைக்க வேணாம், பொறுமையாக கிளம்புங்க, எதுவுமே மறந்துடாதீங்க. முக்கியமான விஷயம், இந்த பைக்கில் போகிறவங்க சீட் பெல்ட் போட்டுக்கோங்க, பைக்கில் போகிறவங்க ஹெல்மெட் போட்டுக்கோங்க, காரில் போகிறவங்க மறக்காமல் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. பைக்கு காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், முக்கியமான விஷயம் இல்லை, ஏன்னா வந்து நம்மளோட உயிர் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ தலைக்கவசம் உயிர்கவசம்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி மறக்காமல் இந்த காரில் போகிறவங்க சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் சூப்பரான பாட்டெலாம் கேட்டுருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக உங்களுக்காக யூத் திரைப்படத்திலேருந்து மணிஷ் சர்மாவோட இசையில், கபிலனோட வரிகளில், சங்கர் மகாதேவனோட குரலில் ஒரு அழகான பாட்டு வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதுள்ளது.

0: கண்ணா நேத்து என் அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: ஒன்பது மணி 31 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் சூப்பரான பாட்டுக்கெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அந்த வரிசையில் அடுத்ததாக உங்களுக்காக அன்னியின் திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த அவசரமான உலகத்தில் நம்ம வந்து அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் எல்லாத்தையும் வந்து மண்டிகளை போட்டு ரொம்ப குழப்பிக்கிட்டு இருப்போம்ல. அது எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு சின்ன சின்ன விஷயங்களை ரசிங்க. முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்ச புத்தகத்தை படிங்க, பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடுங்க, பிடிச்ச உணவு சாப்பிடுங்க. நம்மளை கேட்கறதுக்கு யார் இருக்கா சொல்லுங்கள். நமக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்கிறது

தான் நம்ம வாழ்க்கை இருக்கு. நம்ம நினைக்கிற மாதிரி இந்த உலகம் வந்து ரொம்ப சின்னது கிடையாது, ரொம்ப பெருசு. ஸோ கொண்டாடுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, கவலைகள் கஷ்டங்கள் கோபங்கள் எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, சொன்ன மாதிரியே அன்னியின் திரைப்படத்தில் தான் ஒரு பாட்டு வந்துட்டே இருக்குது. ஹாரி ஜெயராஜோட இசையில் ஒரு அழகான பாட்டு கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: ரெண்டக்க ரெண்டக்க ரெண்டக்கன்னு ஒரு பாட்டு கேட்டு வந்த நேரம் 9:37 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் சூப்பரான பாட்டெலாம் கேட்டுகிட்டே இருக்கும். அந்த வரிசையில் அடுத்ததாக உங்களுக்காக நினைவிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து தேவாவோட இசைகளை, சுபாஷோட வரிகளில், சபீஷ் மற்றும் தேவாவோட குரலில் சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. இந்த பாட்டை கேட்டுட்டு கண்டிப்பாக எல்லாருமே டான்ஸ் ஆடுவீங்கன்னு நினைக்கிறேன். கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதூள்.
1: ஐயா
2: தொடரு நோதுரா
1: வண்டம்பா.

違うんちゃうか。

9:42 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியெல்லாம் இணைஞ்சிருக்கீங்க. உங்களோட நான் ஆர்ஜி ஆனந்த் தான் பேசிட்டு இருக்கேன். நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் அப்படின்னா அந்த விஷயத்தை செய்யறதை பார்த்து யாராவது சிரிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் செய்ய மாட்டோம்ல. அப்படி சிரிப்பாங்க நினைச்சோம் அப்படின்னா எந்த விஷயமே செய்ய முடியாது. ஸோ ஊர் சிரிக்கும் நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நாம சிரிக்க முடியாது. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை சந்தோஷமா ஜாலியாக செய்யுங்க. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்தா உங்களுக்காக நாடோடிகள் திரைப்படத்திலிருந்து சுந்தர் சி பாபு அவர்களோட இசையில கவிழனோட வரிகளில் வேல்முருகன் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமது.

9:47 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் சும்மா டான்ஸ் ஆகிற மாதிரி சூப்பரான பாட்டெலாம் கேட்டுகிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததான் உங்களுக்காக சிவகாசி திரைப்படத்திலிருந்து ஸ்ரீகாந்த் தேவாவோட இசையில் திப்பு மற்றும் ஷோபா சேகர் அவர்களோட குரலில் சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: 101.4 இனி எல்லாமே தூள.
1: ஒன்பது மணி 53 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ ஃபோன் 101.4 ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. இந்த ஒரு மணி நேரம் சூப்பரான பாட்டெலாம் கேட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாக உங்களுக்காக பாஷா திரைப்படத்திலேருந்து ஒரு அழகான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. மீண்டும் 11 மணிக்கு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களில் அர்ஜய் ஆனந்த். பாஷா திரைப்படத்திலேருந்து ஒரு சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ ஃபோன் 101.4 இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பாரிஸில் நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 ஜிகாவாட் அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்காக புதிய வீடுகள் கட்டித்தருவது தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு தென்னரசு ஆய்வு மேற்கொண்டார். கோயம்புத்தூரில் உரிய பதிவில்லாமல் விற்பனைக்கு வைத்திருந்த 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொலைக்காட்சி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை இந்திய தர நிர்ணய அமைவன அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நெல்லை மாவட்டம் புதிய காவல்துறை கண்காணிப்பாளராக திரு விஸ்வேஷ் பாலசுப்பிரமணியம் சாஸ்திரி பொறுப்பேற்றுக் கொண்டார். பெரம்பலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்வி சேரும் மாணவர்களின் குறைகளுக்கு தீர்வு காண்பதற்கான கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக இருந்த 9 பேரை வாணியம்பாடி வருவாய் கோட்டாட்சியர் தலைமையிலான அதிகாரிகள் மீட்டனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அறிவியல் பாட விடைத்தாள் நகலை இன்று பிற்பகல் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. கரூரிலிருந்து சென்னை வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்தும் லாரியும் மதுராந்தகம் அருகே மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். அமெரிக்க ஈரான் இடையேயான ஒப்பந்தத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப்பும் ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஸ்கியானும் காணொலி காட்சி வாயிலாக கையெழுத்திட்டனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கொலம்பியா அணி 3-1 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. மற்ற ஆட்டங்களில் இங்கிலாந்து 4-2 என்ற கோல் கணக்கில் குரேஷியாவையும் கானா 1-0 என்ற கோல் கணக்கில் பனாமாவையும் வென்றன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்

0: அன்புடையர்கள் அனைவருக்கும் மீண்டும் இதமான காலை நிறப்படக்கம். நேரம் சரியாக 10:03 ஆயிட்டிருக்கீங்க. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. எஸ், நம்மோடு நான் மட்டும் கிடையாதுங்க,
1: நானும் இருக்கேன், ஆனந்தும் இருக்கேன் உங்க கூட.
0: எஸ் ஆனந்த் அண்ட் சங்கர் பிரியன் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் வார்த்தைகள் கண்டுபிடி கண்டுபிடி கபடி கபடி கபடி ஆளப்புறம்.
1: கண்டிப்பா இன்னும் நேர்களும் ரெடி ஆயிருப்பாங்க, கண்டுபிடி கண்டுபிடின்னு வந்திருப்பாங்க, வந்துட்டே இருப்பாங்க.
0: எக்ஸாக்ட்லி, ஆனந்தம் வந்து இதுக்கு பயங்கர ஃபார்மில் இருக்காப்புல. ஒரு வார்த்தை சொல்லுவோம், அந்த வார்த்தையினுடைய முன்பின் எழுத்துக்களை மட்டும்தான் சொல்லுவோம், நடுவில் இருக்கிற எழுத்துக்களை நீங்க தான் கண்டுபிடிச்சி அந்த வார்த்தை என்ன அப்படிங்கிறத சொல்ல போறீங்க.
2: முதல் வார்த்தை
0: அந்த வார்த்தையுடைய முதல் எழுத்து மூல தான் தொடங்குது, குறியில் மூல தொடங்குது, கடைசியில கையில முடியுது. நடுவுல எத்தனை எழுத்துக்கள் இப்போதைக்கு சொல்ல மாட்டோம், ஆனா என்ன அப்படின்னு நிறைய பேர் இதான் பண்றாங்க. என்னைக்கோ ஒரு நாள் அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க.
1: பாருங்க, நீங்க முதல் நேரம் வந்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு மூணே கொடுத்துட்டோம்.
0: எனக்கு
1: வந்து முன்பகை தோணல, மூட நம்பிக்கை அப்படின்னு
0: நினைச்சேன். நெடில் மூக்கு போனீங்க, குறில் மூதானே
1: கேட்டிருக்கேன். சொன்னே எல்லாருமே இதான் பண்றாங்க அப்படின்னு. ஆமா, இல்ல நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்களா மூட நம்பிக்கை எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு.
0: மகிழ்ச்சி.
3: இப்போதைக்கு
0: சொல்ல மாட்டேன். யாரையுமே வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற வார்த்தை இது.
3: ஓகே,
0: அது இல்ல
3: முடியுது.
1: உங்களுக்காக தாளம் எல்லாம் போறாரு பாருங்க, கரெக்டா
3: கண்டுபிடிச்சிருங்க.
0: தடுத்துட்டோம்,
1: நீங்க பாட்டு பாடியே வரப்போ வச்சீங்க.
0: ஏன்னா அவரு வேகமா கண்டுபிடிக்கிற மாதிரியே வந்துட்டாரு. என்ன பண்றது, டைவர்ட் பண்ணும்ல. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
4: இருவருக்கும் வணக்கம். மிக மகிழ்ச்சி. வேலூர் மாவட்டம் கட்படி.
0: சந்திரசேகர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? வாழ தொடங்கி

0: சந்திரசேகர் உங்களுக்கு ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா?
1: ஞாபகம் இல்லையே.
0: என்னங்க சந்திரசேகர்? அதுதாங்க, யாரையும் ஃபோர்ஸ் பண்ண கூடாதுன்னு சொல்ல வரேன்
2: நானு.
0: நடுவுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு எழுத்துக்கள் இருக்குங்க.
2: அப்ப நடுப்புற நாலு எழுத்துக்கள் வருமா?
0: நடுப்புறத்துல மட்டும் தானே நானே சொன்னேன். என்னங்க நீங்க, நடுப்புறத்துல மட்டுமே ஆறு எழுத்துக்கள் இருக்கு.
2: நன்றி.
0: கேள்வி நாமளே கேட்டு பதிலையும் வந்து குழுவும் நாமளே கொடுத்து கொஞ்சம் எடுத்தும் கொடுத்து பதில் சொல்ல வைக்கிற வரைக்கும் பயிற்சி ஆயுது. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது.
2: வணக்கம்.
0: வணக்கம், பயங்கரமா இருக்கு. வணக்கம் ஆனந்த்.
1: யாரு இங்க இருந்து பேசுறா?
3: திருவெட்டூர் பத்மாவதி சந்தல்புரியனுக்கும் ஆனந்துக்கும் ஆனந்த் சாருக்கும் மூணு வணக்கம்.
0: மூணு வணக்கம்,
1: ரெண்டு பேருக்கு மூணு வணக்கம்.
3: ஆமா, ஒரு வணக்கம் ஒரு வணக்கம் வந்து ஏன் அதிகமா சொல்றோம்னா, எனக்கு கொஞ்சம் சுழுவா சுழுவா சொல்லுங்கன்னு சொல்றேன்.
0: ஓஹோ, கூடுதலா ஒண்ணு. சரிங்க, உங்களுக்கு ரொம்ப சுழுவா சொல்றேன் கேளுங்க.
3: சொல்லு சார்.
0: மீ மீ மீல தொடங்குது முதல் எழுத்து.
3: மீ மீ.
0: ஆ மீ. ஓகே, கடைசி எழுத்து கு, குறில் கு. ஆமா, ஆள் வந்து தௌலவுன்னு இருப்பான், ஆனா காரசாரமான ஆளு.
3: மிளகு.
0: மிளகு, சூப்பர்மா பத்மாவதி அம்மா, அழகா கண்டுபிடிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். செம்மையா கண்டுபிடிச்சாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா தெரிஞ்ச மாதிரி, இப்படி இப்படி இது வேணாம் அது வேணாம் ரிஜெக்ட் பண்ணி ஏதாவது கண்டுபிடிப்பாங்க. இன்னைக்கு நாம சொன்னதை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. நேரம் 10:10 தாண்டி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க கெட் செட் கோ நிகழ்ச்சியில தமிழ் வார்த்தைகள் கண்டுபிடி கண்டுபிடி கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க நீங்க தான். அடுத்த கேள்விக்கான பதில் நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 2986003 8 மற்றும் ஒரு 2952 5 5 4. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது. வணக்கங்க. எங்கிருந்து பேசுறீங்க? உங்களோட பேர் சொல்லுங்க. மிக்க மகிழ்ச்சிங்க. வலியுறுத்தல் இல்லல முடியுதா? நான் கேட்டிருக்கிறது இம்மல முடியுது. ஆனந்த், நான் இம்மல தானே கேட்டேன்.
1: ஆமா, இம்
0: ஆனா நீங்க மீனிங் வந்து கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த வார்த்தை என்னன்றத சரியா கண்டுபிடிக்கணும். வாழ தொடங்கி இம்மல முடியுது. ஆமா, ஓகே, நல்ல முயற்சிங்க. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
4: வணக்கம், பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவிசங்கர்.
0: அம்மா நலமா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கும்.
0: சூப்பர்மா, சரியான பதில், வாழ்த்துக்கள். பெரிய வார்த்தை அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றி நன்றி. ஆனந்த், இப்ப சொல்லுங்க, அந்த வலுக்கட்டாயம் என்ற வார்த்தை உங்களுக்கு தோணலையா?
1: இல்ல, எனக்கு தோணல. வற்புறுத்தல் அப்படிங்கறதா தோணுச்சு, வலுக்கட்டாயம் தோணல எனக்கு.
0: யாரையும் ஃபோர்ஸ் பண்ண கூடாது.
1: கண்டிப்பா கண்டிப்பா
0: வலுக்கட்டாயம் தான அதுக்கு மீனிங்.
1: ஆமா, வலுக்கட்டாயமா யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயமா நீ செய்ய கூடாது. நான் கட்டாயம் சொன்னேனே, ஏன்பா நீ சொல்ற அப்படின்றாரு.
0: ஏன்னா அதுவும் கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தானே, எல்லாத்தையும் அடிச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. அடுத்த கேள்வி, வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது. மகிழ்ச்சிங்க. மகிழ்ச்சிங்க, உங்களுக்கான வார்த்தை கேக்கலாமா?

0: கேட்கலாம்.
1: முதல் எழுத்து தா, குறில் தா,
0: தண்ணிக்கு ஒரு தா.
1: ஆமா
2: ஆமா.
1: கடைசி எழுத்து இன்னு, இரண்டு சுழி இன்னு. ஆமா. நடுவுல ரெண்டு ரெண்டு எழுத்துக்கள், அதையும் சொல்லிடுறேன். என்ன சொல்றது, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியது. அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பத்தி சொல்றது. அது கணிதமாகவும் சொல்லலாம், அறிவியலாகவும் சொல்லலாம். அளவீடு பத்தி, வெயிட் பத்தி.
2: எனக்கு தெரிஞ்சிச்சு.
1: ஆனந்த் கண்டுபிடிச்சிட்டாரு போல இருக்கு. வெயிட்ட பத்தி,
2: ஆமா,
1: அளவீட பத்தி, கணிதம்
2: அறிவியலா இருக்கிறதுக்கு சொல்லலாம்,
1: உறுதியா இருக்கிறத பத்தி சொல்லலாம்.
2: கண்டிப்பா
1: வணக்கம். ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
0: வணக்கம்
1: வணக்கம்.
0: பேசுறேன்.
1: மிக மகிழ்ச்சி. பதிலோடு வந்திருக்கீங்களா?
0: மறுபடியும்
1: கண்டுபிடிச்சீங்க. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்,
0: நன்றி.
1: அதையே வந்து நம்ம பாருங்களேன், கேள்வியை கேட்க போ சொல்ல
2: மாட்டாங்க. ஆமா,
0: நானே வந்தாலும் மறந்தா
1: இருக்கும். சூப்பர்மா, மிக மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், நன்றி நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கு மட்டும் ஒரு டெஸ்ட் வைக்கிறீங்களா?
2: சொல்லுங்க.
1: அப்படி எல்லாம் வந்து கேட்க மாட்டதாடே. உங்களுக்கு கேட்கறதுக்கு ஒரு நேரம் வரும். அடுத்து கேள்வி கேட்டலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம், யாருங்கிறது? இணைப்புக்குள்ள இருக்குங்க, கேட்கலையோ கேட்கலையோ. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம்.
3: வணக்கம் சார். சாத்தூர் முத்து வீராசாமி, எப்படி சார் இருக்கிறீங்க? ரெண்டு பேரும்
2: நல்லா இருக்கும்.
1: நல்லவா இருக்குங்க ஐயா. உங்களுக்கான வார்த்தை கேக்குட்டுங்களா?
3: சொல்லுங்க சார்.
1: முதல் எழுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெடில் பா,
2: பாகற்காய்க்கு வர்றது.
1: ஆமா. கடைசி எழுத்து டை.
2: டை
3: டை
1: டை. ஓகே. இது என்ன, சின்ன வயசு குழந்தைய, குழந்தை பருவத்துக்கு
3: போனேன். பாவாடா.
1: பாவாடையா? கரெக்ட் தான், குழந்தைகளுக்கும் போடுவாங்க பாவாடை.
3: ஆமா.
1: அதான், ரொம்ப சின்ன குழந்தைக்கு எடுத்த உடனே பாவாடை போட்டுற மாட்டாங்க. வேற ஒரு மிக முக்கியமானது, அத்தியாவசியமானது.
2: இடையில வார்த்தையே சொல்லல, நீங்க ரெண்டு வார்த்தை சொன்ன சொல்லி முடிச்சிட்டீங்களே.
1: அவருக்கு பாவாடை டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது.
3: 13
1: அத்தியாவசியமான மிக ஒன்று, அதுதான் அவசியமான ஒன்று. எல்லா குழந்தைகளும் இதை கடந்துதான் வந்திருப்பாங்க
3: நினைக்கிறேன்.
1: மொத்தம் எல்லாம் சொல்ல மாட்டேன்,
2: கண்டுபிடிச்சிருவீங்களே.
1: ஆமா, சில வார்த்தைகளுக்கு சொல்ல மாட்டோம்.
2: நீங்க உங்க குழந்தை பருவத்துக்கே போங்க,
3: ட்விஸ்ட் வைக்கிறீங்க.
1: ஆமாங்க ஐயா, ரொம்ப எளிமையான வார்த்தை, அதனாலதான்.
2: ஆமா, கண்டிப்பா.
1: தொடர்ந்து

கேட்டா இது சப்ப பீட்டு கொளுத்துக்கடா. மஜாப்பா மஜாப்பா. இதா இதா இதா இதா.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
2: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
1: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
2: இப்பதான் ஜீரோ ஆச்சு, எப்படி கொடுக்க முடியும்?
1: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
3: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: மேலும்
5: தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: வணக்கம்
6: வணக்கம்.
7: வணக்கம்
2: ஆனந்தத்துக்கும்
6: எழுதி வச்சுட்டு படிக்கிறீங்க. இப்ப
7: திருவண்ணாமலை மாவட்டம் தேசூர் மண்டலம் கிராமம் கந்த கந்தசாமி.
2: அடேங்கப்ப சூப்பருங்க ஐயா, மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. அந்த வார்த்தை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
7: சொல்லுங்க, ட்ரை
2: பண்ணிருந்தேன். அந்த வார்த்தையினுடைய முதல் எழுத்து நெடில் பா, கடைசி எழுத்து டை. ஆமா, நடுவுல இப்போதைக்கு எத்தனை எழுத்துக்கள் சொல்ல மாட்டேன். குழந்தை பருவம், பிறந்த உடனே, பிறந்த உடனே கூட தேவைப்பட்டிருக்கலாம் இது. அந்த மாதிரி ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருள்
7: பாலாடை.
2: பாலாடை, ஆஹா
6: சார் சொல்லிட்டீங்களே, அதுக்காக நாங்க இடையில சொல்லல, ஆனாலும் சொல்லி

0: அப்படிங்க சூப்பர் சார்,
1: சூப்பர் ஐயா. எப்படி ஐயா கண்டுபிடிச்சீங்க?
2: குழந்தை பருவம் சொல்லிட்டு
1: இல்ல? ஆமாங்க ஐயா. அந்த ஒரு உங்களுக்கு பாலாடை ஞாபகத்துக்கு வருது, இன்னொருத்தருக்கு பாவாடை ஞாபகத்துக்கு வருது. பயன்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு. எஸ் கரெக்ட், மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
3: அருமையான
1: நம்பிக்கையை எங்களுக்கு குடுக்கறீங்களே, தன்னம்பிக்கை.
3: காலையில நீங்க கொடுத்து
0: பண்றீங்க,
1: அதாவது பக்தி நேரம் நல்லா ஃபுல்லா கேட்டிருக்காங்கன்றது தெரிஞ்சிச்சு.
3: உங்களுக்கான
1: வார்த்தையோட முதல் எழுத்து குறில் கா. ஆமா, கடைசி எழுத்து லி. ஆமா, லி, பெரிய லி. ஓகே, நடுவுல வந்து ஐந்து எழுத்துக்கள் இருக்கு.
3: அடுல ஐந்து எழுத்து இருக்கா?
1: மனமும் மருத்துவமும் நிறைந்தது.
3: மருத்துவத்துக்கு நிறைந்தது
1: மனம். மனமும் மருத்துவமும் நிறைந்தது மனம்.
0: மனமும் இருக்கும், மருத்துவமும் இருக்குமா?
1: எஸ்,
3: மனமும் இருக்கும், மருத்துவமும் இருக்கும். களிம்பு. களிம்பு மருந்து.
1: களிம்பா
3: மருந்து தடை வருது. வேற குழு
1: இதை விட ஈஸியா அதுக்கு அந்த வார்த்தைக்கு இருக்க முடியும். ஓ ஆமா, கரெக்டா கனெக்ட் ஆகுது. நீங்க அப்புறமா ஃபீல் பண்ணுவீங்க. மருத்துவமும் மனமும் நிறைந்தது. கால தொடங்கி லீல முடியுது.
3: கால தொடங்கி லீல முடியுதா?
1: நடுவுல ஐந்து எழுத்துக்கள். ரொம்ப ரொம்ப ட்விஸ்ட்மா. என்ன மார்னிங் இப்படி கேக்குறீங்களம்மா?
3: நன்றி.
1: நன்றி.
4: சொல்லுங்க.
1: பதில் கால தொடங்கி வெளியில முடியுது, நடுவில் ஐந்து எழுத்துக்கள்,
0: மனமும் மருத்துவமும் நிறைந்ததான்.
1: ஆமா, ஞாபகத்துக்கு வரலீங்களா? ஐயோ, நல்ல முயற்சிங்க. நன்றி.
0: நன்றி.
4: என்ன
1: கோபதாபமா இருக்கீங்களா தெரியல. கால தொடங்கி லீல முடியுது. குறில் கால தொடங்குது, லீல முடியுது. லீ, பெரிய லீ இருக்குல்ல.
4: நடுப்புற.
1: நடுப்புற வந்து ஐந்து எழுத்துக்கள் இருக்கு. இது மருத்துவமும் மனமும் நிறைந்தது. மருத்துவ குணமும் இருக்கு, நல்ல மனம் வீசும்.
4: கருவேப்பிலையா?
0: இல்லையே,
1: போட்டு தாளிச்சு எப்படி எடுத்து சாப்பிட்டுனா மனமும் வரும், நல்ல ருசியா இருக்கும், நல்ல முடி கரு கரு கருன்னு வளரும். கரெக்ட் தானே?
4: கற்பூரவள்ளி.
1: கற்பூரவள்ளி

0: மிக மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். சரியான பதில், நன்றி நன்றி நன்றி. ஆனந்த் இப்ப சொல்லுங்க, கற்பூரவள்ளி இப்ப ஞாபகத்துக்கு வருது அந்த வார்த்தை?
1: கண்டிப்பா,
0: நல்ல மனம் இருக்கும், மருத்துவ குணமும் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்ல?
1: ஆமா,
0: கரெக்ட். இன்னொன்னு சொல்லியிருப்பேன், எல்லா வீட்லயும் கூட வளர்ப்பாங்க, தொட்டியில வச்சிருப்பாங்க,
1: கண்டுபிடிச்சிருப்பாங்க.
0: அதனாலதான் நான் சொல்லல, எப்படி நம்ம சூதனோம். அருமை. அடுத்த கேள்வி, வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
2: ஹலோ,
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: சார், கார்த்திக் கிருஷ்ணாமலம்.
0: எஸ் கார்த்திக், உங்களுக்கான வார்த்தை கேட்கலாமா? எந்த வார்த்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் எழுத்து மா, கடைசி எழுத்து குரில் பூ, நடுவுல நான்கு எழுத்துக்கள் இருக்கு. ஆமா, மழைக்காலங்கள்ல நடக்கும். மழைக்காலங்களில் நடக்கும், ஆனா நடக்க கூடாதுன்னு எதிர்பார்ப்போம். நம்ம நடக்க கூடாததெல்லாம் அதுக்கு முன்னெச்சரிக்கையாவே நம்ம வந்து மரங்கள் எல்லாம் நட்டு அப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா சிறப்பா இருக்கும்.
1: கண்டுபிடிச்சிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன்.
0: குறிப்பா பனை மரங்கள். ஓகே, நல்லா முயற்சிங்க. நன்றி நன்றி. என்ன இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இப்ப சொல்ல போறாங்க பாருங்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
1: வணக்கம்,
0: மிக மகிழ்ச்சி அம்மா, கண்டுபிடிச்சீங்களா அந்த வார்த்தையா? மாலை தொடங்கி பூல முடியுது, நடுவுல நான்கு எழுத்துகள்.
3: மண்ணரிப்பு.
1: வந்த உடனே சொல்லிட்டு தட்டி சுத்தி போயிருங்க. நன்றி நன்றி.
0: எப்படிங்க கண்டுபிடிச்சீங்க? எந்த குறிப்பு
3: சார்? ஆன்சர் சொல்லிட்டேன் டக்குனு.
0: ஆஹா, தெய்வமே அப்படிங்கறீங்களா? சூப்பர். இல்ல, எந்த குறிப்ப வச்சு கண்டுபிடிச்சீங்க மண்ணரிப்பு?
3: நீங்க பனை மரத்துக்கு பச்சை எல்லாம் வளர்க்கணும் சொன்னீங்கல்ல சார்.
0: ஆமா,
3: மழை காலத்துல இது அரிக்க கூடாது, நீங்க அப்படியே தெரிஞ்சிச்சு சார்.
0: சூப்பருங்க சூப்பருங்க சூப்பருங்க. அருமைங்க, நீங்க எல்லாம் எங்கேயோ போய் போட்டிகள கலந்துகிட்டு பரிசுகளை வெல்ல வேண்டியவங்க.
1: ஆமா,
0: ஐயோ ஐயோ, நான் என்னங்க பண்ணுவோம், எங்க ஆத்துக்கா இருக்குது தெரிய மாட்டேங்குது.
3: ரொம்ப சந்தோஷம் சார்,
0: மிக மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி. மண்ணரிப்பு கண்டிப்பா மழைக்காலங்களில் வரக்கூடிய ஒன்று இல்லையா? அது வந்து வரக்கூடாது அப்படின்றது தான். அதுக்கு வந்து முன்னெச்சரிக்கை நம்ம என்னென்னலாம் பண்ணணும்?
1: மரங்கள் நடணும், முக்கியமாக பனைமரம்லாம் வந்து நிறைய மண்ணரிப்பை தடுக்கக்கூடியது.
0: எஸ். ஓகே, ஹெட்செட் கோ நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, நேரமும் கடந்து ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த கேள்விகளுக்கான பதிலை நீங்க சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணி சொல்லுங்க. 2986000038 மற்றும் ஒரு எண் 2952055454. நாம என்ன பண்ண போறோம், ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். நேரம் 10:30. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: எஸ் மீண்டும் வந்தாச்சு. இந்த கேள்விக்கான பதில் யாரும் சொல்ல போறீங்க? வணக்கம் ரெயின்போ எஃப்எம். ஹலோ,
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் அம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? உங்களோட பெயர் சொல்லுங்கம்மா.
1: ரவி பாலாஜி பேசுறேன்.
2: வணக்கம் அம்மா, நிகழ்ச்சி கட்டிட்டு இருக்கீங்களா?
0: உங்களுக்கான ஒரு வார்த்தை உங்களுக்காக. முதல் எழுத்து குறில் வி, கடைசி எழுத்து குறில் சி, நடுவுல ரெண்டே ரெண்டு எழுத்து போடணும். இத வந்து யாருமே விரும்ப மாட்டாங்க, பண கஷ்டமா இருக்கும்.
2: பண கஷ்டம்,
0: பண கஷ்டம், மன கஷ்டம் ரெண்டும் இருக்கும். இது இது வந்து அதிகமாச்சுன்னா
2: என்ன கண்டுபிடிச்சு?
0: பண கஷ்டம், மன கஷ்டம், என்னவா இது அப்படின்ற மாதிரி ஆகும் நமக்கு.
2: ஆமா,
1: தொடங்கி
2: முடியுது. ஆமா,
0: நம்ம வெறுப்பாயிட்டு கூட சி என்ன அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவோம்.
2: கண்டிப்பா
0: ஏன் சிரிக்கிறீங்க? குழு எல்லாம் பயங்கரமா கொடுக்குறமா? நிகழ்ச்சி நடக்குது, தம்பிக்கு வருவாங்க, கேள்வியா கேப்பாங்க, சூப்பரா ஜாலியா இருக்கும் அப்படின்னு பதில் சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்கணும். வேற என்ன சொல்றது? நான் நல்ல முயற்சி, அடுத்த நேரத்துக்கு கேக்கலாம். ஓகே, நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாரு
1: கலா பேசுறேன்?
0: கலாமா, எங்க இருந்து பேசுறீங்க?

0: அரக்கோணத்தை அரக்கோணம் அரக்கோணம் எக்கோ குடுக்குறாங்க. சூப்பர் கிளம்ப, அந்த வாரத்தை கண்டுபிடிச்சீங்களா? அட்டகாசம் பண்றோமா? அப்படியா? ஏதோ எங்களை திட்டுற மாதிரியே இருக்கு சார். சூப்பரா அட்டகாசம் பண்றீங்க. என்ன நீங்க?
1: சூப்பர்
2: சூப்பர்.
0: சும்மா சொன்னமா, மிக்க மகிழ்ச்சி. கலாமா, அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: வடைக்கே
0: போயிடுங்க. காலையில டிஃபன் டைம் ஆயிப்போச்சுல, வட ஞாபகமாவே இருக்கு போல இருக்கு. ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து சா, கடைசி எழுத்து டை. தேவையில்லாத ஐட்டத்தை எல்லாம் அது வந்து தம்பி பிரிச்சிருவாப்ல.
1: என்னது?
2: இல்ல இல்ல,
0: கேலண்டரா? ஓ, டேட் சொல்றீங்களா? இல்லைங்க, சால தொடங்கி டைல முடியுது. தேவையில்லாத நமக்கு எது அதெல்லாம் தேவையில்லையோ நல்லது இல்லையோ அதெல்லாம் வந்து பிரிச்சிருவாப்ல தம்பி.
2: எடுத்துருவாங்க
0: பொடிசுகள் எல்லாம் கீழே விட்டுட்டு நல்லா பெருசுகள் எல்லாம் மேலவே அப்படி நிக்க வைப்பாப்ல.
2: ஆமா, இதுக்கு மேல க்ளூ சொல்லிட்டே இருக்காங்க.
0: நமக்கு ரெண்டு கண்ணு, அந்த தம்பிக்கு ஃபுல்லா கண்ணு, முகமெல்லாம் கண்ணு. என்னென்ன ரக ரகமா
2: கண்டுபிடிக்கிறாங்க.
0: செவ்வாய் கிரகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு வராங்க இவங்க.
2: சாலை தொடங்கி டைல முடியுது.
0: நானா சுத்து விடுறேன்? நீங்க தான் இப்ப எங்களை சுத்து விடுறீங்க தாய். நாங்க ரொம்ப எளிமையா பச்சைக்குன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம், நீங்க எங்க எங்க சுத்துறீங்க? நன்றி அம்மா. நன்றி நண்பர்களே. யாராவது வந்து காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி சாலை தொடங்கி டைல முடியிற அந்த வார்த்தை என்ன? நடுவுல ரெண்டு எழுத்துக்கள் இருக்கு. நமக்கு முகத்துல ரெண்டு கண்ணு, அதுக்கு முகமெல்லாம் கண்ணு அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். தேவையில்லாத ஐட்டம் எல்லாம் தனியா பிரிச்சிருவானு சொல்லி இருக்கிறேன். சின்னவங்களை எல்லாம் கீழே தள்ளிட்டு பெரியவங்க எல்லாம் மேல வந்து நிப்பாட்டுவாப்ல அப்படின்னு சொல்லி இருக்கேன்.
2: சொல்லிட்டே இருக்கோம், யார் வந்து சொல்ல போறாங்கன்னு தெரியல.
0: எஸ், அதுக்கு முன்னாடி செம்மையான ஒரு பாடல், கூலி படத்துல இருந்து மோனிகா.
2: கேட்டு சும்மா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.
0: எஸ் தொடர்ந்து கலக்குது ரெயின்போ எஃப்எம் 101.4,
2: எல்லாமே சமதுளை.

0: மோனிகா பாடலை கேட்டு முடிச்ச நேரம் 10:38 தாண்டி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கீங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ. எஸ், இந்த நிகழ்ச்சியில தமிழ் வார்த்தைகள் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கோம். உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் மற்றும்
1: ஆனந்த்.
0: எஸ், சூப்பரான ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். வீல தொடங்கி சீல முடியுது, நடுவுல வந்து இரண்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி இருந்தோம், ஆனாலும் பதில் காணமே அப்படிங்கிற மாதிரி இருக்கு.
1: நான் சொல்லவே இல்லை யாரும்.
0: எஸ் சொல்ல போறாங்க இப்போ. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
1: வணக்கம்
0: வணக்கம், இணைப்புக்குள்ள இருக்கீங்க.
2: வணக்கம் ஐயா, வாழ்க வளத்துடன் கேவி ஜெயசீலன் கொண்டாடப்பட்டீங்க
0: ஐயா, மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. வீல தொடங்கி சீல முடியற அந்த வார்த்தை என்னங்க ஐயா, ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டு
2: இருக்கோம். முடிங்க குறில் வீதாங்களே.
0: ஆமா, குறில் சீல தான் முடியுது. ஆமா, பண கஷ்டம் இருக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தை வந்து ரொம்ப மன கஷ்டமா மாறும்.
1: ஆமா, இது வந்தாவே என்ன பாது அப்படின்னு பலம் ஆரம்பிச்சு.
0: இது அடிக்கடி நடக்கும். காலம் போற போக்குல போய்கிட்டே இருக்கும் அது.
1: ஆமா,
0: ஏறிக்கிட்டே இருக்கும். வாட் இஸ் தட்? நினைவுக்கு வரவில்லையா ஐயா? வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: அனைவருக்கும் நீங்க காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். யாருங்கிறது?
3: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சோஷன் வசுந்தரம்.
0: மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா, கண்டுபிடிச்சிருங்களா அந்த வார்த்தையை.
3: அதாவது சால தொடங்கி,
0: ஆஹா உல்டாவா போறாரு இவரு. வீல தொடங்கி சீல முடியுது.
3: இல்லைங்க, சல்லடி சொல்லிட்டாங்களா?
0: என்ன சொல்ல வந்தாரு கடைசியில ஒண்ணும் புரியல. அடுத்த வணக்கம்.
1: வணக்கம்,
4: குடும்பத்தோட
0: நிகழ்ச்சி கேக்குறீங்க, பதில் ஏன் தேடி கண்டுபிடிச்சிட்டு
4: இருக்கீங்க?
0: சரியான பதில் பிரமிளம்மா,
1: கண்டுபிடிச்சிட்டீங்களே.
0: சூப்பர்,
1: வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி. இப்ப கேட்க போற பாருங்க, டஃப்பான ஒரு வார்த்தை கேட்க போறேன், யாரு கண்டுபிடிக்க போறீங்க? வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
5: வணக்கம் சார், அருணாச்சலம் கோரிக்கோட்டையிலிருந்து.
0: அருணாச்சலம் அப்படிங்கிற மாதிரி சூப்பரா வந்திருக்கீங்க ஐயா. உங்களுக்கான வார்த்தை கேக்கட்டுமா?
5: கேளுங்க.
0: முதல் எழுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குரில் வீல தொடங்குது. ஆமா, கடைசி எழுத்து குரில் பூ. நடுவுல நான்கு எழுத்துக்கள் இருக்கு. ரொம்ப ஃபயரான ஆளு, ஆனா நமக்கு சாப்பாடு கொடுப்பான். எப்படி கண்டுபிடிச்சாரு பாத்தீங்களா எப்படி ஐயா? இது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. வாயில வந்து சொல்லிட்டீங்களா? சூப்பர். இந்த வார்த்தையெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நினைச்சிட்டு இருந்தேங்க ஐயா.
1: கண்டிப்பா
0: நன்றி
5: நன்றி. சமைச்சு கொடுப்பான்னு
0: அதுதான் நான் சொல்லி இருக்க கூடாது. இப்படி நான் ஃபீல் பண்றேன்.
1: ஃபயரானவனோட முடிச்சிருக்கணும்.
0: ஆமா, ஓகே, நன்றி நன்றி நன்றி நன்றி. ஆமா, ஃபயர் ஆனாலும் தொட முடியாது.
1: ஆமா
0: அப்படின்னு சொன்னேன், அதோட நிறுத்தி இருக்கலாம் நம்ம. ஆனா வந்து சமைச்சு கொடுப்பான்னு சொன்ன உடனே விறகடுப்பு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, அடுத்த கேள்வி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.

0: வணக்கம் சார்.
1: வணக்கம் வணக்கம்.
0: ஹேமாம்மா,
1: நல்லமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார்.
1: ஓகே, உங்களுக்கான வார்த்தை சொல்லவா?
0: கண்டுபிடிச்சீங்களா?
1: ஒத்துக்கிறேன். முதல் எழுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குரில் வி,
0: விவசாயிக்கு வர வி.
1: ஆமா ஆமா. கடைசி எழுத்து இம், மா மேல புள்ளி.
0: ஓகே,
1: நடுவுல நான்கு எழுத்துக்களை போட்டு நமக்கு எதனா வேணும்னு அப்படிதான் தெரிவிப்போம்.
0: விருப்பம்,
1: வெறுப்பம். வாழ்க்கையில போறதுக்கு, படிச்சு போறதுக்கு இதெல்லாம் பயன்படுத்துவோம்.
0: விண்ணப்பம்,
1: விண்ணப்பம் என்பது சரியான முதல்ல க்ளூ வந்து நிறைய கொடுத்துறேன். வாழ்த்துக்கள்.
2: நன்றி
1: நன்றி நன்றி. படிப்படியா வாழ்க்கையில படிச்சு போறதுக்கு பயன்படும்
2: டக்குன்னு சொல்லிட்டாங்க.
1: ஆமா, வணக்கம். ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது? ரொம்ப ரொம்ப ஈஸியா குடுக்குறங்க ஐயா. முதல் எடுத்து சா, குரில் சா. கடைசி எடுத்து இம்மு, மா மேல புள்ளி.
0: என்ன குடிக்கும் சார்?
1: பல ஜீவராசிகள் இருப்பாங்க, அதுல மனுஷங்களும் வந்து போய் பாத்துக்கிட்டு டாடா காமிச்சுக்கிட்டு வருவோம். முதல் எடுத்து சா, கா கிடையாது. ஆமா, குரில் சா. குரில் சால தொடங்குது, கடைசியில இம்மு. நடுவில் வந்து பாத்தீங்கன்னா நான்கு எழுத்துக்கள் இருக்கு, பல ஜீவராசிகள் இருப்பாங்க, போயிட்டே டாட்டா காமிச்சுட்டே அப்படி ஜாலியா மகிழ்ந்து வருவோம் நம்ம எல்லாம் குடும்பத்தோட. சமூகம். ஆமா, சமூகம் எல்லா ஜீவராசிகளும் தான் இருக்குது. குறிப்பிட்ட ஒரு இடத்துல அதுல டேஞ்சரான ஜீவராசிகள் இருக்கும், சாந்தமான ஜீவராசிகள் இருக்கும். யாருக்கும் தட்டுப்பட்டல போல இருக்க, நல்ல போயிடுச்சுங்க. ஆனந்த், நீங்களே வந்து முடிச்சுக்கிட்டீங்களா? ஆனந்த்,
2: நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னவா இருக்கும்,
1: என்னவா இருக்கும், அடுத்து கேட்டுருவோம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: வணக்கம் சார். கிழக்கு தமிழ் ராஜசேகர் சார், இருவருக்கும் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. கண்டுபிடிச்சிட்டீங்களா ஐயா? சால தொடங்கி இம்மல முடியுது.
3: ரயில் ட்ரை பண்ணிருந்தேன் சார்.
1: ஐயா, சால தொடங்குது இம்மல முடியுது.
3: ரெண்டு ட்ரை பண்ணிருங்க சார்.
1: அப்படியா, மகிழ்ச்சிங்கய்யா. குரில் சால தொடங்குது,
3: ஓகே,
1: இம்மல முடியுது, இம்மு.
3: ஓகே,
1: நடுவுல நான்கு எழுத்துக்கள் இருக்கு, பல ஜீவராசிகள் இருப்பாங்க, நாம வந்து குடும்பத்தோட போய் டாடா காமிச்சிட்டு அப்படி ஜாலியா வருவோம். ஆமா, சால தொடங்கி இம்மல முடியுது. என்னவோ போயிட்டாங்க, ஷர்ட் பண்ணணும் வச்சுக்கீங்களா, அவங்க நமக்கு ஷர்ட்டை காமிச்சிருவாங்க. அதனால தள்ளி நின்று அவங்களுக்கு டாடா காமிச்சுட்டு வரணும். அந்த மாதிரி ஒரு இடம் அது. உங்களுக்கு தெரிஞ்ச வண்டலூர், எனக்கு தெரிஞ்சு அதுக்கு பக்கத்துல என்னப்பா இருக்குது, அப்படி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்கய்யா, நல்ல முயற்சி. இந்த கேள்விக்கான பதில தேடி கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இப்போதைக்கு டைம் பாத்தீங்கன்னா 10:45 நிமிடத்தை தாண்டி குறிச்சு ஓடிட்டு இருக்கு. எப்படிதான் போய்கிட்டு இருக்குன்னு நேரம் தெரியலப்பா. அடுத்த பாடல் உங்களுக்காக, மேயாத மான் திரைப்படத்துல இருந்து, எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெட்டச்சாய வாழ்க்கை கெத்து அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் தெரியும், கிடைச்சிட்ட பிறகு நீ கிடைச்ச பிறகு என் வாழ்க்கையே வெத்து அப்படின்னு ரிப்பீட்டா பாடாரு. சில பேர் பாடிக்கிட்டு இருப்பாங்க, உங்களை சொல்லல ஆனந்த் நானு. சில பேர் ரிப்பீட்டா பாடுவாங்கன்னு சொல்லுவாரு, அந்த பாடலை கேட்போம். தொடர்ந்து கலந்து ரெயின்போ எஃப்எம் 101.4
2: எல்லாமே சமந்து உள்ள.
4: எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். அன்பாக தோல்ல தூக்கி நின்றுருப்பேன், எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெச்சா என் வாழ்க்கையே கெத்து.

0: 91.4 இனி எல்லாமே தூளு.
1: சிட்டா பறந்துருக்கிற நேரம் 10:51 தொடுகிற வேலை கேட்டுருக்கீங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ 91.4 கெட் செட் கோ. சூப்பரான ஒரு வார்த்தை கேட்டிருக்கிறோம். அந்த வார்த்தைக்கான பதில இன்னும் யாருமே சொல்லவே இல்லை. சால தொடங்கி இம்பிட முடியிற அந்த வார்த்தை என்னவோ அப்படின்ற கேள்விக்கான பதில சொல்ல வந்திருக்காங்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
2: வணக்கம், ஆனந்த நாயகி மதுரையில இருந்து.
1: மிக்க மகிழ்ச்சியம்மா. ஆனந்த் கூட ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்கம்மா. நீங்க அந்த பதில் சொல்லுவீங்களான்ட்டு
2: சொல்லிடுங்க. என்ன கேள்வி?
1: என்ன கேள்வியா? முதல எழுத்து குரில்
3: வில்சா,
1: கடைசி எழுத்து இம்மு, மாமேல புள்ளி.
2: அது எனக்கு தெரியும். சரணாலயம்.
1: சரணாலயம் என்பது சரியான பதில் அம்மா.
3: சரியான பதில்ங்களே.
1: எனக்கு வண்டலூர் தான்
3: வரைக்கும்
1: பல ஜீவன்கள் நான் சொன்ன பறவைகள் சரணாலயம் இருக்கு, வனவிலங்குகள் சரணாலயம் இருக்கு, இப்படி நிறைய சரணாலயங்கள்
3: முக்கியமான விஷயம். அங்க போய் நம்ம சேட்டை பண்ணோம்னா நமக்கு சேட்டை ஆயிடும்.
1: அதையும் சொன்ன அதை அப்பவும் கண்டுபிடிக்கல. டாடா காமிச்சிட்டு வருவோம் குடும்பத்தோட போய் ஜாலியா அப்படின்னு சொன்னோம். அடுத்து கேள்வி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது? என்ன பாஷா படத்துல வர மாதிரி வருது.

0: எனக்கு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க யாருங்க யாருங்க யாருங்க அப்படி? ஆஹா, அது இணைப்பு சரியில்லை. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் அம்மா, யாருங்கிறது? நீராம்மா. சரிங்கம்மா, உங்களுக்கான கேள்வி கேக்குறீங்களா?
1: நான் இந்த பா அப்புறம் டை அப்படி சொன்னேன்ல, பாலா டைன்னு.
0: ஆமா
2: அம்மா,
1: அப்பல இருந்து நான் நம்பர் போட்டுனே இருக்கேன்.
0: ஆஹா, ஆனால் கிடைக்கவில்லை. ஓகே, இப்ப ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி கேக்குறேன். முதல் எழுத்து குறில் தா. தாள தொடங்குது, இம்முல முடியுது. வாழ்க்கையில யாருக்குமே இருக்க கூடாது, அப்படி இருந்தா கூட அதுக்கப்புறம் ஸ்டடி ஆயிடணும். இல்லையே,
2: இம்முல முடியுது.
0: என்ன சொன்னீங்க? பால் பாயாசமா? தண்ட பாசம். அப்படி என்றால் என்னவோ? என்ன மாசிரிக்கிறீங்க, நிஜமா எனக்கு தெரியல. என்னன்னுதான் தெரியல எனக்கு கரெக்டா. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்
3: சார், எப்படி இருக்கீங்க? டீனா ரங்கராஜன்.
0: நல்லா இருக்கும் ஐயா,
2: நல்லா இருக்கும்.
3: சில
0: பேர் வந்து பரலோகம் பேர் வச்சிருக்காங்க. அந்த பேரால கேள்விப்பட்டிருக்கேன் நானு, நிஜமா சமூக வலைத்தளங்களை பாத்துருக்கேன் நானு. நிம்மதினு பேர் வச்சிருக்காங்க. ஏமா, பேரே நிம்மதியாமா?
2: பாத்தீங்களா, நீங்க சொன்னோனியும் பூந்தமல்லி தான் உங்க பேரு அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க.
0: சரிங்க, உங்களுக்கு அந்த கேள்வி கேக்குறீங்களா?
3: கேளுங்க ஐயா, கேளுங்க ஐயா.
0: அந்த முதல் தாள தொடங்குது, இம்மல முடியுது, அந்த வார்த்தை என்ன? நடுவில் நான்கு எழுத்துக்கள் இருக்கு. வாழ்க்கைன்னா கண்டிப்பா சில இதுக்கள் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டடி ஆயிட்டு போய்கிட்டே இருக்கணும். அதுதான் அது, அந்த இதுக்கள் தான் அது.
3: என்ன
0: சொல்றது? ஐயோ, தவளை. அது வராதே
2: ஐயா.
3: தட்டுப்பாடு.
0: தட்டுப்பாடு, அதுவும் இம்மில முடியலையே.
2: என்ன
0: நடக்குதுன்னே தெரியல.
2: நாங்க கொடுத்த வார்த்தையை தாண்டி போயிட்டு இருக்கீங்க.
0: என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. ஐயா, வேற ஒரு உலகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இருக்குது?
4: வணக்கம்
0: ஐயா, நிகழ்ச்சி நிறைவா வந்திருக்கீங்க.
4: ஹலோ
0: சொல்லுங்க ஐயா. நிகழ்ச்சி நிறைவா வந்திருக்கீங்க. தாள தொடங்கி இம்மல முடியற அந்த வார்த்தை.
4: ஹலோ,
2: தாள தொடங்கி இம்மல முடியற வார்த்தை. இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
0: என்னவோ
5: தங்கம்,
0: தா தா தா, தண்ணீர், அதுக்கு வரக்கூடிய தா.
5: இது தங்கத்துக்கு வெறும் தாதானே.
0: ஓ, தங்கமா? இல்லையே, நடுவுல நான்கு எழுத்து
2: வார்த்தை சொல்றாங்க. நான்கு எழுத்து,
5: நாலு எழுத்து, நடுவுல நாலு எழுத்து. நான் மொத்தத்துல நாலு எழுத்து சொல்லிடுறேன்.
0: இல்லைங்கய்யா, அதெல்லாம் கிடையாது. நடுவுல மட்டும் நான்கு எழுத்து போட்டு சொல்லுங்க. ஐயோ, நேரம் ஓடிடுச்சு ஐயா, சொல்லுங்க. வாழ்க்கைன்னா சில பேருக்கு சில நேரங்கள் அப்படி கொஞ்சம் ஸ்லிப் ஆக தான் செய்யும், அதுக்கப்புறம் ஸ்டடி ஆயிடலாம். அந்த வார்த்தை தான் அது, அந்த ஸ்லிப் ஆகும்ல,
5: தடுமாற்றம்.
0: வாழ்த்துக்களை, நன்றி.
2: நேரம் வந்து சூப்பரா சொல்றீங்க சார்.
5: நன்றி சார்.
0: உடனே கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்துட்டு நிறைவான பாடல், செம்மையான ஒரு பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கிடையில வார்த்தைகளை கண்டுபிடிச்சு சொன்ன அத்தனை பேருக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகளை சொல்லலாமா ஆனந்த்?
2: வாழ்த்துக்கள். இன்னைக்கு எல்லாருமே சூப்பரா சொன்னீங்க. ரெண்டு குழு கொடுத்தோன்னு உடனே உடனே சொன்னீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள்.
0: எஸ், மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் கலந்து பேசும் வரை உங்களிடமிருந்து தற்போதைக்கு விடைபெறுவது நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியா. நானால் ஆனந்த்,
2: நான் இங்கே தான் இருக்க போறேன், அடுத்து உங்களோட பேச போறேன்.
0: தொடர்ந்து கிடைக்கிற ரெயின்போ எஃப்எம் 101.4
2: எல்லாமே சமதுள்ள.
6: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை? நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அச்சனை.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் தொடங்கியது. உண்மையான சமூக நீதி அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் தமிழக அரசு செயல்படும் என்றும், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படும் என்றும் ஆளுநர் திரு அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழக மக்கள் மீது தலா 1 லட்சம் ரூபாய் கடன் சுமையை திமுக அரசு ஏற்றியுள்ளதாக ஆளுநர் தெரிவித்துள்ளார். திமுக அரசின் விஞ்ஞான ரீதியான ஊழல் காரணமாக வருவாய் பற்றாக்குறை அதிகரித்துள்ளதாகவும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தின் நிதிநிலை மோசமடைந்து வந்துள்ளதாகவும் ஆளுநர் தமது உரையில் கூறியுள்ளார். வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நக்சலைட் பிரச்சினையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தாவிக அரசு விளம்பரத்தில் மட்டுமே கவனம் செலுத்துவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். லுபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யசஸ்வினி கோர்படே பிரதான சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் உருகுவேயை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

11 மணி 3 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. ரெயின் பாய் 91.4 இணைந்திருக்கக்கூடிய நேர்கள் எல்லாருக்குமே ஆர்ஜி ஆனந்தின் அன்பு வணக்கங்கள். உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்கலாம், நகரங்கள் இருக்கலாம், ஆனால் நம்ம பிறந்து வளர்ந்த சொந்த ஊருக்கு இருக்க பெருமை இருக்கே, அது எப்பவுமே தனிதான் இல்லை. ஒரு சில ஊரோட பேர் நமக்கு மறந்தாலும் அங்கே கிடைக்கக்கூடிய உணவாக இருக்கலாம், சுற்றுலாத்தலமாக இருக்கலாம், கோவிலாக இருக்கலாம், இதெல்லாம் நம்ம கேட்கும்போது டக்குன்னு அந்த ஊர் ஞாபகம் வந்துடும்ல. ஸோ இன்னைக்கு உங்களோட ரெயின்போ நிகழ்ச்சியில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்கள் ஊருக்கே உரித்தான பெருமை என்ன, அதை பற்றி தான் சொல்ல போகிறீங்க. உங்கள் ஊரோட பெருமையெல்லாம் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் தான் 298600038 அல்லது 295205544. ஸோ நிகழ்ச்சிகளை போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு. இந்த பாட்டை கேட்டவனையும் உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நம்ம சொந்த ஊர் ஞாபகம் வந்துடும். ஊர் விட்டு ஊர் வந்து அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து இளையராஜாவோட இசையில், கங்கை அம்மனோட வரிகளில், இளையராஜா மற்றும் எச் ஜானகி குரலில் ஊர் விட்டு ஊர் வந்து திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ 91.4 இங்கே எல்லாமே சமத்துவம்.

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
3: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் அவங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
4: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
2: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
4: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
5: பதினோரு மணி 12 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில வந்து உங்க ஊருக்கே உரித்தான பெருமை என்ன, சிறப்பு என்ன, அதை பத்தி தான் கேட்க போறேன். அதை பத்தி தான் நீங்களும் சொல்ல போறீங்க. நிகழ்ச்சியில இணையக்கூடிய முதல் நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் கலாமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா, நல்லா இருக்குமா. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
6: திருவிழா நல்லா இருக்கும் உங்க ஊர்ல.
5: சூப்பர்மா, திருவிழா தான் உங்க ஊர்ல ஃபேமஸ். நான் கண்டிப்பா திருவிழாக்கு வரேன், பாப்போம்.

0: நன்றிம்மா, நன்றி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். ரெயின்போ எஃப்எம்,
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: திருப்பத்தூர் மாவட்டம் வேமுக்கம், சிவகுமார் சார்.
0: சிவகுமார் சார், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கேன் சார்.
0: உங்க ஊருக்கே சிறப்பான பெருமை என்ன? உங்க ஊருக்கு உரித்தான பெருமை என்ன?
1: எங்க ஊர்ல வந்து ஆசியாவிலே இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு விண்வெளி ஆராய்ச்சி நிலையம்.
0: சூப்பர் சார், சரியான ஒரு தகவலையும் சொல்லிருக்கீங்க. இல்ல, விண்வெளி ஆராய்ச்சியில இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு.
1: ஆசியாவில இரண்டாவது இடத்துல இருக்கு.
0: எந்த ஊர் சார்?
1: திருப்பத்தூர் மாவட்டம் வீரமங்கலம் அடுத்த காவலூர்ல அந்த ஆராய்ச்சி நிலையம் இருக்கு சார்.
0: ஓகே சார், நேர்கள் எல்லாமே கேட்டுக்கோங்க, இது ஒரு தகவலும் கூட.
1: ஆமா ஆமா ஆமா. அதுக்கப்புறம் ஊர் திருவிழா நல்லா நடக்கும்.
0: ஓகே,
1: சிறப்பா இருக்கும். மிக்க மகிழ்ச்சி சார், இந்த நிகழ்ச்சியில பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி.
0: நன்றி சார், நன்றி நன்றி. நிகழ்ச்சியில கூடிய அடுத்த நேயர், வணக்கம். ரெயின்போ எஃப்எம்,
2: வணக்கம். வணக்கம் வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம். யார் இங்க இருந்து?
2: நுங்கம்பாக்கம் டேங்க் பண்ட் ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறியா. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: வணக்கம் சார்.
2: பூந்தமல்லினால ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? வைத்தீஸ்வரன் கோயில்
0: தான். ஐயா,
2: வைத்தீஸ்வரன் கோயில்ல வந்து தீராத வியாதி எல்லாம் தீர்த்துட்டு போலான்ட்டு அற்புதமான கோயில் சார்.
0: ஓகே சார், நன்றி சார், நன்றி நன்றி. நேர்கள் எல்லாருமே அவங்களோட ஊரோட பெருமையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக பாத்தீங்க அப்படின்னா சின்னத்தாயி திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதூள்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இனி எல்லாமே தூள.
1: நேரம் 11:20. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். பதினோரு மணி 20 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, உங்க ஊருக்கே உரித்தான சிறப்பான பெருமை இது, அதான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம்
2: கார்த்திக் வெஸ்மாம்பலம்.
1: கார்த்திக் வெஸ்மாம்பலம் சார், நல்லா இருக்கீங்களா?
2: உங்க
1: ஊருக்கே உரித்தான ஒரு பெருமை என்ன, சிறப்பு என்ன
2: சார்? எங்க ஊர் கும்பகோணம் சார். கும்பகோணத்துல வந்து பாத்தீங்கன்னா மகாமகம் ஃபேமஸ் சார்.
1: ஓகே, கோவில் திருவிழா.
2: ஆமா, 12 ஒரு வாட்டி வருஷம். ஆமா, இந்தியாவுக்கு எல்லாரும் வருவாங்க சார், அவ்வளவு கூட்டமா இருக்கும். அதான் எங்க ஊர் ஃபேமஸ் சார்.
1: ஓகே, அந்த ஊர்ல வந்து எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு கும்பம் தெரியும்.
2: ஆமா, எங்க ஊர் பாத்தீங்கன்னா கோவில் நகரம் சார், ஃபுல்லா கோவில் தான் இருக்கும்.
1: நன்றி சார்.
2: ஓகே,
1: சூப்பர் சார், சூப்பர். நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் வணக்கம், யார் எங்கிருந்து இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
3: ஹலோ, குயில் கோபி.
1: வணக்கம், யாரு?
3: குயில் கோபி.
1: சொல்லுங்க சார், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: சொல்லுங்க சார், என்ன சார்?
1: உங்க ஊருக்கே உரித்தான ஒரு பெருமை
3: என்ன?
1: உங்க ஊருக்கே உரித்தான ஒரு பெருமை என்ன? சிறப்பான இருக்குல்ல, உங்க ஊருக்குள்ள சிறப்பு இருக்குல்ல. ஹலோ,
4: உணவுதான்.
1: சொல்லுங்க, உங்க ஊருக்கே உரித்தான பெருமை என்ன?
5: அதாவது நீங்க பொற்கோவில் அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வேலூர் மாவட்டத்துலதான் இருக்கு, ஸ்ரீபுரம் அப்படிங்கிற இடத்துல.
1: ஓகே, கோவில்
5: வேலூர்ல இருந்து 13 தூரம் சார் அது.
1: ஓகே, சூப்பர் சார், சூப்பர்.
5: ஆமா, இன்னொன்னு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய்க்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ்.
1: வேலூர்ல
5: புவிசார் குறியீடு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. வேலூர் கத்திரிக்காய் அப்படிங்கறது ரொம்ப யூனிக்கா அங்க விளைவிக்கிறாங்க. அது பிற மாவட்டங்களுக்கும் கூட சந்தைப்படுத்த
1: ஏற்றுமதி பண்றாங்க.
5: முள்ளு கத்திரிக்காய், வேலூர் முள்ளு கத்திரிக்காய் ரொம்ப பாப்புலர். நிறைவா ஒண்ணு சொல்லணும்னா, எங்க வேலூர் மாவட்டத்துலதான் முதன் முதலாக இந்த சுதந்திர புரட்சி அப்படிங்கறது ஏற்பட்டது. வேலூர் புரட்சி தான் சுதந்திரத்துக்கான ஒரு வித்து. அந்த கோட்டை மைதானம்னு சொல்லுவாங்க, அங்கதான் ஆரம்பிச்சாங்க. ஆமா, அந்த இடம் இன்னைக்கு வரைக்கும்

0: ஒரு பெரிய மானியூமெண்டா இருக்கு. அதை பார்க்கும் பொழுது அதற்கான ஃப்ரீடம் ஃபைட்டுக்கான ஃபர்ஸ்ட் புரட்சி வந்திருக்குன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப
1: பெருமையா இருக்கு. சூப்பர் சார், சூப்பர் சொன்னீங்க. நன்றி சார், நன்றி.
0: தேங்க்யூ,
1: நன்றி. நிகழ்ச்சியில எனக்கு அடுத்த நேயர், வணக்கம். ரெயின்போ எஃப்எம்,
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து?
2: மாரியம்மன் திருவிழா நடக்கும்.
1: செஞ்சி கோட்டை இருக்கு.
2: மாரியம்மன் திருவிழா நடக்கும், அது ஒரு வாரத்துக்கு ஒரே
1: ஊத்திட்டு
2: அதுக்கப்புறம் கூட்டு வைப்பாங்க சார்.
1: ஓகேமா, ஓகேமா.
2: அந்த கூட்டு வச்சு அது ஒரே ஃபேமஸா நடக்கும், நாங்க போய் அதை பாப்போம் சார்.
1: சூப்பர்மா, நன்றிமா, நல்லா சொன்னீங்கம்மா,
2: நன்றி.
1: சார் சொல்லுங்கம்மா.
2: சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டாச்சுமா, சாப்பிட்டாச்சு.
2: சரி சார்,
1: நன்றி. நிறைய பெருமைகள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கலாம். அடுத்து உங்களுக்காக கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவோட இசையில், கங்கை அமரனோட வரிகளில், எஸ்பி பாலசுப்ரமணியனோட குரலில் ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதுள்ளே.

0: வணக்கம். 12 வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன.
1: உனக்கு விஷயம் தெரியுமா? உன் ஃப்ரெண்டு ஃபெயில் ஆயிட்டாலாம். எனக்கு அப்பவே தெரியும் இப்படித்தான் நடக்கும்னு.
2: ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதானே, அடுத்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவா. இருங்க நான் அவள போய் பாத்துட்டு வரேன். நிவ்யா
3: என்ன வருத்தப்படுவான்னு நினைச்சா கையில ஜூஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கா.
2: சரி பேச்சு கொடுப்போம். நிவ்யா
1: ஃபெயில் ஆயிட்டேன், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனி எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்க, அத நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல.
2: ஹே, எக்ஸாம்ன்றது நீ முன்னேறி போறதுக்கான ஒரு படி, அவ்வளவுதான். ஒரு படி சரிக்கிடுச்சுன்னா லைஃபே இல்லன்னு ஆயிருமா? எழுந்து மறுபடியும் ஏற ஆரம்பிக்கணும்.
1: ஆமா இல்ல, நான் அடுத்த எக்ஸாம் நல்லா எழுதி கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன். எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு.
3: பேசி பேசி டயர்ட் ஆயிடுச்சு, நம்ம அந்த ஜூஸ குடிப்போம்.
2: மறுபடியும் எது கழுவுற?
1: இல்ல, எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு ஜூஸ்ல விஷம் கலந்து வச்சிருந்தேன், அத நீ குடிச்சிட்ட.
4: தோல்வி என்பது வாழ்க்கைக்கான முடிவு அல்ல, வெற்றிக்கான ஒரு பகுதி.
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: வக்கீலையா.
1: டெலிலா செயலி www.tele-law.in அல்லது 144454 கட்டணமில்லா தொலைபேசி எண் ஆகியவற்றில் இலவச சட்ட உதவி கிடைக்கும்.
2: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
3: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
2: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
3: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
4: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோ. நீ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதேதான் சொல்றாங்க, ஆனா பிரதமர் சொன்ன பிறகு தான் நான் முடிவு பண்ணேன்.
5: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
4: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
6: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்
7: பதினோரு மணி 32 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 91.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில உங்க ஊருக்கே உரித்தான சிறப்பான பெருமை என்ன அப்படின்னா கேட்டுட்டு இருக்கோம். நிறைய பேர் கோவில் சொல்றாங்க, உணவுகள் சொல்றாங்க, சுற்றுலா தலங்கள் சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்களும் சொல்லணும் அப்படின்னா நீங்க அழைக்க வேண்டியவர்கள் தான் 298600038 அல்லது 295205554. யார் ஊரு பெருமையை சொல்ல போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம்.
8: வணக்கம்.
7: யார், எங்கிருந்து,
8: எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்கேன் அன்பு சகோதரரே.
7: நல்லா இருக்கீங்களா சகோதரர்? சொல்லுங்க சார், உங்க ஊர் எது? உங்க ஊருக்கே உரித்தான சிறப்பான பெருமை எது?
8: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்எஸ் கொளஞ்சநாதன்.
7: ஓகே சார், சொல்லுங்க சார்.
8: எங்களோட பெருமை என்னன்னு கேட்டீங்கன்னா, ராஜேந்திர சோழன் காலத்தில் உண்ணும் பொருளை சேகரித்து வைத்து கொடுத்த ஊர் எங்க ஊர்.
7: சூப்பர் சார், சூப்பர் சார்.
8: அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, வாரிகள் மற்றும்

0: அதிகம், அடுத்தது முந்திரி விவசாயம் அதிகம்.
1: சூப்பர் சார்.
0: அடுத்தது அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா
1: எங்கள் பகுதியில
0: என்னன்னு
1: கேட்டீங்கன்னா
0: இந்த மாவட்டத்தை சொல்லிட்டு வரேன். நிலக்கரி என்று சொல்லக்கூடிய நிலக்கரியும் எங்க பகுதியில இருக்கு, ஆனா எடுக்கல கவர்மெண்ட்.
1: ஓகே.
0: அடுத்தது எங்க ஊர் சிறப்பு, நான் தான் சொன்ன சோழர்கள் காலத்தில் பொன்னம்பொருளை சேகரித்து கொடுத்ததுனால வாரியம் காவல்.
1: சூப்பர் சார்.
0: அடுத்தது வாரியங்கள் என்று அமைக்கப்பட்டது அந்த காலத்திலே, சோழர் காலத்திலே வாரிய காவல் வச்சுதான் வாரியம் காவல்னு வச்சேன். அடுத்தது
1: என்னன்னு
0: கேட்டீங்கன்னா எங்க ஊர் இப்ப அமைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா நாலு வீதியும் நாலு விநாயகர் கோயில். பாண்டிச்சேரி மாதிரி எங்க நுழைஞ்சாலும் அந்த நேரு வீதின்னு சொல்லக்கூடிய கடத்தலுக்கு போயிடலாம்.
1: அடுத்து
0: இன்னும் ரெண்டே ரெண்டு சொல்லிட்டு விட போறையா, அப்புறம் 200 ஆண்டுகளாகவும் நால்வர் என்று சொல்லக்கூடிய திருநாதர் சுவாமிகளுக்கு ஒரு பெரிய மடம் வைத்து வருஷந்தோறும் அன்னதானம் செஞ்சுட்டு இருக்கிறோம்.
1: சூப்பர் சார், நல்லது நல்லது.
0: அப்புறம் கொங்கனவர் சித்தர்கள் வழிபட்ட பெரிய சிவாலயமும், ஒரு ஊருக்கு புகழ் போன கோர்ட்டு வரைக்கும் போன ஒரு மாரியம்மனும் எங்கள் ஊர்ல இருக்கு. அதான் வாரியங்காவலுக்கு ரொம்ப சிறப்பு.
1: நன்றி.
0: நெசவு நிறைந்த ஊர் எங்க ஊர்.
1: நன்றி சார், நன்றி சார், நிறைய சொல்றீங்க. நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். ரெயின்போ எஃப்எம், வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து?
2: சென்னை
1: பெருமையா நினைக்கிறீங்க? சூப்பர்.
2: நான் இருக்கிறது கோயம்மா ரோட்ல இருக்கோம்.
1: ஓகே.
2: கோயம்மா ரோட்ல இன்னும் வந்து எல்லாமே இருக்கும் அதுல, அதனால இன்னும் சொல்றது தெரியல சார்.
1: ஓகேம்மா, நன்றிம்மா, நல்லா பேசுனீங்க. நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். ரெயின்போ எஃப்எம்,
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்தே?
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: பாபு சார், நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கு சார், நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
1: நலமா நலமா இருக்கேன். நிகழ்ச்சி கேட்டு கிடைக்கலையா? அவங்க ஊரோட பெருமையா சொல்றதுக்கு லைன் கொடுக்க மாட்டாங்க.
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு அழகிய கிராமம் சார்.
1: அழகிய கிராமம், ஓகே, சூப்பர்.
3: அழகிய அனைத்து சமுதாய மக்கள் ஒற்றுமையுடன் வாழும் ஒரு நல்ல கிராமம்.
1: ஓகே, தூத்துக்குடி மாவட்டம் இல்ல?
3: ஆமா, தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் மெயின் ரோட்ல இருக்கிறோம்.
1: ஓகே. உப்பளங்கள் அதிகமா இருக்கும் தூத்துக்குடி?
3: அதிகமா எங்க ஊரை சுற்றி கிழக்கு சைடுல போற உப்பளம் இருக்கு, மேற்கு சைடுல போற விவசாயம் இருக்கு.
1: விவசாயம் பூமி.
3: ஆமா சார், அதனால கிழக்கு போற உப்பு உற்பத்தி அதிகமா நடக்கும். கிழக்கரை ஒட்டி இருக்கும்.
1: சூப்பர் சூப்பர்.
3: அதனால உப்பு உற்பத்தி அதிகமா இருக்கும். மேற்கு சைடுல போற விவசாயங்கள் வந்து வாழை நெல்லு.
1: சூப்பர் சார்.
3: அந்த இது பூரா தாமிரபரணி கரையோரம் வரும் சார், மேற்கு சைடு போறோம்.
1: நன்றி சார், நல்லா சொன்னீங்க. நன்றி நன்றி நன்றி.
3: அதுக்கப்புறம் தூத்துக்குடி வந்து தமிழ்நாட்டோட நுழைவாயில்ங்கிறது.
1: நுழைவாயில், சூப்பர் சார், கரெக்டான பேர் சொல்றீங்க. நன்றி சார், நன்றி
3: நன்றி
1: சார், நன்றி. நிகழ்ச்சியில கூட அடுத்த நேயர், வணக்கம். ரெயின்போ எஃப்எம்,
4: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
4: பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கப்பா.
1: ராஜேஸ்வரி அம்மா, நல்லா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கேங்கப்பா, நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன். நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா?
4: ஆமாங்கப்பா, ஆமாங்க, பரம சிறப்பா போயிட்டு இருக்கு.
1: சிறப்பா போயிட்டு இருக்கா?
4: தென்னகத்தோட தாய் மடியே எங்க ஊரு தான்.
1: சரி,
4: எங்க மாவட்டம் தான்.
1: எந்த ஊர்னு சொல்லுங்க.
4: அப்துல் கலாம் சொல்லும் போகும்போது சொன்னாரு, அது சொர்க்கத்தில இருந்து வருகிறேன் அப்படின்னு.
1: எந்த ஊரு?
4: ராமநாதபுரம் மாவட்டம்.
1: சூப்பர்.
4: பரமக்குடி கமலஹாசன் உலக நாயகன் பிறந்த எங்க பக்கம் தான் வீடு.
1: பிறந்த
4: ஊர் எங்க ஊர் தான். பக்கத்துல எம்னேஸ்வரத்துல விக்ரம் நடிகர் விக்ரம் பிறந்ததும் எங்க ஊர்.
1: சரிமா, வேற ஏதாவது நல்ல ஒரு தனித்துவமான இடம்.
4: பாலம்,
1: பாம்பன் பாலம்
4: இருக்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்றது. இந்தியாவிலேயே வந்து ஒரு தீவு, ஒரு நடுவுல தீவு,
1: கடலுக்கு இடையில ரயில் பாலம் போறது ராமநாதபுரம்.
4: ஆமா, ரொம்ப சிறப்பு. ரயிலும் ஒரு பக்கம் போகுது, பஸ்ஸும் ஒரு பக்கம் போகுது. அதை பார்க்கவே ரம்யமா இருக்கும். அந்த ரயில்ல போனாலும் சரி, பேருந்துல போனாலும் நின்று பாத்தீங்கன்னா இறங்கி.
1: ஆமா, சுற்றுலாத்தலம் மாதிரி எல்லாருமே அங்க நின்று இருப்பாங்கல்ல.
4: ரொம்ப அழகு. அதே மாதிரி தென் கோடி, அதுதான் கடைசி
1: பாத்தீங்களா,
4: அது முக்கடலும் சங்கமிக்கிற இடங்கப்பா
1: தனுஷ்கோடி.
4: அதே மாதிரி எங்க ஊர்ல மிளகா, மல்லி, நெல் இதெல்லாம் ரொம்ப வளப்பமா, நல்ல செழிப்பமா முளைக்கக்கூடியது, விளையக்கூடியது. எல்லா பக்கமுமே கருவாடு, மிளகா, மல்லி எல்லாத்தையுமே இங்க இருந்து அங்க கொண்டுட்டு போவாங்க. எல்லா ஊர்கள்லயிருந்து வர்றவங்க பூராமே
1: ஏற்றுமதிகள்
4: அதிகமா சிறப்பு. நன்றி.

0: நீனும்
1: நன்றி
0: யாராவது
1: மா,
0: எங்க
1: நன்றி
0: பக்கம்
1: நன்றி,
0: கடை
1: சூப்பரா
0: பகுதி.
1: சொன்னீங்க.
0: ஆமாங்கப்பா, நன்றி நன்றி நன்றி,
1: ஆண்டு
0: வாய்ப்பு
1: நன்றி
0: கொடுத்தது.
1: நிகழ்ச்சியில் நீங்கள் அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், வணக்கம். அவங்க ஊரோட பெருமையை சொல்ல ஆரம்பிச்சா சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அவ்வளோ பெருமைகள் இருக்கு. இந்த ஊரோட பெருமை வந்து நமக்கு வந்து அப்பப்போ தெரியாது. யாராவது ஒருத்தவங்க வெளியூர்காரங்க வந்து நம்ம ஊரில் வந்து இதெல்லாம் உங்க ஊர் தான் இருக்கு அப்படின்னு சொல்றப்போ நமக்கு தான் தெரியும்ல. இப்போ நடந்து தொடர்ந்து நிறைய பேசுவோம். அடுத்ததான் உங்களுக்காக தர்மதுரை திரைப்படத்திலேருந்து இளையராஜாவோட இசையில, கங்கையம்மனோட வரிகளில் SB பாலசுப்ரமணியன் மற்றும் SJ குரலில் ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: 101.4 இனி எல்லாமே தூள.
1: ஒரு மணி 44 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்களுடன் அஜய் ஆனந்த். இன்னைக்கு உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் உங்கள் ஊருக்கே உரித்தான சிறப்பான பெருமை என்ன அப்படிதான் கேட்டுட்டு இருக்கோம். நேர்கள் எல்லாருமே ஒரு எவ்வளோ பெருமைகள் இருக்கோ எல்லாமே சொல்லிகிட்டே இருக்காங்க. இன்னும் சொல்லலாம் இன்னும் சொல்லலாம்னு நிறையா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததாக இணையக்கூடிய நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம்
2: சார். கிழக்கு தாம்பர் ராஜசேகர் சார்.
1: ராஜசேகர் சார், எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க?
2: தாம்பரம் சார், கிழக்கு தாம்பரம். சென்னையிலே தாம்பரம் மிக அருமையான ஊர் சார்.
1: ஓகே, வேற என்ன பெருமைகள் இருக்கு?
2: இங்க வந்து லட்சுமி நரசிம்மர் ஒரு அகோபுர மடம் இருக்கு சார்.
1: ஓகே,
2: பவர்ஃபுல் தெய்வம் சார்.
1: சரி,
2: அப்புறம் எல்லாரும் அந்த காலத்துல இருந்து ஒரு 500,000 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். பெயர்பெற்ற காலேஜ் சார், MCC
1: மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் இருக்குல்ல.
2: பல நடிகர்கள் படிச்சிருக்காங்க சார், ஜெமினி கணேசன் எல்லாம்.
1: அப்புறம்
2: வந்து பல கல்லூரிகள், சிறந்த கல்லூரிகள், மகளிருக்கு தனியா இருக்கு, ஜென்ஸுக்கு இருக்கு சார்.
1: சூப்பர் சார், சூப்பர் சூப்பர்.
2: அதே மாதிரி பள்ளிக்கூடங்களும் இருக்கு சார்,
1: நிறைய இருக்கு.
2: சிறந்த ஆசிரியர்கள் இருக்காங்க சார், எல்லாத்தோட மாணவர்களும் ஆசிரியர்களும் இருக்காங்க சார்.
1: சூப்பர் சார், நன்றி சார், நன்றி நன்றி.
2: ஓகே சார், நன்றி சார்,
1: நன்றி. நீங்கள் சொல்லி கூட அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
3: அண்ணாநகர்ல இருந்து மாலினிதேவி பேசுறேன்.
1: நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கேன்.
3: ஏன்னா நான் பிறந்த ஊர் வந்து தென்காசி மாவட்டம் ஆலங்குளம்.
1: ஆலங்குளம்
3: காலையில தான் நிகழ்ச்சியில சொன்னாங்க, மடல் மாணிக்க நிகழ்ச்சியில. ஆலங்குளம்னால நிறைய ஒரே ஒரு குளம்னா தொட்டியாங்குளம் பேரு. அது சுத்தி அவ்வளவு ஆலமரம் நிக்க, நாங்க சின்ன பிள்ளைகளா விளையாடுவோம். இப்ப ஆலமரம் ஒண்ணு ரெண்டு தான் இருக்கு, ஏன்னா எல்லாமே டெவலப்மெண்ட் ஆகிட்டாங்க. காமமா இருந்தது, இப்ப நகரம் ஆகி போச்சு.
1: தென்னை மரங்களும் நிறைய இருக்கும்ல தென்காசில.
3: ஆமா, விவசாயம், நீங்க எங்க ஊருக்கு நுழைஞ்சாலே விவசாயம் தான்.
1: விவசாயம்
3: அது அப்படியே அந்த வாசனையோட போவோம். அந்த அப்புறம் எல்லா ஊருக்கும் வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு எல்லா ஊருக்கும் பஸ் வசதி ரொம்ப வசதியா உண்டு.
1: சூப்பர்,
3: நிறைய ஆமா உண்டு. அப்புறம் அங்க வந்து முறுக்கு காரத்தேவு ஃபேமஸ் சாப்பிடுறதுல,
1: உணவு பொருட்கள்ல.
3: உணவு ஆமா ஆமா சாப்பிடுறதுல, உணவு பொருட்கள்ல. அப்புறம் ஒரு கோயில் எல்லா பக்கத்துல தென்காசில இருந்து வார வழிக்கு ஒரு ராமர் கோயில் இருக்கு. அப்போ அங்க அவருடைய பாதம் பட்ட இடம் அப்படியே இருக்கு. அதுல ஒரு சுனை இருக்கு, அந்த சுனையில எப்பவும் தண்ணி சில்லுன்னு இருக்கும்.
1: வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து இணைப்புல இருக்கீங்களா? பேசலாம்.
4: ஹலோ,
1: வணக்கம், யார் இங்க இருந்து?
4: வணக்கம் சார், பிரசாபுரம் ராதாகிருஷ்ணன்.
1: ராதாகிருஷ்ணன் சார், நிகழ்ச்சி கேட்டுட்டு
4: இருக்கீங்களா சார்? எனக்கு வந்து மீட்டிங் வந்து கேரளா சார், குருவாயூர்.
1: ஓகே ஓகே.
4: குருவாயூர் உலக பிரசித்தி பெற்ற நம்ம பெருமாள் கடத்தது 2வது.
1: சூப்பர் சார், சூப்பர்.
4: சுத்தி எல்லாமே கோயிலுங்க தான் சார்.

0: இருக்கும் சார் இடங்கள்லாம்.
1: அடடா, ஆ
0: அருமையான இடம் சார்.
1: சூப்பர் சார், சூப்பர்.
0: ஓகே சார்,
1: நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சி நீங்கள் அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: ஆ வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: தேவிகா பல்லாவரத்துலேருந்து பேசுகிறேன் சார்.
1: பல்லாவரத்துலேருந்து தேவிகாமா, நல்லா இருக்கீங்களா?
2: ஆ நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கேன். நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: அதே மாதிரி பக்கத்துல மெயினா வந்து ஏர்போர்ட் இருக்கு. திருச்சூலம் போனா ஏர்போர்ட், இந்த பக்கம்
1: போக்குவரத்து வசதிகள் அதிகமா இருக்கு உங்க ஊர்ல? இல்ல
2: ஆமா, போக்குவரத்து வசதிங்க நிறைய இருக்கு.
1: சரி, வேற என்ன?
2: அப்புறம் மிலிட்டரி கேம்ப் இருக்கு.
1: ஆ சூப்பர். இன்னொன்னு சொல்லியே, பல்லாவரம் சந்தை ஃபேமஸ்.
2: ஆமா, வெள்ளிக்கிழமை சந்தை. அததான் அடுத்து சொல்ல வந்தேன். நீங்க
1: நானே சொல்லிட்டேனா? நன்றிமா, நன்றி.
2: வெள்ளிக்கிழமை சந்தை ஃபேமஸ். மலை இருக்கு, பல்லாவரம் மலை.
1: சூப்பர்,
2: போகலன்னா போய் வரலாம்.
1: நன்றிமா, நன்றி. நல்லா சொல்றீங்க, நிறைய விஷயங்கள் சொல்றீங்க. நன்றிமா, நன்றிமா.
2: நன்றி நன்றி நன்றி.
1: நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம ஒரு எஜமான் திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுள்ளு.

11:54 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் தூணிப்புள்ள நாளில் உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பேசின அனைத்து நேயர்களுக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் 1 மணிக்கு உங்களையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே ஆன. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் உங்களுக்காக பாத்தீங்கன்னா, பெரிய வீட்டு பணக்காரன் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதுள்ளு.

பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம். கிராமங்களுக்கான தூய்மை பாரதம் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தை குறித்து. தூய்மை, சுத்தம், சுகாதாரம் ஆகியவற்றின் இந்திய பரிணாமம் தொன்மகால ஞானத்தையும் தற்கால முன்னெடுப்புகளையும் கொண்டு பின்னப்பட்ட ஓர் அழகான ஜவுளியை போன்றது. சிந்து சமவெளியின் நாகரிகத்திலிருந்து சமகால நாடு தழுவிய இயக்கங்கள் வரையுள்ள புத்தாக்கமான கழிவறை கட்டமைப்புகள் பொது சுகாதாரம் மற்றும் தூய்மையை மேம்படுத்தும் ஒரு தவ பயணமாகும். வரலாற்று புத்தாக்கங்கள் பல இருந்தாலும் பாரத நாடு சுகாதார சவால்களை குறிப்பாக ஊரக பகுதிகளில் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. இது கோடான கோடி மக்களின் சுயமரியாதைக்கான சவாலும் கூட. 2014 வெறும் 39% மக்களே சுகாதாரமான கழிவறைகளை கொண்டிருந்தனர். இதனால் அதிகம் பாதிப்படைந்தது பெண்களும் குழந்தைகளும் தான். இந்த சவால்களை மேற்கொள்ளவும் பாரதத்தின் குடிமக்களின் சுயமரியாதையை மீட்டெடுக்கவும் கொண்டுவரப்பட்ட திட்டமே தூய்மை பாரதம் திட்டமாகும். 2014 அக்டோபர் 2 அன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் திறந்த வெளியில் மலம் கழித்தல் அல்லாத தேசமாய் இந்தியாவை மாற்றிட மக்கள் சக்தியை ஆதாரமாக கொண்டு தூய்மை பாரதம் திட்டம் அறிவிக்கப்பட்டது. 2019 தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 150 பிறந்த தினத்தையொட்டி 600,000 கிராமங்கள் திறந்த வெளியில் மலம் கழித்தல் இல்லாத கிராமங்களாக அறிவிக்கப்பட்டன. 2014 முதல் 2019 வரை இத்திட்டத்தின் முதல் கட்டம் செயல்படுத்தப்பட்டது. முதல் கட்டத்தின் வெற்றியை தொடர்ந்து இரண்டாம் கட்டம் 2020-21 முதல் 2025-26 வரை தற்பொழுது நடைமுறையில் உள்ளது. கிராமங்களுக்கான தூய்மை பாரதம் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தில் திறந்த வெளியில் மலம் கழித்தல் அல்லாத நிலையை தக்கவைக்கும் முன்னெடுப்புகள் செயல்படுத்தப்படுகின்றன. அதாவது சம்பூர்ண ஸ்வச்சதா என்ற நிலையை அடைதல். கூடவே திட மற்றும் திரவ கழிவுகள் மேலாண்மை, அனைத்து கிராமங்களையும் இந்த கூடுதல் திறந்த நிலை மலம் கழித்தல் அல்லாத நிலைக்கு உயர்த்துதல் இதன் நோக்கமாகும். இந்த இரண்டாம் கட்டத்தின் முக்கிய நோக்கங்களை அறிந்து கொள்வோமா? கிராமங்களில் திறந்த நிலை மலம் கழித்தல் அல்லாத நிலையை தக்கவைத்தல், திடக்கழிவு மேலாண்மை, திரவ கழிவு மேலாண்மை, பார்த்தாலே புலப்படும் தூய்மை ஆகியனவாகும். இரண்டாம் கட்ட திட்டத்திற்காக ₹1.40 லட்சம் ஒதுக்கப்பட்டுள்ளது. தகவல் மேலாண்மை கட்டமைப்பு மூலம் கூடுதல் திறந்த நிலை மலம் கழித்தல் அல்லாத நிலையின் முன்னேற்றம் கண்காணிக்கப்படும். இதன் கீழ் உள்ள கிராமங்கள் லட்சிய நோக்கமுடையவை, ஆஸ்பைரிங், தகுதியை உயர்த்தி கொண்டவை, ரைசிங், மாதிரி கிராமங்கள், மாடல் வில்லேஜஸ் என்று 3 விதமாக பிரிக்கப்பட்டுள்ளன. இம்மூன்றில் உயரிய நிலையான மாதிரி கிராமங்களில் திறந்த நிலை மலம் கழித்தல் அல்லாத நிலை தக்கவைக்கப்பட்டிருக்கும், திட மற்றும் திரவ கழிவுகளை அகற்றும் கட்டமைப்புகள் இருக்கும், பார்த்தாலே புலப்படும் தூய்மைக்கு சான்றாக குறைவான குப்பைகள், மிக குறைந்த அளவில் தேங்கியிருக்கும்

கிடைக்கும் சுகாதாரமற்ற நீர், பொது இடங்களில் நெகிழி குப்பை கிடங்குகள் இல்லாமை, கூடுதல் திறந்த நிலை மலம் கழித்தல் அல்லாத நிலையை உறுதிப்படுத்தும் தகவல் கல்வி மற்றும் கருத்து பரிமாற்ற செய்திகள் பொது வழியில் புலப்படுதல் ஆகியவை இருக்கும். புறம் தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்று உரைக்கும் வள்ளுவ பெருமான், புறம் தூய்மை நீரால் அமையும் என்பதில் உடல் சுத்தமல்லாது சுற்றுச்சூழலின் சுத்தத்தையும் அவர் வலியுறுத்துகிறார். சுத்தம் சோறு போடும் என்ற தமிழ் மரபின் பிள்ளைகள் நாம். அதன் வழியே நடந்து பாரதத்திற்கு பெருமை சேர்ப்போம். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொண்டோம் கிராமங்களுக்கான தூய்மை பாரதம் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தை குறித்து.

அனைவருக்கும் வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ எஃப்எம் 101.4. ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஷினோஃபர் ரோஷன். இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம லைஃப்பில் வந்து எல்லாருக்குமே விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். இப்போ விளையாடலை அப்படின்னாலும் சின்ன வயசுலலாம் விளையாடிருப்போம், பட் இருந்தாலும் ஒரு விளையாட்டை மட்டும் வாழ்க்கை ஃபுல்லாக விளையாடணும்னு நான் நினைக்கிறேன். அது என்ன விளையாட்டு அப்படின்றது தான் நீங்கள் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ ஃபோன் எடுங்க, 0944-0038-0038-0952-0552-0552 என்ற நம்பருக்கு கால் பண்ணி என்கிட்ட வந்து இந்த டாபிக்கை பற்றி நிறைய விஷயம் பேசலாம். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
0: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: நேரம் 12:12 ஆகிட்டு இருக்கு. நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது FM ரெயின்போ 101.4. ஹாய் ஸ்நேகிதியே, நிகழ்ச்சியில் வந்து நான் கேட்டிருக்க கேள்வி என்னன்னா, அதாவது உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் விளையாட நினைக்கிற விளையாட்டு எது அப்படின்ற டாபிக் தான் நம்ம பேச போகிறோம். ஸோ ஃபோன் எடுங்க, 0942983802 0952525254 நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தாராளமாக பேசலாம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
2: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: பெருமாள் பட்டில இருந்து சொல்லுங்க ஜெயலட்சுமி. அவங்க வந்து இவங்க போகும்போது வந்துட்டாங்கன்னா
2: யாரும் பிடிக்க
3: மாட்டானா
2: அவங்க ஜெயிச்சாங்க. ஆசைப்படுறீங்க
3: அப்படிதானே?
2: ஒரு வாட்டி விளையாடி பாத்துருக்கேன். ஓகே, நன்றி கால் பண்ணது. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? கலா சொல்லுங்க. கலா, கேள்வி கேட்டீங்களா?
4: என்னது
2: புரியல, இன்னும் தெளிவா சொல்லுங்க.

0: எல்லாம் ரொம்ப வந்தவங்க விட அவங்க மூக்கு இட்டு ஒருத்தவங்க உட்காந்துப்பாங்க, அவங்க கண்டுபிடி நம்ம யாருன்னு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு.
1: ஓ, அந்த மூக்கிலி விளையாட்டு. நான் இந்த மாதிரி ஒரு விளையாட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை உங்ககிட்ட. ஆமா, கண்ண மூடிப்பாங்க, மூக்கு கிள்ளி விட்டுருவாங்க, யாருக்கு யாரு கண்டுபிடி பாப்பா அப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலி நாளா அந்த விளையாட்டுல உட்கார்ந்துட்டே இருப்பேன், மூக்கு கிள்ளிட்டே இருப்பாங்க என்னெல்லாம் தப்பு தப்பா கண்டுபிடிப்பேன். ஆமா, நான்லாம் அழுதுட்டே எங்க அம்மா கிட்டே ஓடி போயிடுவேன், அந்த அளவுலாம் விளையாடி இருக்கேன். இது லைஃப் லாங் விளையாடணும் சொன்னீங்க பாத்தீங்களா, அங்க இருக்கிறீங்க நீங்க. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்மா.
1: வணக்கம்.
2: நான் திருவட்டூர் பத்மாவதிமா. நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்க பத்மாவதிமா, சொல்லுங்க உங்களுக்கு எந்த விளையாட்டு லைஃப் லாங் விளையாடணும் ஆசை?
2: அந்த சின்ன பிள்ளைய அந்த கட்டம், நாலு நாலு கட்டம் போட்டு ஒரு ஜில்லி மாதிரி விளையாடுவோம் நாங்க.
1: அந்த விளையாட்டு பேர் என்னது? தாய பாசா?
2: அந்த தாய இல்லம்மா, அந்த அது ஜில்லி போட்டு அப்படியே காடு காலால அந்த ஜில்லி தள்ளிக்கினே போட்டு.
1: ஓ, காலால விளையாடுவீங்க?
2: காலால தள்ளிக்கினே போய் லாஸ்ட் அந்த ஜில்லியை விட்டுட்டு திருப்பிங்க கண்ணை மூடிக்கின அந்த நாலு கட்டத்திலயும் காலை வச்சுக்கணும், ரைட்டா தப்பா ரைட்டா தப்பான்னு வரணும்.
1: தலையில எங்க வேணா வச்சுக்கலாம். ஞாபகம் வந்துருச்சு எனக்கு அந்த விளையாட்டு. ரொம்ப நன்றிமா கால் பண்ணதுக்கு. நேரம் 12:15 ஆகிட்டு இருக்கு நேர்களே. அதாவது நம்ம லைஃப்ல நிறைய பேர் நிறைய இடத்துல விளையாடி இருப்போம், ஆனா வந்து லைஃப்லாம் ஒரு விளையாட்டை விளையாடணும் அப்படின்னா என்ன மாதிரி விளையாட்டு அப்படின்னு தான் நேயர்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். அரவான் திரைப்படத்திலிருந்து கேளுங்க, இது ரெயின்போ FM 101.4.

நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். மீண்டும் நினைவிற்கு, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: நேரம் 12:20 ஆகிட்டிருக்க நேயர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ எஃப்எம் 101.4. நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஆய் ஸ்நேகிதியிலே பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் முழுசாக உங்கள் வாழ்க்கை முழுவதும் விளையாட நினைக்கிற விளையாட்டு எது அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். ஸோ நிறைய நேயர்கள் கால் பண்ணி அந்த நொண்டி விளையாட்டை சொன்னாங்க, அந்த மூக்கு கிளி விளையாடுற விளையாட்டெலாம் சொன்னாங்க. ஸோ இன்னும் என்னென்ன விளையாட்டெல்லாம் விளையாடணும் ஆசைப்பட்றாங்களோ இல்லையோ கேட்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திரும்பாக்கம் வனஜா.
0: வனஜா சொல்லுங்க. வனஜா,
1: நாங்க மேடம் இந்த திருடன் போலீஸ் இருக்குல்ல மேடம்?
0: ஆமா,
1: அது வந்து இப்ப கூட நாங்க வந்து கரண்ட் இருந்து போயிச்சுன்னா என் தங்கச்சி பசங்க விளையாடுவோம்.
0: சரி,
1: சூப்பரா இருக்கும் மேடம். திருடன் போலீஸ் நமக்கு வந்து போலீஸ் வந்துச்சுன்னா எல்லாரும் மூஞ்சும் ஒரே மாதிரி இருக்கும். கண்டுபிடிச்சு நம்ம திருட வந்து நம்ம மூஞ்சே காட்டி குடுத்துருவோம்.
0: ஆமா ஆமா, இதுல வேற ஆக்சுவலி என்னன்னா, ராஜாவா இருப்பாங்களா, நான் தான் திருடன், நான் தான் திருடன் வேற சொல்லிப்பாங்க.
1: கரண்ட் பத்திங்களா, அவங்க வந்து அந்த விளையாட்டை பத்தி
0: ராஜலட்சுமி ராஜலட்சுமி சொல்லுங்க.
2: பழைய காலத்து விளையாட்டு இந்த பல்லாங்குழி ஆடுபுலி ஆட்டம், அது விளையாடுறதுக்கு பிடிக்கும். பசங்களுக்கு இப்ப சொல்லி கொடுத்தா கொஞ்ச நேரம் அதை கடைபிடிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த செஸ் விளையாடுறது பிடிக்கும்.
0: உங்களுக்கு பிடிக்கிறது இல்ல இதுல, இந்த மூணு விளையாட்டுல இந்த ஒரு விளையாட்டை மட்டும் லைஃப் லாங் எடுத்துட்டு போனா எந்த விளையாட்டு? ஆடு புலி ஆட்டம் தான். சமையா இருக்குள்ள விளையாட்டு விளையாடும் போதே. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம், யார் எங்க
3: இருக்கீங்க?
0: வணக்கம்
3: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்து. ஹாய் ஸ்நேகிதியே, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள் பாராட்டுகள்.
0: நன்றி. சொல்லுங்க ஹேமலதா.
3: எனக்கு வந்து ஸ்கிப்பிங் ஆடிக்கிட்டே இருப்போம்.
0: அதாவது நாங்க ஆடினே இருப்போம்ன்ற மாதிரி ஆடுவோம்ல.
3: ஆமா, லைஃப் லாங் ஆடிட்டே இருக்கலாம். அது நல்ல எக்ஸசைஸ், நல்ல விளையாட்டு. ரெண்டு பேர், மூணு பேர், நாலு பேர் கூட சேர்ந்து விளையாடுவோம். ரெண்டு பக்கம் ரெண்டு கயிறு புடிச்சிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி.
0: நாலு பேர் எப்படிங்க?
3: ரெண்டு பேரும் சேர்ந்து நின்னுப்போம், ரெண்டு பேர் சைடுல புடிச்சுப்பாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து குதிப்போம்.
0: ஓ ஆமா, ஓகே ஓகே, இப்ப எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. கரெக்ட் கரெக்ட்.
3: குதிக்காம ரெண்டு பேரும்
0: எதிர்பார்த்துட்டே இருந்தேன், நீங்க சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி, ஆடினே இருங்க. நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம்.
4: வணக்கம், வித்யா ரவிசங்கர்.

0: ஓகே வித்யா, சொல்லுங்க.
1: எனக்கு கேரம்.
0: கேரம் போர்டு?
1: ஆமா.
0: ஏன் கேரம் போர்டு? லைஃப் லாங் விளையாடணும்
1: இல்ல? நான் ரன்னர் மாதிரி வாங்கியிருக்கேன் ஸ்கூல் லெவல்ல.
0: சரி,
1: இப்ப வரைக்கும் கண்டினியூ பண்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச
0: விளையாட்டு. உங்க கூட யார் விளையாடுவா?
1: என் பசங்க.
0: பசங்களே விளையாடுவாங்க?
1: ஆமா.
0: ஜெயிச்சிருவீங்களா இல்ல பசங்கள ஜெயிக்கட்டும் சொல்லி விட்டு கொடுத்துருவீங்களா?
1: இல்ல, அந்த மாதிரிலாம் விட்டு கொடுக்க மாட்டேன்.
0: சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. நேரம் 12:24 ஆகிட்டு இருக்க நேர்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் விளையாட நினைக்கக்கூடிய ஒரு விளையாட்டு எது அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். இப்போ இருக்க காலகட்டத்தில் ஃபோன் வந்ததுலேருந்து ஃபோனில் இருக்க கேம்ஸு அதெல்லாம் நம்ம நிறைய போக ஆரம்பிச்சிட்டோம். பட் இந்த விளையாட்டுலாம் சொல்லும்போது, ஸ்கிப்பிங்கு, ராஜாராணி விளையாட்டு, ஆடு புலி ஆட்டம்லாம் சொல்லும்போது ரொம்ப எனக்கே பழைய நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து நிறைய நேயர்கள்கிட்ட பேசலாம். ஒரு பாடல் கேட்டுட்டு வந்ததுக்கப்புறமா எங்கேயும் காதல் திரைப்படத்திலிருந்து பாடல் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ரெயின்போ FM 101.4.

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு. அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் dude, ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு. அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் dude, ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
3: நேரம் 12:31 ஆகிட்டு இருக்கு. நேயர்களே, ஹாய் ஸ்நேகிதே. நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க டாபிக், உங்க வாழ்க்கை ஃபுல்லா நீங்க விளையாட நினைக்கிற விளையாட்டு எது அப்படின்றத பத்தி தான். நிறைய நேயர்கள் கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: வணக்கம், திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து பேசுறேன். நான் இப்ராஹிமா.
3: ம், சொல்லுங்க இப்ராஹிமா.
4: ஆமா, எனக்கு வந்து ஸ்கூல்ல விளையாடும் போது நொண்டி விளையாட்டு ரொம்ப பிடிக்கும். அதாவது ரெண்டு குரூப்பா பிரிப்பாங்க, ஒரு குரூப் உள்ள நிற்கும், ஒரு குரூப் ஒவ்வொன்னா நொண்டி அடிச்சு போனோம். அப்பவே எங்க டீச்சர்ஸ் இருந்தோம், அங்க விளையாடிட்டு ஒரு காலை வச்சுனாலும் வாழ்க்கையை சாதிக்கணும் அப்படின்னு.
3: ஓ, அது அந்த விளையாட்டுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கு.
4: அர்த்தம் இருக்கு. ஒரு கால வச்சுதான் நம்ம வந்து விளையாடும். ஒரு கால் தூக்கிதான் வச்சிருப்பாங்க, ஒரு கால் தான் தரையில ஊனி, அந்த காலாலதான் அத்தனை பிள்ளைங்களே நம்ம நொண்டி நொண்டி போய் நல்ல வேகமா செல்வாங்க, நல்ல வேகமா விளையாடுவாங்க. அந்த விளையாட்டு அவ்வளவு வெளிப்படுத்தணும். அப்ப வந்து டீச்சர் வந்து சொல்லுவாங்க, ஒரு கால் இல்லாம ஒரு கால் இருந்தாலும் வாழ்க்கைக்குதான் இந்த விளையாட்டு.
3: நினைக்கிறேன் ஒரு கால் வச்சுதான் விளையாட்டே விளையாட முடியும். காலை கீழே வச்சுட்டு அவுட் ஆயிடுவோம். ரொம்ப நன்றிமா, ஒரு அழகான விஷயத்த ஷேர் பண்ணிருக்கீங்க விளையாட்டோட சேர்த்து. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். ரெயின்போ.
5: வணக்கம். வணக்கம். ஆவடியிலிருந்து ராணி பேசுறேன்.
3: ஆவடியிலிருந்து ராணி, சொல்லுங்க ராணி, நீங்க எந்த விளையாட்டு ரொம்ப விளையாடுவீங்க?
5: ரொம்ப பிடிச்சது என்னது அப்படின்னு சொன்னா, அந்த அது ஒரு ஒரு ஓடு இருக்குல்ல, அந்த பனை பனை இது சின்ன கல்ல போட்டுட்டு போட்டுட்டு கண்ணு, அதாவது கண்ணை மூடிக்கணும், பிடிச்சிருப்போம் மூணு.

0: கோடா இருக்கும், அதை பார்த்து ரைட்டா ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாந்து பாட்டுக்கு வரணும், கரெக்டா கால் வைக்கணும், கால் வைக்க கூடாது,
1: ரைட்டா ரைட்டு ரைட்டா தப்பு அப்படி சொல்லுவோமே,
0: அப்படின்னு கோடு மேல கூட ரைட்ட கூட கால் வைக்க கூடாதுல, அதெல்லாம் தாண்டி அப்படி வந்த பிறகு அதுக்கு அடுத்தது அப்புறமா ஒத்த கால வச்சு ரெண்டு கால ஊனி அப்புறம் ஒரு காலாலே.
1: இந்த விளையாட்டு ஆல்ரெடி ஒரு நேயர் சொல்லிட்டாங்க, பட் நீங்க சொல்லும் போது நல்லா இருக்கு, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம். ஓகே, நேரம் 12:34 ஆகியாச்சு. ஹாய் ஸ்நேகிதே, விளையாட்டு நிகழ்ச்சியில் விளையாட்டு பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அதாவது இப்போ இருக்க காலத்தில் நம்ம விளையாடுறதுன்றதே மறந்துட்டுருக்கோம். நம்ம சொந்தக்காரங்களோட பேசுகிறோம், நம்ம வீட்டில் இருக்கவங்களோட பேசுகிறோம், ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிறோம், ஃபோனோடையே நம்ம இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ சொல்ல சொல்ல இந்த நொண்டி விளையாட்டு இதெல்லாம் வந்து ரோட்டில் விளையாடுவாங்க. இப்போ எங்கே ரோட்டில் கிரிக்கெட் கூட விளையாட மாட்டாங்க, அந்தளவுக்கு ரோடு ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இல்லை, சில பேர் இந்த விளையாட்டு நாங்கள் இப்போ வரையும் விளையாடுவோம்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ தொடர்ந்து நம்ம நேயர்கள்கிட்ட பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறமா. நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் தூள் திரைப்படத்திலிருந்து கேளுங்க. இது ரெயின்போ FM 101.4.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலையை மீண்டும் சீரான பாதைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா மற்றும் அன்மோல்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக கடந்த 12 ஆண்டுகளாக செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகத்தை ஏற்படுத்தியது, உலக சாதனையுடன் மகா கும்பமேளாவை வெற்றிகரமாக நடத்தியது உள்ளிட்டவற்றையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகின் மிக உயரமான சிலை குஜராத்தின் கெவாடியாவில் நிறுவப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உலகின் பழமை வாய்ந்த மருத்துவ முறையாக ஆயுர்வேதா திகழ்கிறது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கலாச்சாரத்துறையின் கீழ் இதுவரை இல்லாத அளவிற்கு மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த 12 ஆண்டுகளாக கலாச்சாரத்துறையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட மேம்பாட்டுப் பணிகளை பட்டியலிட்டுள்ளார். அயோத்தி ராமர் கோயில், காசி விஸ்வநாத் வழித்தடம், உஜ்ஜைன் மகாகாலேஸ்வர் கோயில் மேம்பாட்டு பணிகள் போன்றவை குறிப்பிடத்தக்க சாதனைகள் ஆகும் என்று அவர் கூறியுள்ளார். கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த 1 கோடிக்கும் மேற்பட்ட ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட 11 பழங்குடியின தலைவர்களின் அருங்காட்சியகங்கள், வெளிநாடுகளிலிருந்து 660க்கும் மேற்பட்ட புராதன சின்னங்கள் மீட்பு போன்றவையும் சாதனை பட்டியலில் அடங்கும் என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கல்வி, திறன் மேம்பாடு, விளையாட்டு, சுகாதாரம், தொழில் ஆகிய துறைகளில் இளையோருக்கு உரிய வாய்ப்புகளை மத்திய அரசு ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என்பதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். நொய்டா சர்வதேச விமான நிலையத்தில் முதலாவது சரக்கு விமானம் தரையிறங்கியுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சென்னையிலிருந்து இந்த சரக்கு விமானம் நொய்டாவில் தரையிறங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். தோல் பொருட்கள், வாகன உதிரி பாகங்கள் உள்ளிட்டவை இந்த விமானத்தில் கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்த விமான நிலையத்தில் வணிக பயன்பாட்டிற்கான போக்குவரத்து கடந்த 2 நாட்களுக்கு முன் தொடங்கியதையும் திரு ராம்மோகன் நாயுடு சுட்டிக்காட்டியுள்ளார். கேரளாவில் PM ஸ்ரீ திட்டம் தொடர்பான காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அரசின் நிலைப்பாடு வரவேற்கத்தக்கது என்று மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். திரிசூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் மாணவர்கள் பயனடைவார்கள்.

0: என்றார். கல்வியில் அரசியலை புகுத்தக்கூடாது என்றும் திரு சுரேஷ் கோபி கேட்டுக் கொண்டார். தில்லியில் அரசின் திட்டங்களை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இத்தகைய மக்கள் நல முகாமை தொடங்கி வைத்து அவர் பேசினார். தில்லி முழுவதும் 42 இடங்களில் இந்த முகாம்கள் 3 நாட்கள் நடைபெறும் என்றும் அவர் கூறினார். தில்லி மற்றும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து அறிந்து கொள்வதோடு அதன் பயன்களையும் இந்த முகாம்கள் மூலம் பொதுமக்கள் பெறலாம் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். ஜார்க்கண்டிலிருந்து மாநிலங்களவைக்கு 2 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலின் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. 2 பதவியிடங்களுக்கு 3 பேர் போட்டியிடுவதால் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. காலை 9 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 4 மணி வரை நடைபெறும். வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி முடிவுகள் அறிவிக்கப்படும். இந்த தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் திரு பிரணவ் ஜாவும், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா சார்பில் திரு பைத்யநாத் ராமும், பிஜேபி ஆதரவுடன் சுயேட்சை வேட்பாளராக திரு பரிமல்நாத் வாணியும் போட்டியிடுகின்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் நிதிநிலையை மீண்டும் சீரான பாதைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் ஆற்றிய உரையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தின் நிதிநிலைமை மோசமான சீர்கேட்டை சந்தித்துள்ளதாகவும் அவர் கூறினார். வருவாய் வரவுகளில் ஏற்படும் இழப்புகள் சரி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழக மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை தமிழக அரசு முழுமையாக நிறைவேற்றும் என்றும் அவர் கூறினார். கூட்டணி ஆட்சி தத்துவத்தின் இலக்கணமாக தமிழக அரசு திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதை தமிழக அரசு செய்து காட்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்திற்கு உரிய நிதி பகிர்வினை மத்திய அரசிடம் கோரும் வகையில் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். இதனை சட்ட ரீதியாக பெறுவதற்கு ஏதுவாக சட்ட வல்லுநர்கள் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு படை மாவட்டம் தோறும் உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஊழல் முற்றிலுமாக அகற்றப்பட்டு வெளிப்படையான நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். புதிய தடுப்பணைகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழகத்தின் நதிநீர் உரிமைகள் பாதுகாக்கப்படும். நிலையான சுற்றுலா கொள்கை வகுக்கப்படும். தொழில் வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்படும். முதலீடுகளை ஈர்ப்பதற்கு ஏதுவாக ஆணையம் ஒன்று ஏற்படுத்தப்படும். அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் தேர்வாணையங்கள் மூலம் குறித்த காலத்திற்குள் நிரப்பப்படும். விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் ஒலிம்பிக் உயர்தர மையங்கள் ஏற்படுத்தப்படும். மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய வெற்றி தமிழகம் என்ற தொலைநோக்கு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் போன்ற அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார். நாட்டிலேயே தலைசிறந்த மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு அனைத்து உறுப்பினர்களும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டார். மேற்குவங்கத்தில் சமூக விரோதிகளுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை பிஜேபி அரசு மேற்கொண்டு வருவதாக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார். அம்மாநில சட்டப்பேரவையில் ஆற்றிய உரையின்போது அவர் இவ்வாறு கூறினார். ஊழல் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் சட்ட விரோதமாக தங்கியுள்ளவர்கள் கண்டறியப்பட்டு அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்றும் திரு ஆர் என் ரவி கூறினார். ஆந்திராவில் அரசு அதிகாரிகள் களப்பணியில் ஈடுபடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அமராவதியில் பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். ஒவ்வொரு அதிகாரியும் மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிவதோடு அவற்றை களைவதற்குரிய நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தினார். ஹிமாச்சல பிரதேசத்தில்

நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். சம்பா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தாக்கில் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா மற்றும் அன்மோல் கர்ப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அஷ்மிதா சாலிகா 22-20, 21-15 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் இஷிகா ஜெய்ஸ்வாலை வென்றார். மற்றொரு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் மலேசியாவின் கோ ஜின்வே காயம் காரணமாக போட்டியிலிருந்து பாதியிலேயே வெளியேறியதையடுத்து அன்மோல் கர்ப் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலையை மீண்டும் சீரான பாதைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா மற்றும் அன்மோல் கர்ப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: நேரம் 12:50 ஆகிட்டிருக்கு. நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. ஹாய் ஸ்நேகிதி, நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. அதாவது உங்கள் வாழ்க்கை முழுவதும் விளையாட நினைக்கிற விளையாட்டு எது அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். நிகழ்ச்சியுடைய கடைசி காலர்ஸ் யாருன்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ரெயின்போ, சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: மணிமாலா மேடம்.
0: மணிமாலா, சொல்லுங்க மணிமாலா, உங்க லைஃப் லாங்
1: விளையாடுறது பிடிக்கும் மேடம்.
0: என்னடா இது, இந்த விளையாட்டை யாருமே சொல்லலையேன்னு பார்த்தேன்.
1: வரும்போது என்ன பண்ணுவேன்னா,
0: நீங்க எத்தனை கல் வரையும் பிடிப்பீங்க மணிமாலா?
1: ரெண்டு புடிச்சிட்டேனா
0: அவ்வளவுதான், அன்னைக்கு சந்தோஷமா இருப்பேன். ஐயோடா, ரெண்டு கல் புடிச்சிட்ட அப்படின் சொல்லிட்டு. அந்த கல்ல புடிக்கலன்னா நான் ஒரு சாக்கு சொல்லுவோம் பாருங்க, என் கை குட்டியா இருக்கு. இப்பெல்லாம் ஒரு சாக்கு சொல்லிட்டு வேற அப்படியே, அதாவது கீழே விழுந்தாலும் மீசையில மண் போடாத மாதிரி சொல்லிட்டு போறது. ஆமா, அந்த விளையாட்டு ரொம்ப டேமேஜ் பண்ண விளையாட்டு. என்ன அதை சொல்லி ஞாபகப்படுத்திட்டீங்க, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சரி, லைன் கிடைச்சிருச்சு, ரேடியோவை ஆஃப் பண்ணிடுங்க.
2: ஆஃப் பண்ணிட்டோம் மேம்.
0: ஆஃப் பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் சித்ரா மேம், மேடவாக்கத்துல இருந்து.
0: மேடவாக்கத்துல இருந்து சித்ரா. சொல்லுங்க சித்ரா, நீங்க எந்த விளையாட்டு லைஃப் லாங் விளையாடணும் ஆசைப்படுறீங்க?
2: அதாவது ரெண்டு பேரும் ஒரு 4-5 பேர் கூட லைனா உட்கார வச்சுட்டு, ரெண்டு பக்கம் எதிரும் புதிரும் லைனா உட்கார வச்சுட்டு மேம், கையில வந்து ஒரு கல்லு இல்ல வேர்க்கடலை, ஒரு ஒரு ஒத்தக்கட்டா வேர்க்கடலை, அந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு ரெண்டு கையும் மூடணும். மூணு பேருன்னா ஆறு கையும் போய் நீட்டு எந்த கையில இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் மேம்.
0: ஐயோ, இதுனா ரொம்ப வித்தியாசமான விளையாட்டு, ரொம்ப டஃப்பா இருக்குமே.
2: ஆமா, தப்புதான் மேம். அந்த மாதிரி எதிரில இருக்கிறவங்களும் அந்த மாதிரி அவங்க வந்து கையில இருந்த வாங்கினாதான் அவங்க விளையாட முடியும். அவங்க சொல்லணும் எந்த கையில இருக்குன்னு. அந்த மாதிரி விளையாட்டு ரொம்ப ஆசையா இருக்கும் மேம்.
0: ஓகே, விளையாடுங்க மறுபடியும் இந்த விளையாட்டெல்லாம், ரொம்ப பிரெயின் கேம்ஸ் நினைக்கிறேன் இதெல்லாம். ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
3: அண்ணாநகர்ல இருந்து மாலிதேவி பேசுறேன்.
0: மாலினி தேவி மேம், சொல்லுங்க.
3: எனக்கு சிட்டிக்கல் விளையாட்டு
0: தான்
3: பிடிக்கும். கண்ணாங்கல் விளையாடுவோம், அது நாங்க வந்து சுட்டிக்கல் சொல்லுவோம்.
0: சுட்டிக்கல் அது பேரு,
3: அதுக்கு நாங்க சுட்டிக்கல் சொல்லுவோம்.
0: நீங்க எத்தனை கல் பிடிப்பீங்க?
3: நான் 9 கல் பிடிச்சிருவேன். 10 கல் போட்டு விளையாடும் போது 9 கல் பிடிச்சிருவேன்.
0: 9 கல்,
3: அது வந்து சைஸ் அழகா ஒண்ணு போல, 10 கல் ஒண்ணு போல இருக்கும்.
0: அதாவது கல்லாங்கால எல்லாம் ஒலிம்பிக்னு ஒண்ணு வச்சா நீங்க தான் ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் நினைக்கிறேன். அந்த அளவு விளையாடுவீங்க போல.
3: எங்க ஊர்ல அந்த வெள்ளக்கல் கிடைக்கும், அழகா நம்ம.
0: ஆமா ஆமா,
3: விளையாட விளையாட விளையாட உருண்டுறோம், கோழிக்கல் மாதிரி உருண்டுறோம்.
0: கரெக்ட் கரெக்ட்,
3: அந்த உருண்டுறோம் அந்த உருள. இப்ப நான் இந்த கருப்பு கல் இருக்கு பாருங்க, வீடு கட்டுற வச்சிருக்காங்கல்ல,
0: ஆமா
3: சின்ன சின்ன கல்லு கூட அப்படித்தான் நம்ம விளையாட விளையாட உருண்டுறோம்.
0: ஆமா, அந்த ஷார்ப்னஸ் எல்லாம்

0: குறைஞ்சிரும், தெரியும்
1: ஆ
0: தெரியும்.
1: குறைஞ்சி அப்படியே உருண்டுறோம் நம்ம கையில, அப்படி அப்படி அழகாக அந்த கையை விரிச்சு அந்த ஒன்பது
0: இப்ப விளையாடுனீங்களா ரீசெண்டா யார் கூடயாவது? கல்லாங்கா, நொண்டி, அப்புறம் ஆடுபுலி ஆட்டம், ஸோ இந்த மாதிரி நிறைய விளையாட்டு இருக்குது. நான் நினச்சது என்னென்னா, இந்த டாபிக் எடுத்துகிட்டு வரும்போது நிறைய பேர் கபடி கிரிக்கெட்லாம் சொல்லுவீங்கன்னு நினச்சேன். பட் இந்த மாதிரியான விளையாட்டுகள்லாம் சொல்லி என்னுடைய சின்ன வயசு பருவத்தை ஞாபகப்படுத்திட்டீங்க. நான் இன்னும் ரொம்ப ஓல்டான மாதிரி ஃபீல் ஆகுது இந்த மாதிரி விளையாட்டுலாம் வந்து சொல்லும்போதே. ஸோ நிறைய நேயர்கள் உங்களுடைய சின்ன வயசுலேருந்து நீங்கள் விளையாண்ட விளையாட்டெல்லாம் நினைவுபடுத்தி அதை நீங்கள் விளையாடுங்க. இந்த கல்லாங்கா ஆகட்டும், தாயப்பாஸ் ஆகட்டும், இல்லை ரெண்டு பேர் இருந்தாலே போதும், ஜாலியாக போவோம். அந்த டைம் போகிறதே தெரியாது. ஃபோனை ஒரு பக்கம் ஓரமாக ஒதுக்கி வச்சு இதெல்லாம் ஒரு ஒரு மணி நேரம் விளையாண்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அன்றைக்கி டேவே ஒரு கம்ப்ளீட் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ நிறையா விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது, நான் உங்கள் ஷினோஃபர் ரோஷன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ FM 101.4.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரு மணி ஒரு நிமிடம் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாருக்குமே ஆர்ஜி வணந்தி நண்பு வணக்கங்கள். நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரைக்கானம். இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா, காலங்களை கடந்து போனாலும் நம்ம மனசில் இன்னும் ஒழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய 60-70களில் வெளிவந்த பாடல்கள் தான் கேட்க போகிறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக உங்களுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்திலேருந்து MS விஸ்வநாதனோட இசையில், கண்ணதாசனோட வரிகளில், TM சௌந்தரராஜனோட குரலில் ஒரு அழகான பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.
2: என் நாக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ரத

ஒரு மணி 5 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைக்கானம் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் 60 70களில் வெளிவந்த பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக உங்களுக்காக சர்வசுந்தரம் திரைப்படத்திலேருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையில், பாலிவுட் வரிகளில் டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி குரலில் ஒரு அழகான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்துருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமந்துள்ளது.

திரைக்கணம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாம் உங்களுக்காக அன்னை திரைப்படத்திலிருந்து கண்ணதாசனோட வரிகளில் சந்திரபாபாவோட குரலில் ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதூள்.

பயணப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. அவன் கண்ணவில் அவள் வருவாள், அவனை பார்த்து சேவிப்பாள். அவன் கண்ணவில் யார் வருவாள், யாரை பார்த்து அழைப்பாள். புத்தியுள்ள மனிதன் எல்லாம்

1:13 13 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைக்காணம் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்களுடன் ஆர்ஜி ஆனந்த் தான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு 1:30 வரம் தரும் விதைகள் உரை சித்திரம் கேட்கலாம். எல்லாம் ரெடியா இருங்க. திரைக்காணம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக வீர திருமகன் திரைப்படத்திலிருந்து அழகான பாட்டு வந்துட்டே இருக்கு. விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசைகளை கண்ணதாசனோட வரிகளில் ஸ்ரீனிவாஸ் மற்றும் குழுவினர் இணைந்து பாடியிருக்காங்க. இந்த பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோடு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: ஒரு மணி 18 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைகாணம் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில் 60-70களில் வெளிவந்த பாடல்கள் தான் கேட்டுகிட்டே இருக்கோம். அடுத்து 1:30 வரும் தரும் விதைகள் உரை சித்திரம் அப்படின்னு வந்து கேட்கலாம். அடுத்ததாக உங்களுக்காக திரைக்கான நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வியட்நாம் வீடு திரைப்படத்திலேருந்து கே வி மகாதனுடைய சில டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா குரலில் ஒரு அழகான பாட்டு வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: ஒரு மணி 26 நிமிடம் ஆகிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைக்கானம் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில் 60-70களில் வெளிவந்த பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். இந்த அரை மணி நேரம் வந்து 60-70களில் வெளிவந்த பாடல்கள் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாக பார்த்தீங்க அப்படின்னா மரகதம் திரைப்படத்தில் வந்து ஒரு அழகான பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதூள்.

0: நேரம் 1:30. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி வரம் தரும் விதைகள் சிறப்பு சித்திரம் கேட்கலாம்.

0: இந்த நூற்றாண்டின் அதிகளவு வெப்பநிலை பதிவான ஆண்டு. முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு அதிக வெப்பநிலை பதிவு. வெப்ப அலை முன்னறிவிப்பு, எல் நீனோ தாக்கும் அபாயம். இப்படி தினம் தினம் நாம் செய்திகளில் பார்த்து மனம் நொந்து கொண்டு மரங்கள் வளர்ப்பு மட்டுமே இதற்கு தீர்வாக அமையும் என கருத்து தெரிவித்து வருகிறோம். ஆனால் அதற்காக நமது பங்காக என்ன நடவடிக்கை எடுத்து வருகிறோம்? சுற்றுச்சூழல் பிரச்சினை என்பது யாரோ ஒருவரது பொறுப்பு என பலரும் நினைப்பது தவறு. சூழலை காக்கும் பொறுப்பு நம் அனைவரது கடமை என்பதை உணர வேண்டும். ஒரு மரமானது ஓராண்டில் 10 முதல் 40 கிலோ வரை கரியமில வாயுவை உறிஞ்சுகின்றது. காய், கனி, மலர்கள், இலைகள், மரம், நிழல், மழை, பிராணவாயு என பலனை எதிர்நோக்காமல் மரங்கள் தங்கள் கடமையை செய்து கொண்டே இருக்கின்றன. அத்தகைய மரங்களை வளர்க்க வேண்டும் என்ற முனைப்புடன் செயலாற்றி வருகின்றன சில தன்னார்வ அமைப்புகள்.
1: என் பேர் சரண் சாய், நான் திருப்பூர்லேருந்து வரேன். எனக்கு பிடிச்ச மரம் வந்து தமிழ்நாட்டோட மாநில மரமான பனை மரம் மற்றும் தென்னை மரம். ஏன் பிடிக்கும்னா, சின்ன வயசில் வந்து நம்ம விளையாட போகிறப்போ அதிகமாக இளநியும் பனனுங்கும் நம்ம அதிகமாக சாப்பிடுவோம். இப்போ வந்து அந்த இதெல்லாம் காசு கொடுத்து வாங்குறப்போ அதோட அருமை இப்போ புரியுது. இப்போ அந்த மரமெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ நம்ம மரம் வளர்த்ததுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தா, கிளைமேட் சேஞ்ச் நடக்குது, நிறையா குளோபல் வார்மிங் நடக்குது. சம்மரில் வந்து எக்ஸஸ் ஹீட் நமக்கு வந்துச்சு, ஹீட் வேவ்ஸ் நிறையா பாதிக்கப்பட்டு சூப்பர் அல்லினோ இப்போ வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த பிளாக் கார்பன் இருக்கிறப்ப சூரியன்ல இருந்து வர ரேடியேஷன் வந்து அதை ட்ராப் பண்ணி வச்சு அந்த ஹீட்டை வந்து அட்மாஸ்பியர்லயே வச்சிருக்கோம். அப்ப வந்து அதனால நிறைய மரங்கள் பாதிக்கப்படும். ஆகிறப்ப நம்ம மரம் வளர்த்தனோம்னா மரம் வந்து அந்த கார்பன் எமிஷன் அப்சர்வ் பண்ணி ஆக்சிஜனை வெளியே நிறைய விடும். அப்ப வந்து அந்த ஹீட் கம்மியாகும். ஒரு மரம் வந்து அது டிரான்ஸ்பிரேஷன் பண்ணும், அதோட இலையில இருக்கிற நீரை வந்து வெளியே விடும். லேக்ஸ், ரிவர்லாம் எவாப்ரேஷன் பண்ணும், மரம் வந்து டிரான்ஸ்பிரேஷன் பண்ணும். இந்த ரெண்டும் சேர்ந்து ஹியூமிடிட்டி லெவல அட்மாஸ்பியர்ல இன்க்ரீஸ் பண்ணும். அப்ப அந்த ஹியூமிடிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகிறப்ப வந்து மழை நமக்கு நிறைய வரும். நிறைய மரம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி அதுக்கு அந்த மாதிரி ஹியூமிடிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகி அந்த அப்சல்யூட் ஹியூமிடிட்டி ரீச் ஆனே மழை நமக்கு நிறைய வரும். இப்போ கார்பன் எமிஷன் அதிகமாகிறதுனால இன்னொன்று என்ன நடக்கும்னு பார்த்தா, வந்து ஹீட் அப்சர்வ் ஆகி ஆர்டிக் அண்டார்டிகா ஏரியாவில் இருக்கிற பனியிலெல்லாம் வந்து அந்த பிளாக் கார்பன்னால ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிடும் அந்த பனி. அப்போ வந்து அந்த பனி உருகி கடல் மட்டம் உயரும். அந்த கடல் மட்டம் உயர்றதுனால நம்ம கடலோட வாழ்ற மக்களுக்கெல்லாம் வந்து பாதிப்பு அதிகமாக வரும். அந்த கோஸ்டெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். அதையும் தடுக்கும் நம்ம மரம் வளர்த்துறதுனால ஹீட்டு கம்மியாகிறதுனாலையும். இப்போ நம்ம ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் படி பார்த்தா நம்ம இந்தியாவில் வந்து நியர்லி 25% ஆஃப் லேண்ட் வந்து ஃபாரஸ்ட்லேயும், தமிழ்நாட்டில் நியர்லி 24% வந்து லேண்ட் கவர் வந்து ஃபாரஸ்ட்டாகவும் இருக்குது. ஆனால் நம்ம நேஷனல் ஆவரேஜ் பார்த்தா 33% டார்கெட் வச்சுருக்கோம். இதே நம்ம இன்னும் பிலோ ஆவரேஜில் தான் இருக்கோம். அப்போது நம்ம இன்னுமே அதை இன்க்ரீஸ் பண்ணுறக்கு ஒவ்வொருத்தருமே அதுக்காக நம்ம வந்து வேலை செய்யணும். ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒரு வீட்டுக்கு ஒரு மரம், அந்த மாதிரி அவங்க வாழ்வாதாரத்துக்கு தேவையான மரம், பேசிருக்கிறவங்க ஒரு மரம், அவங்க பர்த்டேக்காகட்டும் அவங்க ஆனிவர்சரிக்காகட்டும் ஒரு மரம், வருஷத்துக்கு ஒன்று இது பண்ணாலே நம்ம ஈஸியாக 33% அச்சீவ் பண்ணி நம்ம குளோபல் வார்மிங்கை ரெடியூஸ் பண்ணி நம்ம என்விரான்மெண்ட்டை நல்லா ஹெல்த்தியராக மாறும். தேங்க்யூ.
2: அனைவருக்கும் வணக்கங்க. நான் மகிழ்மதி உதயகுமார், திருப்பூர் மாவட்டம் பள்ளி.

0: இடம் தாலுக்கா கரடிவாவி ஊர்ல வெங்கடாந்தி சாண்ட படிக்கிறனுங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்தே இயற்கையோட பணிகள் மேல சின்ன ஆசை. எப்படி வந்துச்சுன்னா, பெற்றோர் கூட நான் எப்பவுமே ஏதாச்சும் ஒரு இயற்கை பசுமை பணிகளுக்கு நான் போவேங்க. அதனாலயே நான் ஏதாச்சும் ஒரு ஆஸ்பிஷியஸ் டே அன்னைக்கு செடி நட்டுவேன், பிறந்த நாளுக்கு நட்டுவேன், தலைவர்களோட பிறந்த நாளுக்கு இந்த மாதிரி ஆஸ்பிஷியஸ் டே அன்னைக்கெல்லாம் செடி நட்டுவேனுங்க. என்னை சார்ந்திருக்க சில அமைப்புகள் எனக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க. என்ன பட்டம்னா, பசுமை தூதுவர், கிரீன் அம்பாசிடர் அப்படின்னு பட்டம் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டம் கொடுத்த அமைப்புகளுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள்ங்க. எங்க ஊர்ல கோயில் பூமியில 5 ஏக்கர் நிலத்துல நாங்க ஒரு வனத்தை உருவாக்கியிருக்கோம்ங்க. அந்த வனத்துக்கு சொட்டு நீர்லாம் போட்டு கம்பி வேலியெல்லாம் போட்டு பாதுகாப்பா உருவாக்கியிருக்கணும்ங்க. நாங்க சிட்டுக்குருவிகளோட அமைப்பு சேர்ந்து சிட்டுக்குருவிகள் பெட்டிகளை உருவாக்கிட்டு இருக்கோங்க. இந்த சிட்டுக்குருவிகள் பெட்டிய எதுக்கு உருவாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிட்டுக்குருவிகளோட எண்ணிக்கை அதிகமாகணும் தாங்க. இதுவே நாங்க ஃப்ரீயாவும் வீட்டுல பொருந்திட்டு இருக்கோங்க. நாங்க நினைச்ச மாதிரியே சிட்டுக்குருவிகளோட எண்ணிக்கை இப்ப வர வர அதிகமாயிட்டே தானுங்க இருக்குது. இந்த அரசுக்கு எனக்கு ஒரு சின்ன கோரிக்கை என்னன்னா, எங்களை போன்ற மாணவர்கள் குறிப்பிட்ட 10 மரங்கள் வச்ச ஒரு மதிப்பெண் கொடுக்கற மாதிரி பாடத்திட்டத்தை கொண்டு வர மாதிரி நான் கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.
1: விதை பந்துகளை பூமி உருண்டைகள் என்றும் அழைக்கின்றனர். இதனை ஜப்பானியர்கள் நெண்டோ டாங்கோ என அழைத்தனர். மண், தாவர உரம், வளர்ச்சிக்கு வித்திடும் நுண்ணுயிரிகள் என அந்த சிறிய கலவைக்குள் விதைகளை வைத்து பந்துகளாக தயார் செய்கின்றனர். இதனை மக்கள் யார் வேண்டுமானாலும் பயனற்று கிடக்கும் காலி இடங்களில் எரிந்துவிட்டால் போதுமானது என இதன் தயாரிப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். இது போன்ற முறையை கெரிலா கார்டனிங் என்று அழைக்கின்றனர். பல நூற்றாண்டுகளாக பின்பற்றப்பட்டு வரும் இந்த எளிய முறையை இயற்கை வேளாண்மையின் முன்னோடியாக கருதப்படும் மாசானோபு குகுஓகா என்பவர் 2ம் உலகப்போர் காலங்களில் மீட்டெடுத்தார். ஒவ்வொரு முறையும் நைல் நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பிறகு பண்டைய கால எகிப்து நாட்டில் வேளாண் நிலங்களை மீட்டெடுக்க இந்த உத்தி பயன்படுத்தப்பட்டு வந்தது. இப்படி விதைப்பந்துகள் எரியும் நடவடிக்கையை சீட் பாம்பிங் என குறிப்பிடுகின்றனர். சில சமயங்களில் ஒரு பகுதியில் புதிய இன மரங்களை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கிலும் இந்த விதைப்பந்துகள் எரியப்படுகின்றன. இந்தியாவின் சுற்றுச்சூழல் சவால்களுக்கு இது போன்ற விதைப்பந்து முறை நல்லதொரு தீர்வாக இருக்கும் என சூழல் ஆர்வலர்கள் நம்புகின்றனர். சிறிய முறையாக தென்பட்டாலும் பெரிய பலன்களை தரவல்லது என அவர்கள் கருதுகின்றனர். இந்தியாவில் காடுகள் அழிப்பு, நகர மாசு மற்றும் பருவகால பாதிப்புகள் போன்ற பிரச்சினைகள் மிக கடுமையாகி வருகின்றன. இதனால் இது போன்ற மறந்து போன பாதுகாப்பு நடைமுறைகள் இன்றும் அதிகம் தேவைப்படுவதாக கூறுகின்றனர். இதன் மிக எளிய பயன்பாட்டு முறை இந்தியாவில் உள்ள வித்தியாசமான நிலப்பரப்புகளிலும் மரம் நடவு என்பதை சாத்தியமாக்கி வருகின்றன. இவை தரிசு நிலங்கள், நகரத்தில் உள்ள புறம்போக்கு நிலங்கள், அழிக்கப்பட்ட காடுகள் என அனைத்து பகுதிகளிலும் சூழலை நீடித்த வகையில் மீட்டெடுக்கும் வழியை ஏற்படுத்தி தருகிறது. தீவிர சூழல்களில் அந்த விதைகள் பாதுகாக்கப்படுவதற்கு அந்த மண்ணில் கலந்துள்ள ஊட்டங்கள் உதவி புரிகின்றன.
2: என்னுடைய பெயர் சரவணன். நான் வேலூர் மாவட்டத்தில் இருந்து வருகின்றேன். எனக்கு மரம் மிகவும் பிடிக்கும். மரம் வளர்த்தால் நமக்கு நிழலாகவும், மலைக்கு ஆதாரமாகவும், மற்றும் நாட்டு மக்களுக்கு ஒரு தேவையாகவும் மரங்கள் இன்றியமையாத ஒன்றாக செயல்படுகிறது. இன்றைய காலத்தில் மட்டும் மரங்கள் அழிந்து வருகிறது. அந்த மரத்தை பேணி காத்து நமது கடமையாகும். நம் கடமைகளில் ஒன்று மரத்தை வளர்ப்பது நமது அன்றாட தேவைகளில் ஒரு பயன்பாடாக வைத்துக் கொள்ள வேண்டும். மரத்தை வளர்த்தால் தம் தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும், பலருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும், பறவைகளோட தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும், இயற்கையோட தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும். அதை அறிந்து நம் செயல்பட வேண்டும். மரம் நமக்கு மட்டுமில்லை, நம்மை சார்ந்தோருக்கும் பயனுள்ளதாக அமையும்.
1: குறைந்த முயற்சி அதிக பலன் என்ற அடிப்படையில் இந்த விதைப்பந்து எரிதல் முறை பல இடங்களில் கண்கூடான பலன்களை அளித்து வருகின்றன. இதனால் வேகமாக உருவாகும் நகரங்கள், காடுகள் அழிப்பு என்ற சூழல் இடைவெளியை போக்கும் வகையில் இந்த முயற்சிகள் அமைகின்றன.

0: வருகின்றன. நீர் தட்டுப்பாடும், நிலம் சீரற்று இருக்கும், வறட்சி அதிகம் உண்டாகும் ராஜஸ்தான், குஜராத் போன்ற பகுதிகளில் இது போன்ற விதைப்பந்து முயற்சிகள் பெரும் பலன்களை தந்து வருகின்றன. இந்த விதைப்பந்துகளை எரிந்தால் மட்டுமே போதுமானது என்பதால் குழந்தைகளும் ஆர்வமாக இந்த முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே சமயம் பிற வெளிநாட்டு வகைகளை தேவையின்றி நமது நிலத்தில் பயிரிடுவதை தவிர்ப்பது நல்லது எனவும் ஆர்வலர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர்.
1: என் பேர் சுகந்தி, நான் உத்தரமேரூர்ல இருந்து பேசுறேன். மரங்கள் தான் இயற்கையோட வரப்பிரசாதம். உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் நன்மை மட்டுமே தரக்கூடிய ஒரு ஜீவன் ஒண்ணு உண்டுன்னு சொன்னா அது மரங்கள் மட்டும்தான். இந்த உலகத்துல இப்ப மாசு ரொம்ப ஜாஸ்தி ஆக்கிட்டு வருது. இந்த உலகத்தை நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு மரங்கள் நிறைய வளர்க்கணும். நம்ம முக்கியமா சுவாசிக்கிறதுக்கே நமக்கு காத்து வேணும்னா அதுக்கு மரங்கள் முக்கியம். மரங்கள் இருக்கிற இடமே நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தர்றது, நம்ம மனசுக்கு சந்தோஷத்தையும் தர்றது, மழை பொழிவு தர்றது. இப்படி பல நன்மைகள் மரத்திட்ட இருந்து நாம எடுத்துக்கிறோம். மரங்கள்ன்றது தங்க முட்டையிடுற வாத்து மாதிரி, அதை விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு நாமே அழிவு பாதையை தேர்ந்தெடுக்கிற மாதிரி.
0: மேற்கு மலைத்தொடர், சுந்தரவன காடுகள் போன்ற இந்தியாவில் அதிகம் உணர்திறன் உள்ள பகுதிகளில் மரங்களை அங்குள்ள சூழலுக்கு ஏற்ற வகையில் பார்த்து நடவு செய்ய வேண்டும் என்றும் சூழலியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த மாதிரியான முயற்சிகள் குறிப்பாக குழந்தைகளை உள்ளடக்கிய குழு நடவடிக்கைக்கு வழிகோலுகிறது. இவ்வாறு மரங்கள் வளர்க்கப்படுவதால் பல்லுயிர் பெருக்கத்திற்கு வித்திடுகிறது. பழனி திருக்கோயில் நிர்வாகத்தின் ஆதரவில் இயங்கி வரும் மனநல குறைபாடு கொண்டோருக்கான பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் இயல்பு நிலை வாழ்க்கை பயிற்சியின் ஒரு பகுதியாக இந்த விதைப்பந்து தயாரிப்பு பயிற்சி விழுதுகள் அமைப்பினரால் அளிக்கப்பட்டு வருகிறது.
2: பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் இணை ஆணையர் செயல் அலுவலர், என்னுடைய பெயர் மாரிமுத்து. பழனி திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் திண்டுக்கல் மாவட்டத்தில் பசுமை அதிகரிக்கும் வகையில் மரக்கன்றுகள் நடுதல், மர விதைகள் விதைப்பந்துகளாக தயாரித்து தூவுதல் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. கிரிவீதியில் சுமார் 600 மரக்கன்றுகள் நடப்பட்டு நன்றாக பராமரிக்கப்பட்டு தற்போது சுமார் 10 அடி உயரம் வளர்ந்துள்ளது. மேலும் பழனி மலைச்சரிவுகளில் சுமார் 20,000 மரப்பந்து விதைகள் தூவப்பட்டுள்ளது. மேலும் பழனி திருக்கோயில் நிர்வாகத்திற்கு சொந்தமான பல்வேறு பயன் இல்லாமல் இருந்த நிலங்களில் சுமார் 20,000 மரக்கன்றுகள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த மர விதைகள் தயாரிக்கும் திட்டத்திற்கு பழனி திருக்கோயில் நிர்வாகத்தின் மூலமாக செயல்பட்டு வரும் மனநல காப்பகத்தில் தங்கியிருக்கும் பயனாளிகள் அவர்களுக்கு தினந்தோறும் பல்வேறு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு அவர்களை இயல்பு மனித வாழ்க்கைக்கு கொண்டுவதற்கு திருக்கோயில் நிர்வாகத்தின் மூலம் முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு கொடுக்கப்படும் பல்வேறு பயிற்சிகளில் ஒன்றாக இந்த மர விதைகளை வைத்து விதைப்பந்துகள் தயாரிக்க அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு அவர்கள் நன்றாக பழகி அவர்கள் மூலமாக சுமார் 20,000 விதைப்பந்துகள் தயாரிக்கப்பட்டு இந்த பழனி மலை சரிவுகளில் தூவப்பட்டுள்ளது. அவர்களுக்கும் வாழ்க்கையில் நல்ல ஒரு பயிற்சி எடுத்து புத்துணர்ச்சி பெறுவதற்கு இது உதவிகரமாக இருக்கிறது. இவ்வாறு பழனி திருக்கோயில் நிர்வாகத்தின் மூலம் திண்டுக்கல் மாவட்டத்தில் பசுமை அதிகரிப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த பழனி திருக்கோயில் நிர்வாகத்தின் மூலமாக அனைவருக்கும், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
3: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் குப்புசாமி. நான் விழுதுகள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளராக உள்ளேன். நாங்கள் கடந்த 5 ஆண்டுகளாக சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் வகையில் நிறைய மரக்கன்றுகளை நட்டு வருகிறோம். அதே சமயம் நீர்நிலைகளையும் மேம்படுத்தி வருகிறோம். நீர்நிலைகளில் பிளாஸ்டிக் கலப்புகளை தடுப்பதில் மக்களுக்கும் மாணவர்களுக்கும் நாங்கள் பள்ளி மாணவர்கள் மூலமாக நிறைய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகிறோம். அதே சமயம் மரக்கன்றுகள் நடுவதில் எங்களுடைய கவனம் அதிகமாக உள்ளது. நிலத்தடி நீரை மேம்படுத்தக்கூடிய வகையில் இதுவரை 1,200,000 பனை விதைகளை நாங்கள் நடவு செய்துள்ளோம். எங்களுடன் பழனி தேவஸ்தான நிர்வாகம் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் இணைந்து மாவட்டத்தின் பல பகுதிகளில் மரக்கன்றுகள் நடுதல், விதைப்பந்துகள் தூவுதல் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இயற்கை சூழலின் அவசியத்தை விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் போன்ற பணிகளை நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். இதற்காக திண்டுக்கல் மாவட்டத்தின் சார்பாக 2 முறை நாங்கள் விருதுகள் வாங்கியுள்ளோம். இது எங்களை மேலும் செயல்பட ஊக்கப்படுத்தும் வகையில் உள்ளது. இந்த ஆண்டு ஜூன் 5 முதல் அடுத்த ஆண்டு ஜூன் 5 இடையில் 100,000 மரக்கன்றுகளை நடுவதற்கு இலக்கு நிர்ணயித்து அதற்கான பூர்வாங்க பணிகளை துவங்கியுள்ளோம். அதே சமயம் பழனி திருக்கோவிலின் சார்பாக மனநல காப்பகத்தில் ஒரு புத்துணர்ச்சி அளிக்கும் வகையில் நாங்கள் அவர்களுக்கு விதைப்பந்து தயாரிக்கும் பயிற்சியை கொடுத்து அவர்கள் மூலம்

0: பெறப்பட்ட விதைகளை பழனிமலை மற்றும் கோவில் சார்ந்த இடங்களில் மரக்கன்று எங்கெல்லாம் நட முடியாதோ அந்த இடங்களில் இந்த விதைகளை கோவில் பணியாளர்களையும் அறங்காவலர்களையும் அதிகாரிகளையும் ஒருங்கிணைத்து நாங்கள் கடந்த சில மாதங்களாக ஒரு 50,000 விதைப்பந்துகள் வரை தூவியுள்ளோம். நன்றாக முளைத்து வந்துள்ளன. அதே சமயம் கிரிவீதியிலும் 30,000 பனை விதைகளை நடவு செய்து நிலத்தடி நீரை மேம்பெற்றும் வகையிலும் பழனிமலையின் சுற்றுப்பகுதிகளை பாதுகாக்கும் வகையிலும் நடவு செய்துள்ளோம். பொதுமக்கள் அனைவரும் நீர்நிலைகளை காப்பதிலும் சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதிலும் உறுதியெடுத்துக்கொண்டு அனைவரும் இந்த நாட்டிற்கு நாம் அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்லும் இயற்கையை காப்போமாக. நன்றி, வணக்கம்.
1: வணக்கம், என் பெயர் கிருஷ்ணகுமார். நான் ஒரு தனியார் வங்கியில் அதிகாரியாக பணிபுரிகிறேன். எங்களது வங்கி வாடிக்கையாளர்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வாசகத்தோடு சேர்ந்து விதைப்பந்துகள் பற்றியும் எடுத்துக் கூறுகிறோம். திண்டுக்கல் மாவட்டம் விழுதுகள் அமைப்பினர் அவர்களோடு சேர்ந்து நாங்கள் விதைப்பந்துகள் மற்றும் பனை விதைகளையும் எங்கள் வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இலவசமாக தருகிறோம். இந்த வாய்ப்பினை எங்களுக்கு தந்த விழுதுகள் அமைப்பைச் சேர்ந்த திரு குப்புசாமி அவர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: வணக்கம், எனது பெயர் நிவேதிதா. விழுதுகள் அமைப்புடன் இணைந்து விதைப்பந்துகள் தயாரித்து பழனியில் வரும் பக்தர்கள் மற்றும் எங்களது வாடிக்கையாளர்களுக்கு விநியோகித்து வருகின்றோம். விதைப்பந்து மூலம் மரங்களை வளர்த்து இயற்கையை பாதுகாக்க வழிவகை செய்கின்றோம். சின்ன விதைப்பந்து வீசி பெரிய மரங்களை உருவாக்குவோம். மண்ணில் விதைப்பந்துகள் தூவி வருங்கால சந்ததிக்கு பசுமையை உருவாக்குவதே எங்களது நோக்கமாகும். ஒவ்வொரு விதைப்பந்தும் ஒரு புதிய பூமிக்கான நம்பிக்கை. இயற்கையை நேசிப்போம். நன்றி, வணக்கம்.
3: வணக்கம், எனது பெயர் தமிழ் நாயகன். பழனியாண்டவர் கலை மற்றும் பண்பாட்டுக் கல்லூரியில் விரிவுரையாளராக பணியாற்றி வருகிறேன். கடந்த 20 ஆண்டுகளாக பழனி கொடைக்கானல் சாலையின் இரு பகுதிகளிலும் உள்ள பிளாஸ்டிக் மற்றும் கண்ணாடி பாட்டில்களை அப்புறப்படுத்தும் ஒரு தூய்மை பணியை மேற்கொண்டு வருவதோடு மரம் நடுதல், விதைப்பந்து வீசுதல் இந்த பணியை முக்கிய இலக்காக வைத்து பயணிக்கும் விழுதுகள் அமைப்புடன் சேர்ந்து நமது திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் பல சேவை பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு கிராமத்திலும் இதுபோன்று இளைஞர்கள், சமூக அக்கறையுள்ள பெரியோர்கள் இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நேயர்களுக்கு எங்கள் விழுதுகள் அமைப்பின் சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோள். வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் பனை மரங்களிலிருந்து பனம் பழங்கள் பழுத்து கீழே விழ துவங்கும். அப்பொழுது விழும் பழங்களை எடுத்து சேகரித்து அதை உகந்த இடங்களில் விதைக்கலாம். அவ்வாறு விதைக்கும் பொழுது அந்த பனை காயும் பொழுதே விதைத்து விட்டால் விரைவில் அதனுடைய முளைப்பு திறன் பாதிக்கப்படாமல் நன்றாக முளைத்து வளர ஆரம்பித்துவிடும். இதுக்கு ஆண்டில் ஒரே ஒரு மாதம் மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி விதைகள் எல்லாம் எடுக்க முடியும். அதற்கு உகந்தது தமிழ்ல ஆடி மாதம், இங்கிலீஷ்ல ஆகஸ்ட். இந்த மாதங்களில் நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கும் விதைகளை சேகரித்து ஆங்காங்கு ஏதாவது ஒரு குளம், சாலை ஓரம், நெடுஞ்சாலை ஓரம், கிராம சாலைகள் ஓரங்களில் நீங்கள் சிறு குழி பறித்து உள்ளே போட்டுவிட்டீர்கள். அடுத்து வரும் மழைக்காலங்களில் நன்றாக முளைத்து ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கும். பனைமரம் நிலத்தடி நீரை சேமிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. பனைமரத்தின் வேர்கள் பனைமரத்தின் உயரத்தை போல் 3 மடங்கு ஆழம் பூமியின் கீழ்ப்பகுதியில் செங்குத்தாக செல்லக்கூடியது. அவ்வாறு செல்லும் வேர்களின் ஒட்டி மழை நீரானது பூமிக்குள் இறங்கும். பூமிக்குள் இறங்கும் நீரானது நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தும். அப்பொழுது வறட்சி காலத்திலும் பனைமரம் பூமி கடியில் இருக்கும் நீரை உறிஞ்சிக் கொண்டு உயிர் வாழும் தன்மை உண்டு. 3 ஆண்டுகளுக்கு மழை இல்லை என்றாலும் பனைமரம் நிமிர்ந்து வளர்ந்து நிற்கும். ஆதலால் பனை வளர்த்து வினை அகற்றுவோம்.
4: மேலும் பனைமரங்களை மலையடிவார பகுதிகளில் நடவு செய்யும் பொழுது 5-6 ஆண்டுகளில் நன்றாக வளர்ந்துவிடும். ஒரு குறிப்பிட்ட உயரத்தை எட்டும் பொழுது அந்த மரத்தினை தாண்டி யானைகள் மற்றும் இதர விலங்குகள் விவசாய நிலப்பகுதிகளுக்கு வருவது தடுக்கப்படும். இதனால் வனவிலங்கு மற்றும் மனித மோதலை முற்றிலும் தடுக்க இயலும். தமிழ்நாடு அரசானது இதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு குழுவை ஏற்படுத்தி வனத்துறை மூலம் தொடர்ந்து இந்த வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் இந்த பனை மரங்களை நடவு செய்தால் ஒரு நல்ல விதமான முன்னேற்றத்தை காணலாம்.
5: விழுதுகள் அமைப்பு கடந்த 2018 முதல் சுற்றுச்சூழலை காக்கவும் நீர்நிலைகளை மீட்டெடுக்கவும் திண்டுக்கல் மாவட்டத்தில் மரக்கன்றுகள் நடவு செய்து வருகின்றனர். பள்ளி கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு மரக்கன்று உற்பத்தி, நடவு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். மேலும் மரங்களின் அவசியம் குறித்து பொதுமக்களிடம் விரிவாக எடுத்துரைத்து வருகின்றனர். சாரண சாரணியர் மாணவர்கள் இந்த களப்பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு பிற மாணவர்களையும் ஊக்கப்படுத்தி வருகின்றனர். பழனி திரு

0: கோயிலினை சுற்றி கிரிவல பாதைகளில் 20,000-க்கும் மேற்பட்ட கன்றுகள் நடவு செய்யப்பட்டு இன்று அவை நன்கு வளர்ந்து வந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நிழல் தரும் மரங்கள் அங்கு திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு வரும் காலங்களில் நல்ல பலன்களை தரவிருப்பதாக நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தற்போது கோவிலின் மலைச்சரிவுகளில் 30,000 விதைப்பந்துகள் தூவப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மலையின் அடிவாரத்தில் 30,000 பனை மரங்கள் நடவு செய்யப்பட்டுள்ளன. இதனோடு கூடவே 300 ஏக்கர் பரப்பளவிலான குளம் மற்றும் 7 கிலோமீட்டர் நீளமுள்ள நீர்வரத்து வாய்க்கால் தூர்வாரப்பட்டு நிலத்தடி நீர் உயர்ந்துள்ளதாக அங்குள்ள நிர்வாகிகளும் மக்களும் கூறுகின்றனர்.
1: எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து சந்தோஷ்குமார். நான் தேனி மாவட்டத்தில் இருக்க ஒரு கிராமத்திலிருந்து வரேன். எனக்கு வந்து பொதுவாக வந்து இயற்கை வந்து நான் ரொம்ப விரும்புவேன். அது என்ன காரணம் அப்படின்னா, என்னோட கிராமத்தில் இருக்க சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலையை வச்சு எனக்கு சிறு வயதுலேருந்தே எனக்கு அதை பற்றி ரொம்ப ஆர்வமும் இதுவும் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. அதனால வந்து இந்த சிறு வயதில் என்ன பண்ணுவேன்னா, சின்ன சின்ன மரம் செடி வளர்க்குறதுல வந்து எனக்கு வந்து ஆர்வம் அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் என்னோட வயது வர வர வர மரத்தை பற்றி நான் நிறையா தெரிஞ்சுக்கணும், அப்புறம் மரம் வளர்ப்பு பற்றி என்னென்னலாம் விழிப்புணர்வு இருக்கணும்னு நான் தெரிந்தவங்க கிட்டலாம் நான் அதை பத்தி சொல்ல ஆரம்பிச்சேன். சோ அதனாலயே நான் என்னோட பள்ளி படிப்பை முடிச்ச பிறகு என்னோட கல்லூரி படிப்புமே நான் வேளாண்மை படிப்பு எடுத்து நான் படிக்க ஆரம்பிச்சேன். எங்க ஊர்ல வந்து தென்னை மரம் வந்து ரொம்ப சிறப்பாகவும் எங்க ஊரோட காலநிலை மற்றும் மண் தட்பவெப்பநிலை தகுந்த மாதிரி வளரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மரமா தென்னை மரம் இருந்துச்சு. இதை வந்து கற்பக விருட்சம் என்னும் இந்த மரத்தை சொல்லுவாங்க. இது வந்து வெப்பமண்டல பகுதிகளில் மட்டுமே வளரக்கூடிய மிக முக்கியமான ஒரு மரமாகும். இந்த மரத்துக்கு வந்து இதுக்குரிய மழை அளவு பார்த்தோம்னா ஒரு 1300 மில்லிமீட்டர் முதல் 2000 மில்லிமீட்டர் மழை பெய்கிற ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த மரம் வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த தென்னை மரத்தை வந்து உணவு, எண்ணெய், பால் மற்றும் நிறைய மருத்துவ குணமிக்க எல்லாமே அடங்கியிருக்கும். இதன் மூலமாக வந்து எங்கள் ஊரில் வந்து வேளாண்மையும் மற்றும் பொருளாதாரத்தில் வந்து சிறந்து விளங்குறதாகவும் இருந்தது. தென்னை மரத்தில் வந்து குடிசை தொழில்கள் வந்து 1000-க்கணக்கான மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு தரதுக்கும் இது ஒரு மூலாதாரமாக இருந்துச்சு. இதையும் தாண்டி பார்த்தோன்னா மண்ணரிப்பை தடுக்கவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காகவும் தென்னை மரம் வந்து மிக முக்கிய பங்காற்றுகிறது. காரணம் என்னென்னா, தென்னை மரம் வந்து நம்ம வருங்கால தலைமுறை எல்லாருமே விதை பந்துகள் மூலமாகவும் நம்ம வந்து அடுத்தடுத்து வரவங்க எல்லாத்துக்கும் மரம் வளர்றதுக்குரிய ஒரு விழிப்புணர்வை வந்து நம்ம தெரியப்படுத்தணும். அதே மாதிரி இந்த தென்னை மரத்தில் வந்து நெட்டை, குட்டை, வீரிய ஒட்டு என மூன்று ரகங்கள் இருக்கும். ஒவ்வொரு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே நம்ம பார்த்தோம்னா விதைகளை வந்து தேர்வு செய்து நம்ம வந்து தென்னை மரத்தை வந்து நடலாம். இதன் மூலம் வந்து சுற்றியுள்ள மக்கள் எல்லாருக்கும் ஒரு பொருளாதாரத்தில் வந்து சிறப்படைகிறதுக்கு உதவியாக இந்த தென்னை மரம் உள்ளது.
2: வணக்கம். என்னோட பேர் கார்த்திக். நான் சென்னை அம்பத்தூர்லேருந்து வரேன். இந்த மரம் அப்படின்றது நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் சரி, இந்த உலகத்துக்கே இன்றியமையாததாக ஒன்றாகும். அப்படி இருக்க மரத்தை நம்மளாம் வளர்க்குறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. மரம் அப்படின்றது இல்லைன்னா நமக்கு ஆக்சிஜன் கிடையாது. ஆக்சிஜன் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது. அதையும் தாண்டி மழை, தண்ணீர், இது ரெண்டுத்துக்குமே முக்கியமான ஒரு காரணம் வந்து மரம் தான். மரம் இல்லைன்னா மழை வராது, மழை இல்லைன்னா தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும். இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வெயில் அதிகரிக்க முக்கியமான காரணமே மரங்கள் கம்மியாகி குளோபல் வார்மிங் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமானதுனால தான். நிறையா ஏரி, குளங்கள், ஆறுகள் இதெல்லாம் வறண்டு வத்தி போய் கிடக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாருமே அதிகமாக மரங்களை நடுவோம். நான் என்னோட கல்லூரி படிக்கிற காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் என்னால் முடிஞ்ச மரங்களை நான் நட்டுக்கிட்டு தான் இருக்கேன். சக நண்பர்களும் என்னோடய ஆசிரியரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 10,000 விதைப்பந்துகள் செஞ்சு அதை எடுத்துகிட்டு போய் கோயம்பேடு, அதுக்கப்புறம் மக்கள் பொதுவாக அதிகமாக கூடுற இடங்களில் அவங்கக்கிட்ட கொடுத்து, நீங்கள் போகிற வழியில் இதை தூக்கி போடுங்க, இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஏதாவது காலி இடத்துல இதை தூக்கி போடுங்க, கண்டிப்பாக இது மரமாக வளரும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு 10,000 விதைகளை நாங்களே எங்கள் கையால் செஞ்சு கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் அதை பண்ணி முடித்த அடுத்த ஒரு 6 மாதம் கழித்து ஒரு 50,000 பனை விதைகளை நானும் என்னோடய குழுவும் மற்றும் சில தன்னார்வலர்களும் சேர்ந்து இந்த ஒரு விஷயத்தை பண்ணோம். அந்த பன விதைகளை இப்போ போய் பார்க்கும்போது அது ஒரு செடியாக முளைச்ச மரமாக மாறப்போகுது அப்படின்றத பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் நான் என்னோடய பெருமைக்கு சொல்ல, இது என்னோடய கடமை. இது என்னோடய கடமை மட்டும் இல்லை, உங்களோட என்னோட நம்மளோட கடமை. உங்களுக்கு எப்போல்லாம் மரம் நடணும் தோணுதோ அப்போல்லாம் மரம் நடுங்க. எந்தளவுக்கு நம்ம மரங்களை நட்டு வளர்க்குறோமோ அந்தளவுக்கு நம்மளோட வருங்கால சந்ததிக்கு ஆக்சிஜன் அப்படின்ற ஒரு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா வருங்காலத்தில் ஆக்சிஜனை கூட நம்ம சிலிண்டரில் வாங்கி உபயோகிக்கிற ஒரு நிலைமை வரும். நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது நம்மளோட பொறுப்பு தான். இயற்கை நமக்காக நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கு, அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம பாதுகாக்கணும். முடிஞ்ச அளவுக்கு மரங்களை அதிகமாக நடுவோம், மாசற்ற சுற்றுச்சூழலை உருவாக்குவோம். மரங்களை அதிகமாக வளர்த்தா நமக்கு மழை கிடைக்கும், மழை கிடைச்சா தண்ணி கிடைக்கும்.

0: கிடைக்கும், தண்ணி கிடைச்சா விவசாயம் செழிக்கும். இந்த மாதிரி நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டி நமக்கு நிறைய கடமைகள் இருக்குது. மரம் வளர்ப்போம், மழை வளம் பெறுவோம், சுற்றுச்சூழலை காப்போம், நமது வருங்கால சந்ததிக்கு வாழ்வளிப்போம். நன்றி, வணக்கம்.
1: எங்கள் விழுதுகள் அமைப்பின் மூலம் 2027 ஜூன் மாத இறுதிக்குள் 100,000 மரக்கன்றுகளை உற்பத்தி செய்யும் நோக்கில் பழனி நகராட்சி நிர்வாகம், திருக்கோவில் நிர்வாகம் மற்றும் பழனி அரசு கல்லூரிகளுடன் இணைந்து ஒரு நர்சரியை உருவாக்க திட்டமிட்டு அதற்கான பூர்வாங்க பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் மூலம் நாமே மரக்கன்றுகளை உற்பத்தி செய்து மக்களுக்கு இலவசமாகவும் தேவையான இடங்களில் நடும்பொழுது பசுமை பரப்பை அதிகப்படுத்த முடியும். கன்றுகளை அதிக விலை கொடுத்து வாங்குவது தடுக்கப்பட்டு நிறைய இடங்களில் குறைந்த செலவில் நம்மால் நட இயலும். மேலும் 100,000 பனை விதைகளை சேகரித்து நடுவதற்காக திட்டமிட்டுள்ளோம். இதற்காக நகராட்சி நிர்வாகம் மற்றும் கல்லூரி நிர்வாகத்துடன் இணைந்து மாணவர்களை களப்பணிகளில் ஈடுபடுத்தி பனை விதைகளை சேகரித்து நீர்நிலைகள் மற்றும் குளக்கரைகள் இந்த இடங்களில் நடும்பொழுது அவை நன்றாக வளர்ந்து குளத்திற்கு பாதுகாப்பு அரணாகவும் விவசாயத்திற்கு உகந்த வருவாய் ஈட்டும் மரமாகவும் பனை திகழும் என்பதில் ஐயமில்லை. மேலும் பழனி வையாவுரி குளத்தை இந்த ஆண்டு தூர்வாரி கரை ஓரங்களை பலப்படுத்தி கரையின் வெளி உட்பகுதியில் பனை விதைகளும் வெளிப்பகுதியில் மரக்கன்றுகளையும் நடவு செய்வதால் ஒரு பசுமையான சூழலை உருவாக்க இயலும். ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் உறுதி மொழி எடுத்துக்கொண்டு பல வகையான இயற்கை சூழலை காக்கும் பல திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி வருகிறோம். எங்களுடைய இந்த பயணமானது இயற்கையை காக்கும் செயல்பாட்டை தொடர்ந்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் மூலம் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் களப்பணியாற்றியும் செய்து வருகிறோம். மேலும் ஒவ்வொரு பள்ளி வளாகத்திலும் மரக்கன்றுகள் உற்பத்தி செய்வதற்கு ஏதுவான இடங்களை தேர்ந்தெடுத்து அந்த பள்ளியில் சிறந்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மரக்கன்று உற்பத்தி செய்தல், விதைப்பந்துகள் தயாரித்தல் போன்ற பயிற்சிகளை வழங்கி பள்ளி அளவில் சிறு சிறு நர்சரிகளை உருவாக்கவும் திட்டமிட்டுள்ளோம். இதன் மூலம் அந்த பள்ளியில் படிக்கும் ஒவ்வொரு மாணவர்களின் பிறந்தநாள், தாய் தந்தையரின் பிறந்தநாள், அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ஏதாவது ஒரு இடத்தில் அந்த மரக்கன்றுகளை நறும் பொழுது குறிப்பிட்ட காலத்தில் நாம் நமது இலக்கை எட்ட இயலும் என்பதால் இதை இளம் தலைமுறையான பள்ளி கல்லூரி மாணவர்களிடம் எடுத்துச் செல்வதில் நாங்கள் அதிக முனைப்பு காட்டுகிறோம்.
2: கடுமையான சூழல், பூச்சி தாக்குதல் போன்றவற்றிலிருந்து விதைகளை பாதுகாக்கும் வகையில் இந்த விதைப்பந்துகள் தயாரிக்கப்படுகின்றன. இதனால் பயன்படுத்தப்படும் அந்த பகுதிகளிலும் மேம்பட்ட மண்வளம், பல்லுயிர் பெருக்கம் மற்றும் சூழலியல் மீட்டெடுப்பு உள்ளிட்ட நன்மைகள் ஏற்பட்டு வருவதாக பல ஆய்வறிக்கைகள் கூறுகின்றன. இனிவரும் காலங்களில் இடப்பற்றாக்குறை, மாறிவரும் சூழல் உள்ளிட்ட காரணங்களினால் மரங்களின் தேவை அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கும் என சூழல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். நிலப்பரப்பு எதிர்ப்பு திறனை நீடித்த வகையில் மேம்படுத்த இயற்கையாக மரங்கள் வளரும்போதுதான் சிறப்பான பலன்களை தரும் என தெரிவிக்கின்றனர். உள்ளூர் மரங்களுக்கு முக்கியத்துவம் அளித்தால் மட்டுமே பல்லுயிர் பெருக்கத்திற்கும் மண் அரிப்பினை தடுக்கவும் உதவும் என சூழல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். அவற்றால் உள்ளூர் பருவநிலைக்கு ஏற்ற வகையில் நிலைத்திருக்க முடியும் என்றும் நிலத்தடியில் நீரினை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கின்றனர். இந்த விதைப்பந்துகள் துளிர் விடுவதையும் தாவரமாக அவை தாக்குப்பிடிக்கும் திறனையும் கொண்டு துல்லியமாக சூழலியல் தாக்கத்தை கணக்கிட முடியும் என சூழல் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். சில இடங்களில் GPS வசதியுடன் கூடிய விதைப்பந்துகளும் இடம் சார்ந்த பகுப்பாய்விற்காக பயன்படுத்தப்படுகின்றன. நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்கள் அனைவரும் மரங்கள் வளர்க்க முனைப்பு காட்ட வேண்டும் என்பதற்காக ஏக் பேட் மா கா நாம் என்ற இயக்கத்தை துவக்கி, அதாவது தங்களது தாயின் பெயரில் ஒரு மரம் நட்டு வளர்த்து பராமரிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். பொதுமக்களிடத்தில், குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் மரம் வளர்ப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என இந்த இயக்கத்தை முன்மொழிந்துள்ளார். இதனால் மக்களுக்கு இப்போதும் பின்னால் வரும் சந்ததியினருக்கும் பசுமையான வளமான எதிர்காலம் அமையும் என அவர் எடுத்துரைத்துள்ளார். இதேபோல் உலகளவில் மக்கள் பூமியின் நலனை கருத்தில் கொண்டு மரங்கள் வளர்த்து பராமரிக்க மிஷன் லைஃப் என்ற இயக்கத்தை முன்மொழிந்தார். மரங்கள் நமக்கு இயற்கை அளித்த கொடை. வாழும் உயிர்களை பாதுகாக்க எந்த பலனையும் எதிர்பாராமல் சூழலிலிருந்து கரியமில வாயுவை உறிஞ்சுவதுடன் ஆக்சிஜன் எனும் பிராணவாயுவை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையாக வாழ்ந்து வருகின்றன.
3: இதுவரை வரம் தரும்

நேரம் 2:15. நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4. ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஷினோஃபர் ரோஷன். முதல் பாடலாக இரவின் நிழல் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். மீண்டும் நினைவுக்கு, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

நேரம் 2:25. நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஐ திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேரம் 3 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான புத்தகத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சற்றுமுன் சென்னை ஆகாஷ்வாணி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெளியிட்டார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் இன்று தொடங்கியது. உண்மையான சமூக நீதி அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் தாவே

அரசு செயல்படும் என்றும், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படும் என்றும் ஆளுநர் தெரிவித்துள்ளார். தமிழக மக்கள் மீது தலா 1 லட்சம் ரூபாய் கடன் சுமையை திமுக அரசு ஏற்றியுள்ளதாக ஆளுநர் தெரிவித்துள்ளார். திமுக அரசின் விஞ்ஞான ரீதியான ஊழல் காரணமாக வருவாய் பற்றாக்குறை அதிகரித்துள்ளதாகவும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தின் நிதிநிலை

காரணமாக தமிழகத்தின் நிதிநிலை மோசமடைந்து வந்துள்ளதாகவும் ஆளுநர் தமது உரையில் தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. தாவேக அரசு விளம்பரத்தில் மட்டுமே கவனம் செலுத்தி வருவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. ஆளுநர் உரையில் புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்பு ஏதும் இடம்பெறவில்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமகவின் சட்டப்பேரவை குழு தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார். மகாவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா மற்றும் அன்மோல் காத் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஜுப்ஜானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யசஸ்வினி கார்படே பிரதான சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் உருகுவேயை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:03. நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி.
2: பெண்களுக்கான ஊட்டச்சத்து பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் வயிறு குடல் மற்றும் கல்லீரல் துறை நிபுணர் டாக்டர் கவிதா சம்பத்குமார் அவர்கள். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள்.
3: டாக்டர், ஊட்டச்சத்துனா என்ன?
4: ஊட்டச்சத்து அப்படிங்கறது என்ன? நம்ம பேர்லயே அந்த மீனிங் இருக்கு. ஊட்டம் சத்து, அதாவது நமக்கு தேவையான சத்தை எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்ம உடம்ப கரெக்டா மெயின்டைன் பண்றதுதான் ஊட்டச்சத்து. ஊட்டச்சத்து அப்படின்னா என்னன்னா, ஒரு உயிரினம் வாழ்வதற்கும் வளர்ச்சிக்கும் தேவையான ஆற்றலையும் அத்தியாவசியான உடல் கூறுகளில் நடைபெறும் வளர்ச்சிதை மாற்றங்களுக்கு, அதாவது மெட்டபாலிக் எஃபெக்ட்ஸ் நடக்கிறதுக்கு தேவையான அளவு தேவைப்பட்ட பொருள் தான் நியூட்ரிஷன். இந்த நியூட்ரிஷனை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட், புரோட்டீன் இதெல்லாம் மேக்ரோ நியூட்ரியன்ஸாகவும் மைக்ரோ நியூட்ரியன்ஸாகவும் இருக்கு. இந்த உயிரினங்கள் தங்கள் உடம்புக்கு தேவையான ஆற்றல் கிடைத்தால் மட்டுமே அவங்களால ஒரு நாள் சீரா இருக்க முடியும். இந்த நியூட்ரிஷன் குறைபாடுனால நிறைய பிரச்சனைகளும் நிறைய நோய்களும் வரலாம். இந்த காலகட்டத்துல நம்ம வந்து நிறைய நியூட்ரிஷன் டிசார்டர்ஸ்னால நிறைய பேருக்கு சக்கரை நோய் இதெல்லாம் வர்றதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சோ நியூட்ரிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு.
3: டாக்டர், மேக்ரோ நியூட்ரிஷன்ஸ் என்ன, மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் என்ன?
4: மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படிங்கறது பேர்லயே பொருத்தமா இருக்கு. மேக்ரோனா என்ன, நிறையான ஊட்டச்சத்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு ஒரு நாளைக்கு கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் இது எல்லாம் நிறைய தேவைப்படுது. இதெல்லாம் மேக்ரோ நியூட்ரியன்ஸ். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னா என்ன, பேர்ல சொன்ன மாதிரி குறைவாக இருந்தாலும் எங்களோட கீர்த்தி பெருசா இருக்கும். அதாவது மிக குறைவாக மில்லிகிராம் அளவில் இல்ல மைக்ரோ மினரல்ஸ் வந்து இன்னும் மைக்ரோகிராம் அளவில் நம்ம உடம்புல இருந்தா மட்டும்தான் அந்த ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷன்ஸ் நடக்க முடியும். இது எல்லாம் சீரா நடந்தா மட்டும்தான் நம்ம உடல்ல சீரான உடல் அமைப்புகளில் இருக்கும் அனைத்து காரியங்களும் நடக்க முடியும். சோ நமக்கு

0: மேக்ரோ நியூட்ரியன்ஸும் வேணும், மைக்ரோ நியூட்ரியன்ஸும் வேணும்.
1: டாக்டர், நம்ம உணவை பத்தி எப்ப படிச்சாலுமே கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன், ஃபேட் இந்த மூணு வார்த்தையை யூஸ் பண்றாங்க. இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன, இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்?
0: சி, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், உயிரினங்களுக்கு நியூட்ரிஷன் தேவை. நியூட்ரிஷன் இருந்தா மட்டும்தான் அவ்வுயிரினம் சீராக செயல்பட முடியும். அந்த உயிரினத்துக்கு தேவையான நியூட்ரிஷியன்ஸை நம்ம இப்ப சொன்ன மாதிரி மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லிட்டோம். இப்ப ஒருத்தவங்களுக்கு தேவையான அளவு அந்த உடம்புல இருக்க அனைத்து உயிரினங்கள்ல இருக்க செல்களும் வேலை செய்யணும்னா அதுக்கு தேவையான எனர்ஜி தேவை. இந்த எனர்ஜி எங்கிருந்து வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காமனா கார்போஹைட்ரேட்ஸ், ஏன்னா ஈஸியா டிசால்வ் ஆகக்கூடிய சுகர், அதுதான் கார்போஹைட்ரேட்ஸ். சோ, சர்க்கரை மிகுந்த பொருட்கள், மாவு சத்து மிகுந்த பொருட்களை வந்து நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் சொல்றோம். அடுத்து ஃபேட், அதாவது கொழுப்பு மிகுந்த பொருட்கள். இந்த கொழுப்பு மிகுந்த பொருட்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா, மெதுவா எனர்ஜியை நிறைய நேரம் ரிலீஸ் பண்ண போகுது. சோ, ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொழுப்பு மிகுந்த பொருட்களும் அவங்களோட உணவில் கண்டிப்பா இருக்க வேண்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா புரோட்டீன். இந்த புரோட்டீன் தான் நம்ம பாடியோட பில்டிங் ஸ்டாக்ஸ் அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்ம சின்ன குழந்தைங்கள இருந்து படிச்சுட்டு வரோம். புரோட்டீன் இருந்தா மட்டும்தான் இந்த கார்போஹைட்ரேட்டையும் ஃபேட்டையும் நல்லா ஹெல்ப் பண்ணி டைஜஸ்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணி அப்சர்வ் பண்ணி அதோட நியூட்ரிஷன்ஸ்னால நம்ம மசில் மாஸை டெவலப் பண்ணி எல்லாமே தேவைப்படுது. ஸோ, ஒவ்வொருத்தவங்களுக்கும் புரோத அளவு அவங்கவுங்களோட உடல் இடையை பொறுத்து மாறுபடும். நார்மலா பாத்தீங்கன்னா புரோதம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1-1.5 grams per day அவங்களோட வெயிட்டுக்கு ஏத்த புரோதம் கம்பல்சரி இருக்க வேண்டும். ஆனா நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்னா, அதிகமான மாவு சத்து உட்கொள்வதாகவும் குறைவான புரோதமும் குறைவான ஃபேட்டும் கொண்டு போகிறதா ஆயிடுச்சு. அடுத்து நமக்கு எல்லாம் இப்ப டாக்டர்ஸ்ட போனோம்னு என்ன சொல்றோம், ஐயோ கொலஸ்ட்ரால் இருக்கு. இப்ப கொலஸ்ட்ரால் இருக்கு அப்படின்னே ஆட்டோமேட்டிக்கா ஃபேட்டை குறைக்கிறோம். ஸோ, உங்களோட டயட்ல இட் சுட் பி அ balanced diet. அப்படினா என்ன, 30-40% it should be a carbohydrates, உங்களோட 30-40% it should be a fat, and 30-40% it should be a protein, and a small amount of waters. இது எல்லாமே கலந்து இருந்தாதான் ஒரு balanced diet complete ஆகும். அவங்க அவங்களுக்கு அன்னை அளவோட balanced diet complete ஆகல அப்படினா ஏதாவது ஒரு பொருள் அதிகமாகவும் ஒரு பொருள் கம்மியாகவும் இருக்கும். ஆனா புரோத மட்டும் எப்போதும் நிறைய இருக்க போறது இல்லை. எதை கார்போஹைட்ரேட் அதிகமாயிடும், இல்ல ஃபேட் அதிகமாயிடும், இது ரெண்டும் மிஸ்மேட்ச் ஆகும் போது என்ன ஆகும், கொழுப்பு அதிகமாகும் போது நமக்கு எடை கூட ஆரம்பிக்கும். கார்போஹைட்ரேட் இங்க நிறைய உட்கொண்டாலும் அந்த கார்போஹைட்ரேட் லிவர்ல போய் வளர்ச்சிதை மாற்றங்களினால் அந்த கார்போஹைட்ரேட் ஃபேட்டா மாறும். அந்த ஃபேட்டா மாறுறது எல்லாமே நம்மளோட கல்லீரல், நம்மளோட விசரல் ஆர்கன்ஸ், நம்ம உடல் உறுப்புகள் மேல எல்லாமே அந்த ஃபேட் போய் பதிய தொடங்கும். அப்ப என்ன ஆகும், எகைன் நம்ம எல்லாருமே ரொம்ப குண்டாயிடுவோம். சோ, தேவையான அளவு கார்போஹைட்ரேட், தேவையான அளவு ஃபேட், அதிகமான புரோட்டீன் இருந்தா நம்ம அழகா லீனா ரொம்ப அழகா இருக்க முடியும்.
1: டாக்டர், வெவ்வேறு வயது இருக்க பெண்களுக்கு இந்த கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன், ஃபேட் எப்படி தேவைப்படுது?
0: வெவ்வேறு வயதினர் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்க இனிஷியல் இன்ஃபான்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா ஒரு பிறக்கிற குழந்தை 3 kilo இருக்கு, ஆனா ஒரு வயசுல என்ன ஆகுது, 9 kiloவா மாற முடியுது. சோ, இந்த டைம் எல்லாம் அவங்களோட தேவையான உடல் அளவுக்கு தேவையான ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப ஹையா தேவைப்படும். ஏன்னா வேகமா அவங்க பில்டப் ஆகி வருவாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோ க்ரோத் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கர்த் ஸ்பர்ட் வந்து டீனேஜ்ல இருக்கும். இந்த டீனேஜ் க்ரோத் ஸ்பர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த டீனேஜ்ல அந்த குழந்தைகள் தேவையான மனசுல கஷ்டப்படாம அவங்களுக்கு தேவையான புரோட்டீன், ஃபேட் இதெல்லாம் கரெக்டா இருந்தா மட்டும்தான் அவங்களால அழகா அவங்களால பில்டப் பண்ணிக்க முடியும். இந்த டீனேஜ்ல டெஃபிஷியன்சி வரும்போது ஃபியூச்சர்ல நமக்கு நிறைய ப்ராப்ளம் வரக்கூடியதா இருக்கு. நார்மலாவே ரொம்ப ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமான கலோரிஸும், கொஞ்சம் செடென்ட்ரியா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கம்மியான கலோரிஸும் தேவைப்படுது. நார்மலா எல்லாத்துக்குமே ஒரு 1800 இருந்து ஒரு 2200 கிலோ கலோரிஸ் ஒரு நாளைக்கு நார்மலா தேவைப்படுற அளவு கலோரி லெவல். இந்த கலோரிஸ்ல நம்ம என்ன சொல்றோம், ஒரு 30-40% கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் இதெல்லாம் பேலன்ஸ்டா இருக்கும் போது இந்த எனர்ஜி சோர்சஸ் நமக்கு நியூட்ரிஷன்ல பேலன்ஸ்டா முடியும். அதாவது 1 gram கார்போஹைட்ரேட் வந்து 4 kilocalories, 1 gram புரோட்டீன் வந்து 4 kilocalories, வேற 1 gram ஃபேட் வந்து 9 kilocalories கொடுக்கும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், ஃபேட்டோட அளவு கம்மியாகவும் புரோட்டீனோட அளவு அதிகமாகவும் கார்போஹைட்ரேட்டையும் மீடியமாகவும் வச்சுக்கிட்டா ஒரு பேலன்ஸ்டு டயட்டா இருக்க முடியும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த டீனேஜ் குரூப்ஸ்ல வந்து மெயினா பாத்தீங்கன்னா வேகமா வளருவாங்க. அப்பா, நான் போன வருஷம் பார்த்தேன் இவ்வளவுதான் இருந்தேன், இந்த வருஷம் இவ்வளவு உயரமா வளர்ந்துட்டே நம்ம கிட்ட கேட்கக்கூடிய ஆற்றலுக்கு காரணம் என்னன்னா, நம்மளோட உடம்புல இருக்க ஹார்மோன்ஸ் நம்மளோட க்ரோத் ஸ்பர்ட்டை ஆக்டிவேட் பண்ணி விடுது. அப்போ அந்த க்ரோத் ஸ்பர்ட்டுக்கு தேவையான அளவு புரோட்டீன், கால்சியம், விட்டமின்ஸ் இதெல்லாம் கரெக்டா கிடைக்கல அப்படின்னா ஒரு நியூட்ரிஷனல் டெபிஷியன்சி அந்த குழந்தைங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சோ, இந்த காலகட்டத்துல நமக்கு அதிகமான ஊட்டச்சத்து தேவைப்படுது. இப்ப நம்ம மிட் டே மீல் ப்ரோ

ப்ரோக்ராமில் கூட கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக எக்கு கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ எங்கேயாவது ஒரு புரோட்டீனை நம்ம பேலன்ஸ் பண்ண முடியாதான்னு எல்லாருமே கவலைப்படுற அளவு இருக்கிறோம். நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் சராசரி ஒரு எக்கு கொடுக்கறதுனால ஒரு தப்பொன்னும் இல்லை. குழந்தைங்களாக இருக்கும் போது வெள்ளக்கருவும் மஞ்சக்கருவும் சேர்த்தே சாப்பிடலாம். அவங்களுக்கு வந்து அந்த மஞ்சக்கரு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இட்ஸ் ஆக்சுவலாக அதில் ஃபேட்டும் போயிடுது, கார்போஹைட்ரேட்டு கொஞ்சமாக இருந்தாலும் புரோட்டீன் நிறைய போயிடுது. ஒரு முட்டையில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 6 கிராம்ஸ் புரோட்டீன் ஹாப்பியாக போயிடுது. ஸோ ஏதோ கொஞ்சம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது நம்ம குழந்தைகள் வளரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் ஃபீமேல்ஸ். இந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் ஃபீமேல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 20 முதல் 35 வயசு வரை இவங்கெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் செடென்ட்ரியாக இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு க்ரோத் ஸ்பர்ட் இருக்க போகிறதில்ல. தே வாண்ட் டு மெயின்டைன் தர் ஹைட் அண்ட் வெயிட். இதுதான் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக நம்ம பெண்களுக்கு நிறைய இருக்கு. இப்போ வந்து அவங்களோட கலோரி இன்டேக்கை அட்ஜஸ்ட் பண்ணிக்க தெரியணும். ஸோ நம்ம 1800 to 2200 கலோரி சொல்லியிருந்தாலும் கூட இப்போ நம்மளோட செடென்டரி லைஃப் ஸ்டைலா இருக்கா 1800 to 2000 குள்ள நிறுத்த பார்க்கணும். நமக்கு ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் இருக்கா, அப்போ வி கேன் இன்க்ரீஸ் த கலோரிஸ். இந்த காலகட்ட பெண்கள் கண்டிப்பா நம்மளுடைய கண்டிப்பா எக்ஸசைஸ் தேவை. இப்ப இருக்கும் போது நம்ம எப்படியாவது ஒரு வீக்லி த்ரைஸ் ஆவது ஒரு ஜிம் பக்கமோ இல்ல ஒரு ட்ரெய்னர் மூலியமாவோ இல்ல ஒரு ஆன்லைன் மூலியமாவோ கண்டிப்பா எக்ஸசைஸ் செய்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம மசில்ஸ் அப்பதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம வளர வளர என்ன பண்ணிட்டோம், நம்மளோட உடல் உழைப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைய ஆரம்பிச்சு. மதியின் உழைப்பு வந்து அதிகமாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. மதியின் உழைப்பு வரும்போது என்ன ஆகுது, உடல் உழைப்பு குறையும் போது நம்மளோட உடல் பருமன் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு கண்டிப்பா நமக்கு ஒரு எக்ஸசைஸ் தேவை. அன்றாட வாழ்க்கையில மறக்காமல் ஒரு 40 நிமிடம் நடைப்பயிற்சி நம்மளோட லைஃபை எங்கேயோ கொண்டு போய் விட்டுடும். அந்த காலத்து தாத்தாவை வில்லேஜில் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட அவரால் ஒரு 20 கிலோ மூட்டையை தூக்கிட்டு சல்லீஸாக நடந்து போக முடியும். நம்மளால் அந்த 20 கிலோ மூட்டையை தூக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் கூட கையில் தூக்க முடியாமக்கு இருக்க காரணம் நம்ம அதுக்கு பழக்கப்பட மாட்டேங்கிறோம். ஸோ கம்பல்சரி உங்களோட மசில் ட்ரெயின் பண்ணியே ஆகணும். அதனால கண்டிப்பாக எக்ஸசைஸ் தேவை. அடுத்த ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா 35 to 40 to 50. இவங்களுக்கும் பெரிய உடல் உழைப்பு இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் புரோட்டீனை நல்லா எடுத்து அவங்க மசில்ஸ் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். ஏன்னா ஃபீமேல் எல்லாத்துக்குமே இயர்லியர் ஏஜ் குரூப்ல வந்து உங்களுக்கு எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரோன் ஹார்மோன் இருக்கிறதுனால நம்மளோட இருதயத்தை பயங்கரமா பாதுகாப்பா வச்சிருக்கோம். மெனோபாஸ் அடையும் போது கால்சியம் டெபிஷியன்சி வந்துடும், ஆஸ்டியோ போரசிஸ் வந்துடும், அதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் வந்துடும். அதனால இந்த காலகட்டத்தில் கால்சியமை நம்ம ரொம்ப கரெக்டா எடுத்துக்கிற பார்க்கணும். இப்ப நம்ம எல்லாருமே 24 hoursல 12 hours ஏசிக்குள்ள இருக்கோம். எய்தர் நைட்ல இருக்கும் இல்ல வர்க்கிங் சிச்சுவேஷன்ல இருக்கும். அதனால நம்ம வெயிலுக்கே எக்ஸ்போஸ் ஆக மாட்டேங்கிறோம். ஆனா காலையில படுற வெயில மட்டும்தான் உங்களோட விட்டமின் D3 அருமையா செக்ரேட் ஆக போகுது. மத்தியானம் படுற வெயிலோ ஈவினிங் படுற வெயிலோ ஒண்ணுமே நடக்க போறது இல்ல. சோ உங்களால முடியும்னா 7 to 8 இன் த மார்னிங், ஈவினிங் 4 to 5 எப்ப நம்ம ரேஸ் கரெக்டா நம்ம விட்டமின் டி தூண்டி விடுமோ அப்ப நம்ம வாக்கிங் போனா சூப்பரா இருக்கும். அதை நம்ம செய்ய முடியாத போற காரணத்தினால கம்பல்சரி நம்ம எப்படியாவது இந்த விட்டமின் D3 சப்ளிமெண்ட்ஸ் தேவைப்படும் போது சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 50 to அதுக்கு மேல இருக்கவங்க எல்லாமே அவங்களோட டயட்ல கார்பன் நிறைய குறைச்சு புரோட்டீனையும் அதிகப்படுத்தி சாப்பிட வேணும். ஏன்னா அவங்களோட மசில் மாஸ் லூஸ் ஆனாங்கன்னா அவங்க பயங்கர டயர்ட் ஆயிடுவாங்க. சோ இந்த கலோரி கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் 1800 to 2200 வரைக்கும் நம்ம சேஞ்ச் வச்சுக்கலாம். வேற பிரெக்னென்ட் உமன் அவங்களுக்கு கண்டிப்பா ஊட்டச்சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நியூட்ரிஷன்ல அவங்களோட போர்ஷன்ஸ்ல கண்டிப்பா ஃபைபர் நிறைய இருக்கணும். ஃப்ரீயா மோஷன் போறதுக்கு அவங்களுக்கு புரோட்டீன் நிறைய இருக்கும். ஏன்னா 2 உயிரை அவங்க வளர்க்கறாங்க, அவங்கள மட்டும் வளர்த்துக்கல அவங்களோட குழந்தையும் சேர்த்து வளர்க்க போறாங்க. அதற்கும் தேவையான அளவு அவங்களோட ஊட்டச்சத்து கரெக்டா இருக்கணும். இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் கண்டிப்பா சப்ளிமெண்ட்ஸா யூஸ் பண்ணும். பெண்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்ல இருக்கிற வயதுக்கு வந்தது முதல் வயது முதிர்வடையும் வரை மெனோபாஸ் வரைக்கும் அவங்க கம்பல்சரி அவங்களுக்கு மாத மாதம் நடைபெறும் மாத விழாயினால அவங்க வந்து சீரிய அளவு பிளட் லாஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். சோ ஜென்ஸை விட கம்பேர் பண்ணும் போது ஃபீமேல்ஸ்க்கு நிறைய ஒரு நியூட்ரிஷன் லாஸ் இருக்கதான் இருக்கு. சோ இதை கவர் பண்றதுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு இரும்பு சத்து நிறைய தேவைப்படுது. அதனாலதான் அந்த காலத்துல வந்து உளுந்து உருண்டை கொடுத்தாங்க. ஆனா இந்த காலத்து குழந்தைங்க யாரும் உளுந்து உருண்டை திரும்பி கூட பாக்குறது இல்லை. அப்பெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உளுந்து வெல்லம் நெய் போட்டு உருண்டை பிடிச்சு கண்டிப்பா பெண்களுக்கு கண்டிப்பா 1வது உட்கொள்ளணும்னாங்க. இட் இஸ் அ ஃபுல் ஆஃப் புரோட்டீன், தேவையான அளவு சுகர், தேவையான அளவு கொழுப்புக்கு கொலஸ்ட்ராலுக்கு நெய். சோ இட் இஸ் அ பேலன்ஸ்டு ஃபுட். ஆனா இதை சாப்பிட்டு வந்தோம்னாலே இந்த வளர்ற குழந்தைங்களுக்கு ரொம்ப சீரிய இளமைகளும் நிறைய நல்லதும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சோ கன்சீவார் அனைத்து பெண்களுமே கண்டிப்பா அயனும்

0: கால்சியமும் மறக்காம சாப்பிட வேணும்.
1: வயிறு குடல் மற்றும் கல்லீரல் துறை நிபுணர் டாக்டர் கவிதா சம்பத்குமார் அவர்களுடனான பெண்களுக்கான ஊட்டச்சத்து பற்றிய நேர்முகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.

0: 101.4 இங்க எல்லாமே தூளி. உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. All right.

0: வயிறு குடல் மற்றும் கல்லீரல் துறை நிபுணர் டாக்டர் கவிதா சம்பத்குமார் அவர்களுடனான பெண்களுக்கான ஊட்டச்சத்து பற்றிய நேர்முகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
1: டாக்டர், விட்டமின்ஸ்னா என்ன? விட்டமின்ஸ் வந்து எந்தெந்த உணவுப் பொருள்ல இருந்து வருது நமக்கு?
2: வைட்டமின்ஸ், உயிர் சத்து மிக்க பொருட்கள். நம்ம நியூட்ரிஷன் டாபிக் பேச வந்து உயிர் சத்தை பத்தி பேச வந்திருக்கோம். இந்த விட்டமின்ஸை ரெண்டா பிரிச்சுக்கிறோம், வாட்டர் சொல்யூபிள் விட்டமின்ஸ் அண்ட் நான் வாட்டர் சொல்யூபிள் விட்டமின்ஸ். இந்த விட்டமின்ஸ்ல வந்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 13 விட்டமின்ஸ் இருக்கு. இந்த 13 விட்டமின்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர் சொல்யூபிள் விட்டமின்ஸ் கொஞ்சம், நான் வாட்டர் சொல்யூபிள் விட்டமின்ஸ். இந்த வாட்டர் சொல்யூபிள் விட்டமின்ஸ்ல பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸும் சி விட்டமின்ஸும் வாட்டர் சொல்யூபிள் விட்டமின்ஸ். விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் கே, இது வந்து நான் வாட்டர் சொல்யூபிள் விட்டமின்ஸ். வாட்டர் சொல்யூபிள் விட்டமின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு வேணா சாப்பிடலாம், நமக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம பாடி உட்கொண்டு விட்டு மிச்சத்தை எல்லாமே நம்ம யூரின்ல போயிடும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா விட்டமின்ஸ் மாத்திரை சாப்பிடுறவங்க எல்லாத்துக்குமே எல்லோ கலர் யூரின் தான் வரும். ஏன்னா அந்த விட்டமின்ஸ், எக்ஸ்ட்ரா விட்டமின்ஸ் எல்லாமே நமக்கு எக்ஸ்கிரீட் ஆயிடும். இதுல விட்டமின்ஸ்ல வந்து என்ன இருக்கு, திருப்பி அந்த விட்டமின்ஸ்ல பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ்ல நிறைய இருக்கு. விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் B1, B2, B3, B4, B5, B6, B9, B12 அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்கு. இந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ்ல வந்து என்னென்ன விட்டமின்ஸ்ல நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த விட்டமின்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்கு. இந்த B1 அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு தயமின் விட்டமின். இந்த தயமின் விட்டமின் யாருக்கு அதிகமா கம்மி ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு எல்லாம் இது சரியா இருக்காது, இது வந்து டெபிஷியன்சி வரும், அதனால பிரச்சனைகள் வரும். அடுத்து விட்டமின் B2, இது வந்து ரிபோஃப்ளேவின். இந்த விட்டமின் ரொம்ப குறைவா இருந்தா நமக்கு வாயில நிறைய புண்ணு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விட்டமின் B3, இது நயாசின், இது இருந்தா மட்டும்தான் நம்ம ஸ்கின் எல்லாம் சூப்பரா இருக்க முடியும். விட்டமின் B5, இட் இஸ் அ பாண்டோத்தினிக் ஆசிட், இட் இஸ் வெரி எசென்சியல் ஃபார் மெனி ரெகுலர் ஒர்க் இன் அவர் பாடி. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா விட்டமின் B6, பைரிடாக்சின். இந்த பைரிடாக்சின் டெபிஷியன்சி இருந்தா கன்சீவ் ஆறவங்களுக்கு எல்லாம் வாமிட்டிங் சென்சேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த விட்டமின் ரொம்ப இன்றியமையாத விட்டமின் தான். B7, இட் இஸ் கால் பயோட்டின். இந்த பயோட்டின் விட்டமின் வந்து ரொம்ப குறைவாக இருந்தா முடி உதிர்தல் அதிகமாக பெண்களுக்கு இருக்கும். அடுத்து விட்டமின் B9, இது வந்து ஃபோலிக் ஆசிட் விட்டமின். இந்த ஃபோலிக் ஆசிட் விட்டமின் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் பட்சத்தில் நம்மளோட செல்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசு பெருசாயிடும். வயிற்றில் வளரும் குழந்தைங்களுக்கு இந்த ஃபோலிக் ஆசிட் டெபிஷியன்சி வந்துருச்சு அப்படின்னா நியூரல் டிப் டிஃபெக்ட்ஸோட இந்த குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் கவர்மெண்ட்ல என்ன பண்ணிருக்கோம், எல்லா தாய்மார்களுக்கும் கன்சீவ் ஆகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்க சொல்றோம். அடுத்து விட்டமின் B12, இது வந்து மெத்தில் கோபாலமைன் அப்படின்னு சொல்வோம். இந்த கோபாலமைன் விட்டமின்ஸ் வந்து குறைபாடா இருந்தா உங்களுக்கு நரம்புல எல்லாம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பும், ஒரு புண்ணு மாதிரி குத்துற மாதிரி ஒரு வலி வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. இந்த மெத்தில் கோபாலமைன் டெபிஷியன்சி வந்து யாருக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னா வெஜிடேரியன்ஸ்க்கு இருக்கும். ஏன்னா நான் வெஜிடேரியன் டயட்ல வந்து கண்டிப்பா விட்டமின் B12 அதிகமா இருக்கும், அதனால அவங்களுக்கு பெரிய டெபிஷியன்சி வரப்போறதுல. வேற வெஜிடேரியன்ல நான் வெஜிடேரியன் டயட் இல்லாதனால கண்டிப்பா அவங்களுக்கு இந்த சோர்ஸ் ஆஃப் விட்டமின் வந்து ரொம்ப குறைஞ்சு போயிடுது. ஏன்னா மத்த விட்டமின் எல்லாம் வெஜிடேரியன் ஃபுட்லயும் இருக்கு, நான் வெஜிடேரியன் ஃபுட்லயும் இருக்கு. பட் வேற விட்டமின் B12 வந்து மெயினா நான் வெஜிடேரியன் டயட்ல தான் இருக்கு. சோ வெஜிடேரியன்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு கொஞ்சம் குறைவா இருக்குங்கிற பட்சத்தில் கம்பல்சரி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த விட்டமினை வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். சரி, இந்த விட்டமின் எல்லாம் எவ்வளவு தேவைப்படும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாழ்க்கைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வந்து ரொம்ப மைக்ரோ லெவல்ல தான் தேவைப்பட போகுது, மில்லிகிராம் லெவல்ல தான் நமக்கு தேவைப்பட போகுது. விட்டமின் B1 பாத்தீங்கன்னா 1 மில்லிகிராம் இருந்தாலே போதும், B2 1 மில்லிகிராம் தான், B4 14 மில்லிகிராம், B5 பாத்தீங்கன்னா 5 மில்லிகிராம், B6 பாத்தீங்கன்னா 1.3 மில்லிகிராம். ஃபோலிக் ஆசிட்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும், 400 மைக்ரோகிராம் தான், மில்லிகிராம் கூட கிடையாது, நம்பர் தான் பெருசா இருக்கும் ஆனா அது மைக்ரோகிராம். பயோட்டின் வந்து 13 மைக்ரோகிராம், விட்டமின் B12 வந்து 2.4 மைக்ரோகிராம். இது எல்லாம் டெய்லி ரெக்கமெண்டட் அலவன்ஸ் ஃபார் போத் மேல் அண்ட் ஃபீமேல். இந்த அளவு விட்டமின்ஸ், பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அடுத்து நம்ம என்ன சொன்னோம், வாட்டர் சொல்யூபிள் விட்டமின்ஸ்ல விட்டமின் சி. விட்டமின் சிங்கிறது நம்ம ஈஸியா நம்ம உடம்புல இருக்கிற பொருள் ஆகும். விட்டமின் சிய பாத்தீங்க அப்படின்னு எடுத்தீங்கன்னா இது நம்மளோட சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்ல எல்லாம் இருக்கு, அஸ்கார்பிக் ஃப்ரூட்ஸ். எந்த ஒரு நம்ம இந்த ஆரஞ்சு பழம், இந்த எலுமிச்சம்பழம், இதெல்லாம் நீங்க அறியும் போது ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட் ஸ்மெல் வருது பாத்தீங்களா, இதோட பேசிக் வந்து இந்த விட்டமின் சியோட காம்பனன்ட் தான். எவ்வளவு எக்ஸ்ட்ரா சாப்பிட்டீங்கனாலும் இது எக்ஸ்ட்ரா வெளியில போயிட போகுது. பட் இட் இஸ் அ வெரி குட் ஆன்டி ஆக்சிடென்ட் டு ப்ரிவென்ட் த கேன்சர். நிறைய பேருக்கு வந்து அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், கண்டிப்பா உங்களோட பேலன்ஸ் டயட்ல ஃப்ரூட்ஸ் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம எல்லாருமே தெளிவுபடுத்துறோம். ஃப்ரூட்ஸ் இருந்தா

மட்டும்தான் நம்ம உடம்புல இந்த ஆன்டி ஆக்சிடன்ஸ் அதிகமா இருக்கும், நம்மளோட கேன்சரஸ் செல்ஸ் எல்லாம் பெரிய குரோத் இருக்காது. சரி, இந்த விட்டமின் சி நம்ம உடம்புல என்ன பண்ண போகுது, இதோட மெயினான வேலை பாத்தீங்கன்னா டு ரிப்பேர் த டிஷ்யூஸ். இது மெயினா கொலாஜன் ஃபார்ம் ஆகிறதுக்கு, ஒருத்தரோட எதிர்ப்பு சக்தியை மெயின்டைன் பண்றதுக்காக விட்டமின் சி நிறைய தேவைப்படுது. யார் வந்து ஒரு டிசீஸ்ல இருந்து ரெக்கவரி ஆறவங்க எல்லாத்துக்குமே ஒரு விட்டமின் சி தேவைப்படும். ஒரு சர்ஜரியில இருந்து ரெக்கவர் ஆறவங்களுக்கும் விட்டமின் சி தேவைப்படும். நம்ம போஸ்ட் ஆப் பேஷன்ஸ் என்ன சொல்றோம், கொஞ்சம் நிறைய ஜூஸ் குடிங்கப்பான்னு சொல்றோம். எதர் வி கிவ் அஸ் சப்ளிமெண்ட்ஸ் இல்ல அப்படின்னா ஜூஸ் ஃபார்ம்ல எங்கேயோ அந்த விட்டமின் சி நம்ம நிறைவு செய்ய பாக்குறோம். இந்த விட்டமின் சி வந்து எல்டர்லி ஏஜ் குரூப்ஸ்ல வந்து நம்ம வந்து டெய்லி உட்கொண்டு வந்தோம்னா இட் ஆக்ட் அஸ் அன் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டியோட இருக்கிறதுனால இட் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். சரி, விட்டமின் சி முழுங்கணுமா சப்பணுமா? சோ இப்ப பாத்தீங்கன்னா மருந்து கடையில லிம்சிங்கிற மாத்திரையில விட்டமின் சி சப்பி சாப்பிடுற மாத்திரையா இருக்கு. நீங்க கஷ்டப்பட்டு அதை கடிச்செல்லாம் முழுங்க வேணாம், மிட்டாய் சப்புற மாதிரி சப்பினாலே நம்மளோட விட்டமின் சி ரொம்ப ஈஸியா உருவாகம் ஆயிடும். ஆனா இந்த பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் தான் நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஏன்னா அது ஒரு ஸ்மெல் இருக்கும். நிறைய பேர் டாய்லெட் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்மெல்னாலே அந்த பி காம்ப்ளெக்ஸ் அவாய்ட் பண்ண பாக்குறாங்க. அப்படி இருக்கிறவங்க அனைவரும் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட டயட்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். சோ நம்ம இப்ப என்ன பாத்திருக்கோம், வாட்டர் சொல்யூபிள் விட்டமின்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்ப ஃபேட் சொல்யூபிள் விட்டமின்ஸ்க்கு வருவோம். ஃபேட் சொல்யூபிள் விட்டமின்ஸ் ஆர் நான் வாட்டர் சொல்யூபிள் விட்டமின்ஸ் எல்லாம் ஏ டி இ கே. இவங்களெல்லாம் நம்ம இஷ்டம் போல சாப்பிடக்கூடாது, மருத்துவர் பரிந்துரையோட சாப்பிடணும். டெஃபிஷியன்சி இருந்தாதான் சாப்பிடணும். சரி, இதுல ஒரு மாத்திரை மட்டும் சரி டெஃபிஷியன்சி இருந்தாலும் இல்லைனாலும் சாப்பிடலாம். எல்லாரும் இப்ப என்ன பண்றாங்க, யார்கிட்ட போனாலும் விட்டமின் டி த்ரீ டெஃபிஷியன்சி இருக்குன்னு சொல்றாங்கன்னு மருந்து கடையில அவங்களே வாங்கி உட்கொள்றாங்க. விட்டமின் டி த்ரீ லெவல் நார்மலா 30 மேல நம்ம பிளட்ல இருந்தாதான் நல்ல விஷயம், 100 மேல இருந்தா ரொம்பவும் சௌக்கியமான விஷயம். ஆனா இதுல என்ன பிரச்சனைனா ரொம்ப அதிகமா விட்டமின் டி த்ரீ உட்கொண்டாலும் ஹைப்பர் விட்டமினோசிஸ் விட்டமின் டி த்ரீ வந்துடும். அதனால தேவையில்லாம முழுங்க கூடாது. விட்டமின் டி த்ரீ லெவல் உங்களுக்கு குறைவா இருக்கும் பட்சத்தில் 8 to 12 வாரம் வரை வாரம் ஒரு முறை 60,000 இருக்கிற யூனிட்ஸ் வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா இந்த விட்டமின் டி த்ரீ டெஃபிஷியன்சி நமக்கு நல்லாவே ரெக்கவர் ஆயிடும். இந்த விட்டமின் ஏ, இந்த விட்டமின் ஏ வந்து ரொம்ப முக்கியமான விட்டமின் பா. ஏன் அப்படின்னா பார்வை கோளாறுகளுக்கான அருமையான மருந்து வந்து விட்டமின் ஏ தான். மாலைக்கண் நோய் நம்ம சின்ன வயசுல எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இப்ப மாலைக்கண் நோய் அப்படின்னா என்னன்னா ஈவினிங் ஆனா அவங்களுக்கு கண்ணு தெரியாது. இது ஏன் வருதுன்னா அந்த கண்ணுல இருக்க ராட்ஸ் அண்ட் கோன்ஸ்ல டிஃபெக்டிவ் விஷன் வருதுனால வருது. எப்படி இது வருது, இது ஒரு விட்டமின் ஏ டெபிஷியன்சினால வரும். கண்ணுல பாத்தீங்கன்னா பைடாட் ஸ்பாட்ஸ் சொல்லுவோம், கருவிழிக்கு பக்கத்துல ரெண்டு பக்கமும் அப்படியே ஒரு சின்ன சின்ன மவுண்டைன் மாதிரி ஒரு மசில் மாஸ் தெரியும். இது எல்லாமே விட்டமின் ஏ யோட டெபிஷியன்சி. அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா கம்பல்சரி பச்சையா கேரட்டை கொடுத்து பழக்கினாங்க. பச்சையா கேரட் எதுக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த விட்டமின் ஏ டெபிஷியன்சிய கரெக்ட் பண்றதுக்கு அவங்களோட வேணுங்கிற அளவு ஒரே மாத்திரையா வருது. இதை வேணா நம்ம சாப்பிட்டோம்னா அன்னன்னை தேவைக்கான விட்டமின்ஸ் நம்ம அதுல இருந்து எடுத்துக்க முடியும். பரிந்துரை இல்லாம எப்போதுமே விட்டமின் ஏயோ டியையோ நம்ம சாப்பிடக்கூடாது. அடுத்து விட்டமின் ஏ. இப்ப பாத்தீங்கன்னா விட்டமின் இ வந்து எல்லாத்துலயும் வந்துருச்சுப்பா. ஒரு ஃபேட்டி லிவர் இருக்கட்டும் விட்டமின் ஏ சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறோம். ஏன் அப்படின்னா இட் ஹாஸ் அ மோர் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்டிஸ். ஒரு பிரஸ்ட்ல வந்து ஒரு ஃபைப்ரோஅடினோசிஸ் பிரஸ்ட் இருக்கட்டும் ஒரு விட்டமின் ஏ சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறோம். இதையெல்லாம் சாப்பிடும் போது நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ்னால நம்மளோட இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாகி சீரா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. விட்டமின் கே பொறுத்த வரைக்கும் ஃபைலோக்யூனினோன்ஸ் சொல்லுவோம், பிளான்ட் புரோட்டீன்ஸ்ல இருந்து வந்து அது நம்ம உடம்புல நமக்கு தேவையான மாதிரி இட் இஸ் சேஞ்சிங் இட்ஸ் ஷேப். இந்த விட்டமின் கே இருந்தா மட்டும்தான் உங்களோட ரத்தம் உறையும் தன்மையை மெயின்டைன் பண்ண முடியும். இந்த விட்டமின் கே டெபிஷியன்சி இருக்கவங்களுக்கு ரத்தம் உறையும் தன்மை இருக்காது. எல்லா பிறந்த குழந்தைங்களுக்கும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த விட்டமின் கே இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கறோம் பிறந்த உடனே ஒரு 10 mg. எதுக்காக கொடுக்கறோம் அப்படின்னா குழந்தை வயித்துல இருந்து வளர்ந்து வரும்போது அதுக்கு டெபிஷியன்சி இருக்கா கரெக்டா இருக்கு தெரிய போறதில்ல. அந்த காலத்துல நிறைய பிறந்த குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த விட்டமின் கே டெபிஷியன்சினால ரத்தம் நிறைய லீக் ஆகி குழந்தை இறந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருந்ததுனால நம்ம வந்து இந்த விட்டமின் கேவை கண்டிப்பா எல்லா பிறந்த குழந்தைகளுக்கும் பிறந்த சில மணித்துளி அளவிலேயே நம்ம கொடுத்துறோம். ஃபியூச்சர்ல இந்த இன்ஜெக்ஷன்ஸ் அவ்வளவா யூஸ் பண்ண போறதில்ல. எப்ப நம்ம ரத்தம் உறையும் தன்மையில பிரச்சனை வருதோ அப்பதான் நம்ம இந்த விட்டமின் கே கொடுக்க போறோம். விட்டமின் கே டெபிஷியன்சி வந்து பெருசா மேனிஃபெஸ்ட் ஆலைனாலும் நமக்கு தேவையான அளவு

0: மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம சாப்பாட்டில் அது உள்ளார வந்துடுது. வெரி ரேர்லி தான் அந்த ஒரு டெஃபிஷியன்சி நமக்கு ப்ரெசன்ட் பண்ண போகுது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், விட்டமினை பொறுத்தவரை உயிர், வயிட்டான உயிர், நமக்கு தேவையான அளவு நமக்கு இந்த உயிர் சத்து இருந்தால் மட்டும்தான் நம்ம எவ்வளோ மேக்ரோ நியூட்ரியன்ஸ் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, கார்போஹைட்ரேட், ஃபேட், ப்ரோட்டீன், இதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணி இதெல்லாம் சப்ளிமெண்ட்ஸ் ஆகி இது மெட்டபாலிக்கலி நம்ம உடம்பு அதை ஏற்று நடைபெறத்துக்கு இந்த விட்டமின்ஸ் தான் பேசிக் அளவு. ஸோ அதனால நம்மளோட சாப்பாட்டில் காய்கறிகள், மீன்கள், மட்டன், ஃபிஷ் எல்லாமே சாப்பிடலாம். எல்லாமே அளவாக சாப்பிட்ற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அளவுக்கு அதிகமாக போகும்போது தான் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். அதனால நமக்கு தேவையான அளவு கண்டிப்பாக நம்ம காய்கறிகள் பழங்கள் சாப்பிடும்போது நமக்கு தேவையான அளவு ஊட்டச்சத்தும் நம்மளோட உயிர் சத்தும் சாப்பாட்டில் கண்டிப்பாக கிடைச்சிடும்.
1: வயிறு குடல் மற்றும் கல்லீரல் துறை நிபுணர் டாக்டர் கவிதா சம்பத்குமார் அவர்களுடனான பெண்களுக்கான ஊட்டச்சத்து பற்றிய நேர்முகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். வயிறு குடல் மற்றும் கல்லீரல் துறை நிபுணர் டாக்டர் கவிதா சம்பத்குமார் அவர்களுடனான பெண்களுக்கான ஊட்டச்சத்து பற்றிய நேர்முகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
2: டாக்டர், உடல் ரீதியா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஏன் வந்து ஊட்டச்சத்து தேவை வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறுபடுது?
0: இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆண்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ப்ராட் ஷோல்டர்ஸ் இருக்கு, அவங்களுக்கு வந்து மஸ்குலார் பாடியா இருக்கு தேன் த ஃபேட் பாடி. ஃபீமேல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேட்டி பாடியா இருக்கு, அவங்களுக்கு ஹிப்ஸ் அண்ட் பிரஸ்ட் சைட்ல வந்து நிறைய ஃபேட் டெபாசிட் ஆகுது. இதனால என்ன ஆகுது, பயாலஜிக்கல் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மெயினான பயாலஜிக்கல் டிஃபரன்ஸ் வந்து ஹார்மோன்ஸ். ஆண்களுக்கு வந்து ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸ் வந்து டெஸ்டோஸ்டிரோனாவும் பெண்களுக்கு வந்து எஸ்ட்ரோஜனா இருக்கு. ஸோ ஆண் தன்மைகளை வந்து அந்த டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன்ஸ் தான் ரொம்ப ப்ரொடக்ஷன் பண்ணுது. அடுத்து ஸ்கெலட்டல் சிஸ்டம், நம்மளோட உடல் ரீதியா பார்த்தீங்கன்னா பெண்களோட இடுப்பெடும்புகள் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும், ஆண்களோட ஷோல்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். பெண்களோட இடுப்பெடும்புகள் வலுவாக இருந்தால் மட்டும்தான் சீராக அவங்களால குழந்தைய நார்மல் டெலிவரிக்கு எடுத்துக்க முடியுங்கிறதுனால இது. மற்றபடி பார்த்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் அப்படி எல்லாம் இல்லை. பட் என்ன நம்ம நினைக்கிறோம், நம்மளோட அவங்களோட மஸ்குலர் பாடியா இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டாமினா அதிகம்னு நினைக்கிறோம். மேபி அவங்க நிறைய நடக்கிறாங்க, நிறைய இதை பண்ணலாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பெண்கள் அவங்களுக்கு ஈக்குவலா இணையா எல்லாமே பண்ண முடியுது. பெண்களுக்கு சிறிய பிரச்சனைகள் எங்கெங்க வரும் அப்படின்னா அவங்களோட மாதவிடாய் காலங்கள், மற்ற பிரச்சனைகள் இருந்தாலும் இப்ப பெண்கள் எல்லாம் அதை தாண்டி ஈக்குவலா நடந்துக்கிறதுக்கு மெயினாவே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா ஒண்ணும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இல்ல. பட் ஆர்கன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ஆண்களோட ஆர்கன்ஸ் எல்லாமே நம்மளோட லங்ஸா இருக்கட்டும், ஹார்ட்டா இருக்கட்டும், இல்ல பிரெயினா இருக்கட்டும், ஒரு ஒரு சைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரிதான் பெண்களோட இருக்கு. சோ அதனால என்ன ஆகுது, அவங்களோட டெய்லி கலோரி இன்டேக் வந்து பெண்களை காட்டிலும் அதிகமான அளவு ஆண்களுக்கு தேவைப்படுது. சோ நம்ம பெண்களுக்கு என்ன சொன்னோம், 1800 முதல் 2400 சொன்னோம். ஆண்களை பொறுத்தவரைக்கும் 2000 முதல் 2800 3000 வரைக்கும் அவங்களோட கலோரி லெவல்ஸ் தேவைப்படுது. சோ இந்த மசில்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அவங்களோட எனர்ஜி மெட்டபாலிசமும் கொஞ்சம் அதிகமான லெவல்ல இருக்கு.
2: பெண்களுக்கான ஊட்டச்சத்து குறைபாடுலாம் என்னென்ன?
0: பெண்களுக்கான ஊட்டச்சத்து குறைபாடுகள் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, நார்மலாவே எல்லா பெண்களுக்கும் ஊட்டச்சத்து குறைபாடுகள் நிறைய இருக்கு. புரோதங்கள் வந்து பெருசா பெண்கள் விரும்பியும் சாப்பிடுறது இல்ல. புரோட்டீன் கண்டென்ட் உள்ள ஃபுட்டு வந்து நம்ம இல்லத்தரசிகள் நிறைய சமைக்கிறதும் கிடையாது, ரொம்ப யோசிக்கிறாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா புரோட்டீன் இருக்கிற ஃபுட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் வெஜிடேரியனுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. பன்னீர் இருக்கு, மஷ்ரூம் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோயா சங்க்ஸ் எல்லாம் தான் இருக்கு. புரோட்டீன் கண்டென்ட்ஸ் இன் தி நான் வெஜிடேரியன் டயட்ல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஸோ ஃபிஷ், மட்டன், சிக்கன், எல்லா உயிரினங்கள் எல்லாமே உங்களுக்கு புரோட்டீன் கண்டென்ட் உள்ள ஃபுட்டா இருக்கு. பட் நம்ம என்ன சொன்னோம், ஒவ்வொரு நாளும் புரோட்டீன் அதிகமா எடுத்துக்கணும்னு சொன்னோம். ஆனா மோஸ்ட் ஆஃப் த டேஸ் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல அரிசி தான் அளவு அதிகமா இருக்கே ஒழிய புரோட்டீன் கம்மியா இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மில்லட் சாப்பாடு தான் ரொம்ப அதிகமா இருக்கு. மில்லட்ஸ்ல வந்து கார்போஹைட்ரேட்ஸ் கம்மி, புரோட்டீன் கொஞ்சம் ஜாஸ்தி. அதனாலதான் என்ன இருந்தா அவங்களோட உடல் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இரும்பு மனிதர்கள் மாதிரி இருந்தாங்க. நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம், கொஞ்சம் தொலைதலாம் ஆயிடுறோம். நம்மளோட மசிலுக்கு தேவையான புரோட்டீன்ஸ் நம்ம கொடுக்காதனால நம்ம மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இல்லாமே போயிடுது. சோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம சாப்பாட்டோட போர்ஷன்ல ஒரு போர்ஷன் கார்போஹைட்ரேட்டாவும் 2 போர்ஷன் ஃபேட்டாவும் 3 போர்ஷன் புரோட்டீனாவும் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு நல்ல

0: ஒரு மென்டாலிட்டியோட இது கூட கம்ப்ளீட் பண்ண அன்னைக்கு தேவையான விட்டமின்ஸும் ஃபைபர்ஸும் ஃப்ரூட்ஸும் இருந்தா வி வில் ஹேவ் அ குட் பேலன்ஸ் டயட்.
1: டாக்டர், பெண்கள் எந்த மாதிரி பிளட் டெஸ்ட் மற்றும் ஸ்கேன்ஸ் செய்யணும்?
0: நார்மலா எப்பவுமே ஒரு பிளட் டெஸ்டோ ஸ்கேனோ தேவைப்படுறது இல்ல. பட் நம்ம கொஞ்சம் நடந்தா டயர்டா இருக்கு அப்படின்னா, யூஸ்வலா எல்லா பெண்களுக்குமே அனீமியா ரத்த சோகை நோய் ரொம்ப காமனா இருக்கும். ஏன்னா அவங்களோட நார்மலாவே அவங்களோட உடல் இயல்பிலேயே ஹீமோகுளோபின் லெவல்ஸ் ஒரு 12-14 இருந்தாலே நார்மல். வேற ஆண்களுக்கு 15-17 வரைக்கும் நார்மல். சோ நார்மலாவே உங்களுக்கு குறைவா இருக்கு. அது மட்டும் இல்லாம மாதவிடாயினால ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு ஒரு 1 கிராம் அளவு ஹீமோகுளோபின் தே ஆர் கோயிங் டு லூஸ் இன் தர் பிளட். இது திருப்பி ரீப்ரொடக்ஷன் ஆகி கரெக்ட் ஆகும். மெனி டைம் அவங்களோட ஃபுட் கம்ப்ளீட் ஆகல, அயன் சத்து கம்ப்ளீட் ஆகல அப்படின்னா அவங்களால அதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதனால காமனா இருக்கிற டெபிஷியன்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ரத்த சோகை தான். இப்ப நம்ம என்ன பண்றோம், நிறைய மாற்றங்கள் நடந்ததுக்கு அப்புறம் எதெல்லாம் டெபிஷியன்சி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா, விட்டமின் B12 டெபிஷியன்சி, D3 டெபிஷியன்சி, ஃபோலிக் ஆசிட் டெபிஷியன்சி, இது எல்லாமே ரொம்ப காமனா இருக்கு. இது எல்லாம் இந்த டெபிஷியன்சி காமனா இருந்தாலும் இது எல்லாமே நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்க கூடிய அளவு நமக்கு மாத்திரைகளும் அவைலபிளா இருக்கு, நம்மளோட ஃபுட்டும் அவைலபிளா இருக்கு. சரி, விட்டமின் B12 எப்படி கரெக்ட் பண்ணிக்க முடியும்? நம்ம தான் சொன்னோம், நான் வெஜிடேரியனா இருந்தா பிரச்சனை இல்ல, வெஜிடேரியனா இருந்தா கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். B12 டெஃபிஷியன்சி இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அதுக்கு ஏத்த மாதிரி செலக்ட் பண்ணி ஃபுட்டை சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கும். வேற இந்த வந்து D3 அந்த விட்டமின் D டெஃபிஷியன்சிக்கு நம்ம வெயில்ல நின்னா மட்டும்தான் D மெயினா வரப்போகுது. மத்தபடி ஃபுட்ல இருந்து போற விட்டமின் D வந்து நிறைய இருந்தாலும் அப்சார்ப்ஷன் இதெல்லாம் நடந்து நமக்கு வரும்போது கொஞ்சம் கம்மி ஆயிடுது. இல்லனா நம்ம சப்ளிமெண்ட்ஸ் உருவில விட்டமின் D3 நம்ம நிறைய சாப்பிட மாதிரி எல்லா நட்ஸ்லயும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பம்ப்கின் சீட்ஸ், அதுக்கப்புறம் கிரவுண்ட் நட்டு, அதுக்கப்புறமா நம்மளோட முந்திரி பருப்பு, ஹசல் நட்ஸ், நம்மளோட பிஸ்தா பருப்பு, இதுல எல்லாமே உங்களோட புரோட்டீன்ஸ் வந்து அதிகமாகவும் இருக்கு, ஃபேட் சொல்யூபிள் விட்டமின்ஸும் கொஞ்சம் நிறையவே இருக்கு. சோ இது எல்லாமே நம்ம டெய்லி லைஃப்ல வந்து நம்மளோட சாப்பாட்டோட கலந்து சாப்பிடும் போது சீரான பொருள் கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சோ நம்ம எப்ப சாப்பிட்டாலும் ஒரு கண்டிஷன் மட்டும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், புரோதத்தை அதிகப்படுத்த வேண்டும், கார்போஹைட்ரேட் எடுக்க வேண்டும், ஃபேட்டை மிதமா உட்கொள்ள வேண்டும், ஃபேட்டை மொத்தமா அவாய்ட் பண்ணணும்ங்கற அவசியம் இல்லை.
1: டாக்டர், இல்லத்தரசி, அதாவது ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில போய் வேலை செய்யற சான்ஸ் இருக்காது, வீட்டிலே தான் இருப்பாங்க, ரொம்ப உட்கார்ந்து இருப்பாங்க, அவங்க என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கலாம் அவங்க உடம்ப பாத்துக்கிறதுக்கு?
0: வீட்ல இருக்க பெண்களுக்கும் உடல் நலம் ரொம்ப முக்கியம், வெளியில போற பெண்களுக்கு உடல் நலமும் மனநலமும் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா வீட்லயும் அவங்க திட்டு வாங்கிட்டு வேலை செய்யற இடத்துலயும் அவங்களுக்கு பேலன்ஸ் தெரியாம மாட்டிக்கிறாங்க. இப்ப வீட்டுல இருக்க பெண்கள் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா காலையில அவங்க எழுந்து வேலை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் அவங்க லஞ்சுக்கே போறாங்க. இதை வந்து அவங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். காலையில கண்டிப்பா சாப்பிட்டுட்டு அவங்க எல்லாருமே வேலை செய்யலாம். பட் வீட்டுல இருக்க இல்லத்தரசிகளுக்கு எல்லாம் என்ன ஒரு நினைப்புனா, ஒரேடியா நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டு கொஞ்சம் கண்ணை மூடுனா என் பிள்ளைங்க வர்றதுக்கு சரியா இருக்குங்கிறாங்க. அது ரொம்ப தப்பான பழக்கம். எப்பவும் ஒரு நைட்டு பூரா நம்ம சாப்பிடாம இருந்து காலையில எழுந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது நம்ம மூளைக்கு எப்படி சாப்பாடு தேவையோ நம்ம உடலுக்கும் கொஞ்சம் சாப்பாடு தேவை. அதை நம்ம கொடுக்கணும், அந்த பிரேக் த ஃபாஸ்ட். எதையாவது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சீரா ரெஸ்ட் எடுத்துட்டு கூட அவங்க எல்லா வேலையும் செய்யலாம். ஆனா 80% ஆஃப் த பீப்புள் என்ன பண்றாங்கன்னா, வேலை செய்யறேங்கிற பேர் வழியில சாப்பிடுறத மறந்துடுறாங்க. சாப்பிடுறத மறக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. பிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருக்கும் அனைத்து பெண்களும் வேலைக்கு போகும் பெண்களும் காலையில 8:30 அவங்களோட காலை உணவை கண்டிப்பாக சாப்பிட வேண்டும். மதிய உணவை 12 முதல் 1:30 சாப்பிடுற மாதிரி பாத்துக்கணும். அடுத்து மத்தியானம் தூங்கும் பழக்கம். இந்த மத்தியானம் தூங்கும் பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எல்லாம் மாத்திக்கிட்டு அதை புக் படிக்கிற பழக்கமா மாத்தினோம் அப்படின்னா நமக்கு அறிவும் வளரும், நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷனும் தெரியும், அதை நம்ம ஃபேமிலிக்கும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். எப்படி ஈவினிங் ஆனா எல்லா ஃபீமேல்ஸும் அகெயின் பிஸி, ஈவினிங் சாப்பாடு ரெடி பண்ணும், பிள்ளைங்களுக்கு அடுத்து வேலைக்கான எல்லா வேலையும் செஞ்சு வைக்கணும், ஸ்கூல்ல இருந்து வர பிள்ளைங்களை டியூஷன் கூட்டிட்டு போகணும், திருப்பி கூட்டிட்டு வரணும், ஓய்வா வரப்போற கணவருக்கு வேலை செஞ்சு கொடுக்கணும்னு. ஏன்னா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் வேலை அதிகம். சோ அவங்களோட உடல் நலமும் மனநலமும் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: டாக்டர், புகைப்பிடிக்கிறது மற்றும் மது அருந்துறது, இது வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் மற்றும் அனைத்து பாலினருக்கும் உடல்நல பாதிப்பை ஏற்படுத்தும். பட் பர்டிகுலரா பெண்களுக்கு என்ன உடல்நல பாதிப்பை ஏற்படுத்துது?
0: இந்த காலத்துல ரொம்ப ஈஸியா ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் ரொம்ப ரொம்ப காமனா ஊடுருவியாச்சு. எல்லாருக்குமே ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். ஆண்களோட லங்ஸ் காட்டிலும் பெண்களோட லங்ஸ் சிறிய அளவே இருக்கு. ஈஸியா நம்ம ஸ்மோக்கிங் ஹேபிட் மாட்டிக்கும் போது க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மரி லங் டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஆண்களை காட்டிலும். அதே மாதிரி ஆல்கஹால், ஆண்களுக்கு 21 யூனிட் ஆல்கஹால் குடிச்சு

0: கூட அது வரைக்கும் அவங்களால வந்து லிவர் பாதிப்படையாமல் தாக்குப்பிடிக்க முடியும். ஆனா பெண்கள் 14 யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணும் போதே அவங்க லிவர் பாதிப்படைய ஆரம்பிச்சிடும். ஆண்களை காட்டிலும் நம்மளோட மெட்டபாலிசம், பெண்களோட மெட்டபாலிசம் வேரியேஷன்ஸ் இருக்கிறதுனால பெண்கள் அனைவரும் ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஆல்கஹால் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றது நல்லது. சி, நவ் வி கம் அக்ராஸ் லாட் ஆஃப் ஃபீமேல்ஸ் வித் ஆல்கஹாலிசம் அண்ட் ஸ்மோக்கிங். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கிரானிக் ஸ்மோக்கர் ஆயிடுறாங்க, பெண்களே பயங்கரமான ஸ்மோக்கர்ஸ். இது எல்லாமே அவாய்ட் பண்ணா முடிஞ்ச வரைக்கும் இதை தவிர்க்க பார்க்கணும். ஸ்மோக்கிங் இருந்தா லங் கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு, ஓரல் கேன்சர்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு, உணவு குழாய் மற்றும் கணையத்துல கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நம்ம ஆல்கஹால் எடுக்கிறதுனால கல்லீரல் பாதிப்படைறதுனால நமக்கு வயிறு வீக்கமாயி நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, ஆல்கஹால், ஸ்மோக்கிங், டொபாக்கோ சீவிங், சுண்ணாம்பு, இது அனைத்தும் சேர்ந்து அடக்கி வச்சிருக்கிறதுனால கிரானிக் இரிட்டேஷனால ஓரல் கேன்சர்ஸ் நிறைய வருது. அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த பழக்கங்கள் எல்லாத்தையும் நம்ம தவிர்த்து சீரா வாழ்ந்து வந்தோம்னா நம்ம எல்லாம் சூப்பரா இருக்கலாம்.
1: மோடி ஹர் பரிவார் கோர் மே பிஜ்லி பனாக்கர் வஹி பிஜ்லி பேச்கர் கமாய் கா ஏக் ஓர் சாதன் தேனா சாஹ்தா.
2: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளன. நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற

0: வயிறு குடல் மற்றும் கல்லீரல் துறை நிபுணர் டாக்டர் கவிதா சம்பத்குமார் அவர்களுடனான பெண்களுக்கான ஊட்டச்சத்து பற்றிய நேர்முகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
1: டாக்டர், இப்போ எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லயுமே பஃபெட் வந்து காமன் ஆயிடுச்சு. ஆபீஸ் ஃபங்க்ஷன் சரி, பர்சனல் ஃபங்க்ஷன் பஃபே தான் யூஸ் பண்றாங்க. இப்போ ஒரு பஃபேல போனா நம்ம எப்படி சாப்பிடலாம், மற்றும் பஃபேல வந்து எல்லா சாப்பிடுறதுனால வர ஹெல்த் ரிஸ்க் என்ன?
2: பஃபேவை பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் 2000 ரூபா கொடுத்து பஃபே போறேன்ப்பா, நான் வெறும் இவ்வளோண்டு சாப்பிட்டுட்டு வரணுமா அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் மார்க்கா இருக்கு பெண்களுக்கு. அவங்க என்ன பண்றாங்க, நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லை, இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு குரூப், ரெகுலர் பஃபே போறவங்க ஒரு குரூப். இந்த ரெகுலர் பஃபே போறவங்க எல்லாருமே, நீங்க பஃபேல பாத்தீங்கன்னா எப்படி உங்க ஃபுட் அடுக்கி வச்சிருப்பான்னா, ஃபர்ஸ்ட் சாலட்ஸ் இருக்கும், சாலட்ஸ ஃபாலோ பண்ணி ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு ரைஸ் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு இந்த சிப்ஸ் வடை இதெல்லாம் இருக்கும். ஸோ நம்ம அவன் வந்து கரெக்டா தான் அடுக்கி எல்லாம் வச்சிருக்கான், நம்ம எடுத்து சாப்பிடுறவங்க கண்ணை தான் நிறைய உறுத்திடுது. முடிஞ்ச வரைக்கும் நீங்க நிறைய சாலட் சாப்பிடும் போது உங்க வயிறு ஃபில் ஆயிடும். ஏன்னா சாலட்ஸ் எல்லாமே பச்சை காய்கறிகளாவோ இல்ல பழங்களாவோ இருக்கும், அதை நம்ம மென்னு உட்கொள்ளும் போது பாதி வயிறு நிறைஞ்சு போயிடும். மிச்சத்தெல்லாம் டேஸ்டுக்கு சாப்பிட்டோம்னா குட் ஃபார் ஹெல்த். இல்ல எனக்கு இது பிடிக்கும், பிரியாணி தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு இந்த சாலட் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பிரியாணி சாப்பிடும் போது வி ஆர் ப்ரோன் டு ரிஸ்க் அவர் லைஃப். முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த காலத்துல சொன்ன மாதிரி, காலையில சாப்பிட்டீங்கன்னா ராஜா மாதிரி சாப்பிடு, மத்தியானம் சாப்பிட்டீங்கன்னா மனுஷனா சாப்பிடு, இரவு சாப்பிட்டீங்கன்னா ஒரு பிச்சைக்காரரை போய் சாப்பிடு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்க கண்டென்ட் ஆஃப் ஃபுட் வந்து அப்பப்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கணும். காலையில நீங்க எவ்வளவு வேணா சாப்பிடலாம், ஏன்னா அன்னைக்கு பூரா நீங்க உழைக்க போறீங்க, நடக்க போறீங்க, ஏற போறீங்க, இறங்க போறீங்க, டைஜஸ்ட் ஆயிடும். மத்தியானம் கூட ஓகே, ஆனா நம்ம பஃபே எல்லாமே ஈவினிங்ஸ்ல இருக்கு. நீங்க இதையெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க, போய் தூங்க போறீங்க. பட் நீங்க சாப்பிடுற நேரத்துக்கும் உங்க தூங்குற நேரத்துக்கும் மினிமம் 2-3 hours கேப் இருந்தா மட்டும்தான் உங்களோட சாப்பாடு மேல எதுக்கழிச்சு வராம இருக்கும், ரீகர்ஜிடேஷன் நடக்காம இருக்கும், எரிச்சல் இல்லாமல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பஃபேல நீங்க போய் சாப்பிட்டீங்கன்னா ட்ரை டு சூஸ் த ப்ரோட்டீன் ஃபுட் ஃபர்ஸ்ட். சுண்டல், ப்ரோட்டீன்ஸ், ஃபிஷ், சிக்கன், மட்டன் எல்லாமே நீங்க சாப்பிடுங்க. நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். ட்ரை டு ஈட் மோர் ப்ரோட்டீன், லெஸ் கார்போஹைட்ரேட் அண்ட் லெஸ் ஃபேட். லெஸ் ஃபேட்டுங்கிறீங்களே மேடம், ஆனா சிக்கனையும் சாப்பிடுங்கிறீங்க, மட்டனையும் சாப்பிடுங்கிறீங்க, லெஸ் ஃபேட்டுங்கிறீங்க. நீங்க சாப்பிடும் போது உங்களோட ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் அதிகமாகும் போது உங்க கார்போஹைட்ரேட்டை குறைச்சி சாப்பிடுங்க. பட் நம்ம எல்லாம் என்ன பண்ணிடுறோம், நிறைய ஃபுட்டை சாப்பிடுறோங்கிற மாதிரி நிறைய பிரியாணி சாப்பிடும் போது ரைஸை தான் நிறைய சாப்பிட்டுடுறோம். ரைஸ் சாப்பிடக்கூடாது, கறிகள் நிறைய, காய்கறிகள் நிறைய சாப்பிட்டுட்டு இதை குறைச்சிக்கோங்க. சரி, நீங்க உங்க பஃபேவை எப்படி கம்ப்ளீட் பண்றீங்க, ஒரு டெசர்ட்டோட கம்ப்ளீட் பண்றீங்க, என்ன ஐடியா அனைத்துமே ரொம்ப மினிமலா சாப்பிட்டு உங்களோட டேஸ்ட பாசிஃபை பண்ணிக்கோங்க. சோ இட் டேக்ஸ் லாங் டைம் டு டைஜஸ்ட். நீங்க ஒரு பஃபே டின்னர் போறீங்க அப்படினா கண்டிப்பா போயிட்டு வந்து மினிமம் ஒரு 30-40 minutes உங்களுக்கு டைம் இருக்குனா ஹேவ் எ பீஸ்புல் வாக். இட் ஹெல்ப்ஸ் யூ இன் டைஜஷன். கண்டிப்பா பஃபே டின்னரை ஃபாலோ பண்ணி போய் படுத்துறாதீங்க. படுத்தீங்க அப்படினா கண்டிப்பா ரீஹைட்ரேஷன் இருக்கும். within 48 hours you may develop ஒரு லூஸ் ஸ்டூல்ஸ் வாமிட்டிங்கனா பழக்கமே இல்லாம திடீர்னு ஓவர்லோட் ஆக்குறீங்க. அத வந்து நம்மளோட ஆர்கன்ஸ் எல்லாம் டைஜஸ்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்க பழகணும். சோ முடிஞ்ச வரைக்கும் கால் வயிறு அரை வயிறா சாப்பிட்டு பழகுங்க. சோ இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. எப்பவும் பஃபேல போகும்போது என்ன பண்ணுவோம்னா, அந்த ஒரு பர்டிகுலர் பொருள் சாப்பிடும் போது டேஸ்டியா இருக்கும், திரும்ப திரும்ப சாப்பிடணும்னு தோணும். அப்ப என்ன பண்ணுவோம், உங்க கண்ட்ரோல் இழந்து 2

0: மூணாயி நாலாயி அஞ்சு அப்படி அதை மட்டும் அதிகமா சாப்பிட்டுட்டீங்கன்னா மற்ற பொருளுக்கு அன்னைக்கு பை சொல்லிட்டு அளவா சாப்பிட்டு வெளில வந்து பழகுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு ஹங்கர் இருக்கு, ஒரு கிரேவிங் இருக்கு. நான் சுகரே சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு போறவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் போய் எடுக்கிற பொருள் சுகரி பொருளா தான் இருக்கும். ஏன்னா அவங்க வீட்டுல சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சொல்லி பழகி பழகி அது அந்த கண்டென்ட்டே வீட்டுல இருக்காது. பஃபேல அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு பயங்கரமா ஒரு எச்சு உரி நேர போய் ஃபர்ஸ்ட் அதை எடுத்துருவாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா சூப்ல ஆரம்பிக்காம டெசர்ட்ல இருந்து வருவாங்க. கேட்டா இப்ப எவ்வளவு ஐஸ்கிரீம் இருக்கு, விதவிதமா இருக்கு, நான் வீட்டுக்கு போனா கூட இவ்வளவு ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது. சோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி பீப்பிள். முடிஞ்ச வரைக்கும் புரோட்டீன் அதிகமாக்கி, ஃபேட்டை கம்மியாக்கி, கார்ப கம்மியாக்கி, மிதமான இது சாப்பிடுறதுனால தப்பு இல்ல. கடைசியா என்ன கொடுக்கறாங்க, வெற்றிலை பாக்கு. அந்த காலத்துல வெற்றிலை பாக்கு எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, நம்ம ஒருவேளை அவசர அவசரமா சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா மென்னு மென்னு சாப்பிடும் போது தேவையான அளவு வாய்க்குள்ள செக்ரீட் ஆகிற அமிலே செக்ரீட் ஆகி டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுங்க கொடுத்தாங்க. சாப்பிடும் போது நம்ம பெருசா அஃபெக்ட் ஆக போறதே இல்ல. நொறுங்க தின்றால் நூறு வாழ்வு அப்படின்னு அந்த காலத்துல சொல்லிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, நொறுக்கி திங்கறது இல்ல, வாயில மெல்ல மெல்ல நொறுங்க நொறுங்க சாப்பிடுற சாப்பாடு கூழ் மாதிரி ஆகி அது அழகா முழுங்கி கொடுக்கும் போது வாயிலேயே பாதி டைஜஸ்ட் ஆகி உள்ளார போகும்போது டைஜஷன் சீரா இருக்குங்கிறதுக்காக தான். சோ பஃபே டின்னர் போகும் போதே மைண்ட் செட்டை ரொம்ப தெளிவாக்கிக்கோங்க. பாதி பேர் பஃபே டின்னர் போகணும்னா என்ன பண்ணிடுறாங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறது இல்ல, லஞ்ச் சாப்பிடறது இல்ல, எப்படி நான் போய் நிறைய சாப்பிட போறேன் அப்படின்னா இன்னும் அர்த்தம் இல்ல. காலையில இருந்து சாப்பிடாம இருக்கிறதுனால நான் என்ன வேணா சாப்பிடலான்னு. எப்பவுமே அழகா தேவையான பொருளை மட்டும் சாப்பிடுங்க. எண்ணெயில பொரிச்சதை அவாய்ட் பண்ண பாருங்க. வேக வச்ச பொருட்களை நிறைய சாப்பிட பாருங்க. சோ இட் ஹெல்ப்ஸ் யூ இன் டைஜஷன் அண்ட் ஹெல்ப்ஸ் யூ கீப் யூ ஹெல்த் அண்ட் வெல்த் பெட்டர்.
1: இதுவரை பெண்களுக்கான ஊட்டச்சத்து பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் வயிறு குடல் மற்றும் கல்லீரல் துறை நிபுணர் டாக்டர் கவிதா சம்பத்குமார் அவர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.

0: பாய்ஃப்ரெண்ட் மூவி போலாமா?
1: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி பிடிச்சதை சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
0: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
1: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
0: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
1: இரு, ஊர் ரூட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
0: காய்கறிகளும் பழங்களும்.
1: சாப்பிட கூடாதது
0: ஜங்க் ஃபுட்ஸும் கூல்ட்ரிங்க்ஸும்.
1: செய்ய வேண்டியது
0: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்.
1: செய்ய கூடாதது
0: தூங்காம மொபைல் பாக்குறதும் 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்.
1: வலிமைக்கு
0: உணவு,
1: அமைதிக்கு
0: இசை,
1: கோபம் வந்தா
0: மெடிடேஷன்,
1: சோகமானா
0: புத்தகம்டா.
1: அட அட, போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
0: போலாம், ரைட்.
1: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது சண்டேஷ் டு சோல்ஜர்ஸ். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: अभी आप सुन रहे थे हमारा विशेष कार्यक्रम संदेश टू सोल्जर्स। ये कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रसारित किया गया।
1: நேரம் மாலை 5 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான புத்தகத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சென்னை ஆகாஷ்வாணி வளாகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெளியிட்டார். உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லிகர் உரையுடன் இன்று தொடங்கியது. உண்மையான சமூக நீதி அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் தாவேகா அரசு செயல்படும் என்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படும் என்றும் ஆளுநர் திரு அர்லிகர் தெரிவித்துள்ளார். திமுக அரசின் விஞ்ஞான ரீதியான ஊழல் காரணமாக வருவாய் பற்றாக்குறை அதிகரித்துள்ளதாகவும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லிகர் கூறியுள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தின் நிதிநிலை மோசமடைந்து வந்துள்ளதாகவும் ஆளுநர் தமது உரையில் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியிருக்கிறார். குற்றச்சம்பவங்களை தடுக்க தாவேகா அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். தேர்தலின்போது தாவேகா அரசு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது குறித்து எந்தவொரு அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தாவேகா அரசு விளம்பரத்தில் மட்டுமே கவனம் செலுத்துவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. ஆளுநர் உரையில் புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்பு ஏதும் இடம்பெறவில்லை என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமகவின் சட்டப்பேரவை குழு தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி கூறியிருக்கிறார். மகா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலியா மற்றும் அன்மோல் கார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஐந்து மணி 3 நிமிடம். எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்கும் நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. இன்றைய ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில சில பல விடுகதைகளோட நான் வந்திருக்கேன். உங்கள் அன்பு தோழி வீணா. நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னா கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 298-600-3-8 மற்றும் 295-2-0-5-5-4. அது மட்டுமல்ல, நம்ம கேட்கக்கூடிய கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 என்ற நம்மளுடைய முகநூல் பக்கத்திலையும் என்னோட கேள்விகளும் உங்களோட பதில்களை பதிவு செஞ்சுட்டே வாங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதல் பாடல் உன கேட்டு வரலாம். இன்று நேற்று நாளை திரைப்படத்திலிருந்து

0: விடுமாயிற்றுக்கு ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில விடுகதைகள் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் கேட்டுட்டு இருக்க, நேர்களும் அழகா பதில்கள் சொல்லிட்டே இருக்காங்க. அடுத்த கேள்வியோட நானும் ரெடியா இருக்கேன். யார் இந்த நேரத்தை பார்க்கலாம்? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், நான் திருத்தணி தமிழ் எந்தி பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சிறப்பா இருக்கேன். உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? எவ்வளவு எடுத்தாலும் குறையாதது என்ன? எவ்வளவு எடுத்தாலும் இல்ல பயன்படுத்தினாலும்?
1: நீர்.
0: நீர். நம்ம வீட்ல இருக்க குளத்துல இருந்து தண்ணி குடிச்சோம்னாலே காலி ஆகும்ல?
1: ஆமா.
0: ஓகே, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம், சரிங்களா?
1: நன்றி.
0: அடுத்த நேர்களை வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
2: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க சார்?
2: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சிறப்பா இருக்கேன். உங்களுக்கான கேள்வி, எவ்வளவு எடுத்தாலும் குறையாதது என்ன?
2: வணக்கம்.
0: வணக்கம்.
3: கார்த்திக் பேசலாம்.
0: எப்படி இருக்கீங்க கார்த்திக்? ஓகே, பதில்
3: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: எவ்வளவு எடுத்தாலும் குறையாதது என்ன, எவ்வளவு பயன்படுத்தினாலும் குறையாதது என்ன அப்படின்னு சொல்லலாம்.
3: எவ்வளவு எடுத்தாலும் குறையாது என்ன?
0: நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப நீங்க அதை பயன்படுத்தினாதான் இதுக்கான பதிலே சொல்ல முடியும். அப்படி எவ்வளவு பயன்படுத்தினாலும் குறையாதது
4: என்ன?
0: பணம். எப்படி நம்ம ஏதாவது வாங்கி சாப்பிட்டாலே குறைஞ்சிருது?
4: வணக்கம்.
0: வணக்கம்.
5: இந்த அறிவு எவ்வளவு நேரம் எவ்வளவு நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன்.
0: மாலியம்மா எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு
5: இருக்கீங்க. இல்ல, நீங்க சொன்னே அப்புறம் திருப்பி குறிப்பு கொடுத்தீங்க பாத்தீங்களா?
0: இத பயன்படுத்தினாதான் சொல்ல முடியும்.
5: நம்மளுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னீங்களா? அப்பதான் பார்த்தா நான் தண்ணி தான் நினைச்சேன். அப்புறம் பார்த்தா நீங்க சொன்ன
0: எடுத்தாலும் குறையாதது என்ன அப்படின்றதுக்கு பதில் அறிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேயர்கள் ரொம்ப முட்டி மோதி கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை பாராட்டும் விதமாகவே வந்து நம்ம கண்டிப்பா ஒரு பாடல் கேட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துடலாம். புல்லாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து.

0: la médole.
1: ஐந்து மணி பதினாறு நிமிடம் ரெயின்போ மேடை நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கும். நிறைய கேள்விகளோட வந்திருக்கேன். ஸோ போன கேள்விக்கு வந்து சூப்பரான பதில் சொல்லியிருந்தாங்க. அடுத்த கேள்வியோட நானும் தயாரா இருக்கேன், நேயர்களும் தயாரா இருக்காங்க. யாருங்கிறத பாக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் மீனா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார். எங்க இருந்து பேசுறீங்க?
2: திருவண்ணாமலை மாவட்டம், தேசூர் மண்டலம், கிராமம் மாஜோ, கந்த கந்த சுவாமி.
1: ஓகே, உங்களுக்கான கேள்வி.
2: ஆ, சொல்லுங்க.
1: நான் வரும்போது எல்லாரும் கண்களை மூடுவார்கள், நான் யார்?
2: நான் வரும்போது
1: எல்லோரும் கண்களை மூடுவார்கள்.
2: தூக்கம்.
1: தூக்கம். சூப்பர் சார், தேங்க் யூ சோ மச் ஃபார் காலிங். தேங்க் யூ.
2: நன்றி நன்றி.
1: நான் கூட சூரியன் வெயில் தாங்காம கண்ணை மூடுவாங்க இந்த மாதிரிலாம் பதில் சொல்லுவாங்கன்னு பத்தன் பார்த்தா முதல் நேரே வந்து தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதில் கொடுத்துருக்காங்க. அடுத்த நேர்களை வணக்கம்.
3: வணக்கம். ஹலோ,
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: செந்தில் கண்ணன் பேரலாம்.
1: எப்படி இருக்கீங்க சார்?
3: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: சிறப்பா இருக்கேன். உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?

0: என்னை உடைத்தால் தான் என்னை பயன்படுத்த முடியும். நான் யார்?
1: கல்.
0: என்னங்க?
1: என்னை உடைத்தால்
0: தான் என்னை பயன்படுத்த.
1: தேங்காய்.
0: இல்ல. ஓகே, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம்.
1: கல் சொல்லலாம்.
0: ஓகே,
1: வேற ஏதாவது குடுக்குங்க. சொல்றேன்,
0: தேங்காய் கூட நம்ம ஓட்ட போட்டு எல்லாம் வந்து எடுக்கிறோம். இப்ப வந்து அது மாதிரி எல்லாம் வந்துருச்சு.
1: உடைத்தால்னா வேற வந்து.
0: ஓகே, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம். சரிங்களா?
1: தேங்க்யூ.
0: அடுத்த நேர்களை யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்மா.
0: வணக்கம்மா.
2: என்னை
0: உடைத்தால் தான் என்னை பயன்படுத்த முடியும். நான் யார்? தேங்காய் இல்லையே. கொஞ்சம் ஒத்துக்கலாம், பட் ஆனா பதில் அது இல்ல.
2: தொலைக்காட்சி.
0: சரி, நம்ம கிட்டயும் அந்த அறிவு கொஞ்சம் இருந்திருக்கு பாருங்களேன் அப்படின்னு நானே நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம். ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழம்.
0: எப்படி இருக்கீங்கம்மா?
3: நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சிறப்பா இருக்கம்மா. சொல்லுங்க, பதில் தெரியுமா?
3: என்ன?
0: என்னை உடைத்தால் தான் பயன்படுத்த முடியும்.
3: தேங்காய்.
0: தேங்காய். ஓகே, சரி, இந்த பதில் நம்ம அப்படியே மைண்ட்ல வச்சுக்குவோம். பட் அதுக்கு இன்னொரு பதிலும் இருக்கு, அது அடுத்த நேயர் யாராவது சொல்றாங்கன்னு பாக்கலாம். சரிங்களா? எல்லாரும் தேங்காய் தேங்காய்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒருவேளை தேங்காய் தான் பதிலா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா பதில் வந்து தேங்காய் இல்ல. அடுத்த நேயர்களே, வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம்.
4: நான் முகப்பேர்ல இருந்து பிரமீலா பேசுறேன் மேடம்.
0: எப்படி இருக்கீங்கம்மா?
4: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சிறப்பா இருக்கேன். சொல்லுங்க. என்னை உடைத்தால் தான் பயன்படுத்த முடியும். நான் யார்?
4: முட்டை.
0: முட்டை, சரியான பதில். தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங் மா. தேங்க்யூ.
4: தேங்க்யூ மேடம்.
0: சரி, நெத்தில் அடிச்ச மாதிரி முட்டை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. முட்டை என்பது சரியான பதில். இப்ப தேங்காயிலலாம் கூட நம்ம நிறைய சும்மா ஓட்ட போட்டு கூட அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் எடுக்கிற மாதிரியான டெக்னிக்ஸ் எல்லாம் வந்துருச்சு. சோ தேங்காய் அப்படின்றது சரியான பதில் இல்லை, முட்டை என்பதே சரியான பதில் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக உங்களுக்காக ஒரு சின்ன விளம்பரம் வருது, அதை தொடர்ந்து பாடலும் வருது. கேட்டு இணைந்திருங்கள்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

5:27 நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க. ரெயின்போ மேடையில் நிறைய விடுகதைகளோடு பேசிகிட்ருக்கோம். நேர்களும் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெறணும் சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். உங்கள் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 298

0: 2983208 மற்றும் 2952552554 2952055454 அப்படின்ற நம்பருக்கு 044 என்ற இணைப்பு என்னோட சேர்த்து கால் பண்ணுங்க. அடுத்த நேர் யாருங்கிறத பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: ஹலோ, கேக்குதுங்களா? சாரி,
0: நல்லா கேக்குதுங்க சார். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: அன்பான சரிக்கு அன்பு வணக்கம். மதுரையில இருந்து ஆண்டனி. எப்படி இருக்கீங்க?
0: சிறப்பா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: இப்ப இதுல என்ன, ஆக்சுவலி தெரிஞ்ச ஆன்சர் போற அங்க
0: மகிழ்ச்சியும்
1: கூட இருக்குமா
0: நான் யார்
1: வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் பரமக்குடியில இருந்து ராஜஸ்ரீ பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
2: இந்த கேக்கலங்கம்மா. இது
0: ஓகே. என்னை நினைத்தால் நான் வேலை செய்ய மாட்டேன். நான் யார்?
2: என்னங்கம்மா, மறுபடியும் சொல்லுங்க.
0: என்னை நினைத்தால் நான் வேலை செய்ய மாட்டேன். நான் யார்?
2: நினைத்தால் வேலை செய்ய மாட்டேன். அதாவது பஞ்சா இருக்குமோ?
0: பஞ்சு கொஞ்சம் கிட்ட வந்துட்டீங்க.
2: பஞ்சு தலையணை.
0: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
3: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புலம் தெற்கில இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
0: சிறப்பா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்க மேடம்.
0: நம்ம கேள்வி,
3: நினைத்தால் வேலை செய்யாது.
0: ஆமா,
3: அது வந்து என்ன? நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருளா மேடம்?
0: நாம பயன்படுத்தக்கூடிய பொருள் தான். வீட்டுல பயன்படுத்துவோம், பூஜைக்கு பயன்படுத்துவோம்.
3: அதாவது கற்பூரம்.
0: ஓகே, கற்பூரம் கொஞ்சம் பரவாயில்ல, பட் ஆனா பதில் அது இல்லை. சரிங்களா? தேங்க்யூ.
3: ஓகே மேடம், நன்றி.
0: நம்ம நேர்கள் நிறைய பேர் சொல்லிட்டனால அதுக்கான பதில் நானே சொல்லிடுறேன். கற்பூரம் ஓகே தான், பட் ஆனால் தீக்குச்சி அப்படின்றதான் வந்து இதுக்கான சரியான பதில். அதை தொடர்ந்து ஒரு சின்ன விளம்பரம், அதை தொடர்ந்து பாடலும் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
4: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: நான் சிரிச்சுட்டே தான் இருந்தேன், ஆனா உள்ளுக்குள்ள அழுதுட்டே இருப்பேன். நண்பர்கள் இருந்தாங்க, ஆனா பேசவே பயமா இருக்கும். என்ன பிரச்சனை உனக்கு? யாருமே கேட்கல. நான் சொன்னாலும் புரியுமான்றது சந்தேகம்தான்.
1: ஏன், என்ன, எதுக்கு, எப்படி, இப்படி எந்த கேள்வியுமே கேட்காம நீ பேசு, எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல ஒருத்தவங்க இருந்தாங்க.
0: எல்லாமே மாறிடுச்சு. அப்ப புரிஞ்சுது, பேசணும், நம்மோட மனசு பேசணும், மனசு விட்டு யார்கிட்டயாவது பேசணும். மன அழுத்தம், தனிமை, சோர்வு, இதெல்லாம் பேச வேண்டிய விஷயம். மறைக்கிறதுக்கு குற்றங்கள் அல்ல.
1: ஒரு நம்பிக்கை போதும் ஒருவரை காப்பாற்ற.
0: மனம் பேசட்டும், நாமும் கேட்க தொடங்குவோம். மென்டல் ஹெல்த் மேட்டர்ஸ். அக்கறையோட சொல்றது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: ரெயின்போ எஃப் 101.4 இங்க எல்லாமே சமதூளு.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: ரெயின்போ 5:41 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. ரெயின்போ மேடி நிகழ்ச்சியில பல அழகான விடுகதைகளோடு விளையாண்டு இருக்கோம். அடுத்த நேர் யாருங்கிறத பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியில இருந்து.
3: எப்படி இருக்கீங்க சந்திரசேகர்?
4: சூப்பரா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: சிறப்பா இருக்கேன். ஓகே, உங்களுக்கு நான் கேள்வி கேட்கலாமா?
4: கேளுங்க மேம்.
3: எவ்வளவு வேகமாக ஓடினாலும் உங்களை முந்த முடியாது இவரால்.
4: ஓ, எவ்வளவு வேகமா ஓடினாலும் நம்மள முந்த முடியாதா?
3: எவ்வளவு வேகமாக ஓடினாலும் உங்களை முந்த முடியாது இவரால். யார் அவர்?
4: வயது அப்படியா?
3: இல்லையே.
4: இல்லையா?
3: உங்களை முந்தி தானே அவர் போயிட்டு இருக்காரு. அதிகமாயிட்டே போகும் வயசு.
4: ஆமா, நம்மள முந்தி போகும்.
3: ஆனா இது வந்து உங்களை முந்தி போகவே முடியாது. என்ன பண்ணாலும்
4: முந்தி போக முடியாதுங்கிறீங்களா?
3: முடியாது.
4: மேம், ஏதாவது க்ளூ கொடுங்களேன்.
3: நம்ம எல்லார்கிட்டயுமே இருக்கு. சந்திரசேகர் வந்து பதில் சொல்லாம போராடுறது எனக்கே வருத்தமா இருக்கு. தேங்க்யூ ஃபார் காலிங். தேங்க்யூ.
4: பை பை பை.
3: அடுத்த நேர். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் மீனா மேடம்.
3: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
5: பேசுறேன்.
3: எப்படி இருக்கீங்க சார்?
5: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: சிறப்பா இருக்கேன்.

0: உடைத்தான்
1: ஆமா.
0: மறுபடியும் யூஸ் ஆகும்னு கேட்டீங்களா, அதுல இன்னொரு அர்த்தம் கூட இருக்கு மேடம், வேர்க்கடலை கூட சொல்லலாம் மேடம்.
1: வேர்க்கடலை கூட ஓகே.
0: வேர்க்கடலை உடைச்ச பிறகுதான் நம்ம யூஸ் பண்றோம்.
1: நானா சின்ன வயசுல என்ன பண்ணுவேன், அப்படியே தோலோட போட்டு கடிச்சு சாப்பிடுவேன்.
0: தேங்காய் எல்லாம் கரெக்ட் தான் நீங்க சொன்னதெல்லாம், எனக்கு விடுகதை சொல்லுங்க.
1: ஓகே, எவ்வளவு வேகமாக ஓடினாலும் உங்களை முந்த முடியாது இவரால், யார் அவர்?
0: நம்ம வேகமாக ஓடினாலும் முந்த முடியாது நம்மளுடைய நிழல் மேடம்.
1: நிழல்றது சரியான பதில். தேங்க்யூ ஃபார் காலிங் சார். தேங்க்யூ,
0: நன்றி. நான் ஒரு விடுதலை கேட்கறேன்,
1: சொல்லிடுங்க. நான் ரொம்ப வீக்கு, சரி கேளுங்க.
0: இல்ல என்ன நீங்க சொல்லிடுவீங்க. வெள்ள குண்டு,
1: வெள்ள
0: குண்டு தண்ணீரை போட்டா அந்த குண்டு மிதக்கும்.
1: முட்டையா?
0: முட்டை கிடையாது, முட்டை எல்லாம் மிஞ்சிடும்.
1: பஞ்சு
0: வெள்ள குண்டு, குண்டு மாதிரி இருக்கும்.
1: வெள்ள குண்டா? தண்ணீர்ல போட்டா மிதக்குமா? கற்பூரம்?
0: கற்பூரம் எல்லாம் கிடையாது மேடம்.
1: சரி நீங்களே சொல்லிடுங்க. ஒரு விடுகதை சரிங்களா? நன்றி
0: நன்றி
1: நன்றி. தேங்க்யூ சோ மச். ஓகே, பட் ஆனா நான் வந்து இந்த மாதிரி தண்ணியில வந்து வெண்ணெய் மிதக்க விட்டு எல்லாம் வந்து முயற்சி செய்ததில்லை நேர்களே. அடுத்த நேர் யாருங்கிறத பாக்கலாம். ஹலோ, வணக்கம். என்ன கேள்வி கேக்குறது? நல்ல கேள்வியா கேப்போம், இல்ல கஷ்டமான கேள்வியா கேப்போம்? எதை உடைத்தால் மகிழ்ச்சி கிடைக்கும்? எதை உடைத்தால் மகிழ்ச்சி கிடைக்கும்?
2: துன்பத்தை உடைத்தால் மகிழ்ச்சி கிடைக்கும்.
1: துன்பத்தை உடைத்தால் மகிழ்ச்சி கிடைக்கும், சரிதான். வேற பரிசும் கிடைக்கும். இதை உடைத்தால் உங்களுக்கு பரிசும் கிடைக்கும், மகிழ்ச்சியும் கிடைக்கும், பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும்.
2: அப்படியா? அப்படியா
1: குடுக்கறாங்களே, உடைத்தால் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ சோ மச்.
2: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
1: அடுத்த நேயர்களே வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: அம்பத்தூர் ஆதிலட்சுமி பிரீமியம் பாயிண்ட்ல இருந்து ரகுராமன் மேடம்.
1: ஓகே சார், உங்களுக்கான கேள்வி, எதை உடைத்தால் மகிழ்ச்சி கிடைக்கும்?
3: எதை உடைத்தால் மகிழ்ச்சி கிடைக்குமா? சோம்பல் மேடம்.
1: சோம்பல் உடைத்தால் மகிழ்ச்சி கிடைக்கும், ஆனால் இதை உடைத்தால் உங்களுக்கு பேர், புகழ், பரிசு இது எல்லாமும் சேர்ந்து கிடைக்கும். சோம்பலை உடைத்தால் மகிழ்ச்சி கிடைக்கும், இந்த மாதிரி துன்பத்தை உடைத்தால் மகிழ்ச்சி கிடைக்கும், இது இந்த பதில்கள்லாம் நல்லா இருக்கு. பட் அப்புறமா தான் நானே யோசிச்சு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா இதை நீங்க உடைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், சர்டிபிகேட் கிடைக்கும், பரிசு பொருட்கள் கிடைக்கும், இப்படி எல்லார்கிட்ட இருந்து பாராட்டு கிடைக்கும், இது எல்லாம் கிடைக்கும். ஸோ அது என்ன அப்படின்றத நீங்க யோசிச்சுட்டே இருங்க. அதற்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துருவோம். பார்த்தி என்ற சிட்டி திரைப்படத்துல இருந்து.

5:51 ஆச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில பல அழகான விடுகதைகளோட விளையாண்டுட்டே இருக்கும். சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 என்ற முகநூல் பக்கத்துல நிறைய நேயர்கள் மெசேஜ் பண்ணிருக்காங்க. சத்யநாராயணன் அவர்கள் பதிலளிச்சிருக்காங்க. கோவிந்தராஜு அவர்கள் நிழல் அப்படின்ற சரியான பதில் கொடுத்திருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவர்கள் என்னை நினைத்தால் வேலை செய்ய மாட்டான், பத்தி குச்சிதான் பதில் அப்படின்னு மெசேஜ் பண்ணிருக்காங்க. அதைத் தொடர்ந்து சத்யநாராயணன் அவர்கள் ஃபயர் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பதில்கள் நமக்காக தந்துகிட்டே இருந்திருக்காங்க. கண்ணன் பி அவர்கள் மேட்டுப்பட்டியிலிருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. மாலை வணக்கம், விடுகதை நிகழ்ச்சியில் ரொம்ப அருமையாக இருக்கு, வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சத்யநாராயணன் அவர்கள் மீண்டும் முட்டை அப்படின்றதுக்கு தான் சரியான பதில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி கேட்டிருந்த கேள்விக்கு பதில் கொடுத்திருக்காங்க. கலீல் அகமது அவர்கள் அதற்காக கைத்தட்டல்களும் சேர்த்து நம்ம நிகழ்ச்சி மற்றும் நேர்களுக்கு அழைச்சிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, விடுகதைக்கான பதில் அறிவு, மேற்கு மாம்பலம் ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக மாலினி தேவி அருணாச்சலம் அம்மா தூக்கம் அப்படின்ற பதில் கொடுத்திருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவர்கள் நிறைய கேள்விக்கான பதில் சரியான பதில் கொடுத்திருந்தே இருக்காங்க. சோமசுந்தர பிரபு அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மீது வண்ணை கணேசன் அவர்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து

0: ஏழுக்கணர் தேவா அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மெசேஜ் பண்ண அனைத்து நேர்களுக்கும் நன்றிகள் சொல்லிக்கலாம். மீண்டும் நம்ம அந்த விட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கேள்வி அதற்கான பதில் நம்ம நேர் யாராவது பதில் சொல்றாங்களா அப்படின்றத பாத்திரலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம், எர்ணாவூர்ல இருந்து மாலா பேசுறேன் மேடம்.
0: மாலாமா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம். அந்த இது திருவிழா உரியம் உடைப்பாங்களா, அது
0: கிட்டத்தட்ட அப்படி சொல்லிக்கலாம். பட் ஆனா அதற்கான பதில் அது இல்லையே.
1: அப்படி இல்லைங்களா?
0: ஓ
1: சரி
0: சரி, ஓகே. அடுத்த நேரத்தை கேட்கலாம். அடுத்த நேர்களை வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: சத்யநாராயணன், பெரம்பலூர்ல இருந்து மேடம்.
0: சொல்லுங்க சார், பதில் தெரியுமா?
2: அது தேங்காய் மேடம்.
0: தேங்காய் இல்ல, பட் அங்கங்க தேங்காய் உடைச்சா உங்களுக்கு பாராட்டு பேரு புகழ் சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்கறாங்க.
2: ஆனா உரி போல சொன்னாங்க, உரியும் சொன்னாங்க.
0: சரியான பதில் வாழ்த்துக்கள் சரிங்களா, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அப்பாடா, இந்த சாதனை, அதாவது ரெக்கார்ட் பிரேக்கிங் அப்படின்னு சொல்லும் இல்லையா, அந்த சாதனை அப்படின்றத சரியான பதில். எதை உடைத்தால் மகிழ்ச்சி கிடைக்கும், பேர் புகழ் சர்டிபிகேட் இது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னா சாதனை ரெக்கார்ட் அப்படின்றத சரியான பதில். ஸோ நிறைய கேள்விகள், நிறைய நேர்கள், நிறைய பதில்கள். ஸோ ரொம்ப நிகழ்ச்சியும் அருமையாக இருந்துச்சு அப்படின்றத நிறைவோட நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் சூரிய வம்சம் திரைப்படத்திலேருந்து வந்துகிட்டே இருக்கு. இதோட மீண்டும் 7 மணிக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தன், திஸ் இஸ் மீனா சைனிங் ஆஃப் இன் எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே எப்பவுமே சமதோலு.

0: ஏய், டிஃபன் சாப்பிட்டு போடி.
1: விடுமா, ஆல்ரெடி டைம் ஆச்சு, ஆபீஸ்க்கு வர லேட் ஆகுது. இப்ப டிஃபன் ரொம்ப முக்கியம்.
2: ஏய், என்னாச்சுடி, காலையில இருந்து மூஞ்சிய சரியில்லை.
1: செம்ம ஹெக்டிக்கான டேட். காலையில இருந்து ஒண்ணுமே சரியா நடக்கல. கெத்துலயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல.
2: சாப்பிட்டியா நீ?
1: ரொம்ப அவசியமா அது.
2: நீ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் ஃபுல்லா நீ எனர்ஜியோட இருக்கிறதுக்கு நீ சாப்பிடுற பிரேக்ஃபாஸ்ட் தான் முக்கிய காரணமா இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா, மெட்டபாலிக் சேஞ்சஸால வரக்கூடிய சர்க்கரை வியாதி கூட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா தள்ளி போடலாமா. அண்ட் அது மட்டும் கிடையாது, சாப்பிடாததுனால வர அல்சர்ஸ், இந்த மாதிரி பல பிரச்சனைகளை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா தவிர்க்கலாம். குறிப்பா பெண்கள் தான் அதிகமா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றாங்க அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது.
0: ஹே, நீ சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இனிமே நான் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன்.

0: Drive Time will continue after the news in Tamil.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைகோடியில் உள்ள மக்களுக்கும் சமுதாய வானொலி சிறப்பான சேவையாற்றி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வெளிப்படையான மற்றும் தூய்மையான அரசு நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். தாவேக அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானொலி ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோவ் தாக்கர், மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் கடைகோடியில் உள்ள மக்களுக்கும் வானொலி சேவை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் சுமார் 1000 சமுதாய வானொலி அலைவரிசைகள் செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆகாஷ்வாணி வளாகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமைகள் என்ற தலைப்பிலான புத்தகத்தை வெளியிட்டு அவர் பேசினார். மும்பையில் நடைபெற்ற வேவ்ஸ் மாநாட்டில் சமுதாய வானொலி முக்கிய பங்காற்றியதாக அவர் கூறினார். தகவல் பரிமாற்றத்தின் முக்கிய கருவியாக சமுதாய வானொலி திகழ்வதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார்.
2: ஒரு 5 ஆண்டுகளில் இந்த கம்யூனிட்டி ரேடியோ சர்வீசஸ் அதிகமாக கொண்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஆசாதிக்கு அமிர்த மகா உற்சவம் கொண்டாடும் பொழுது நாம 750 ரேடியோக்கள் கொடுக்கணும்னு டார்கெட் வச்சு பண்ணோம். இன்னைக்கு இந்தியா முழுவதும் 1000 நெருங்கி கொண்டிருக்கிற கம்யூனிட்டி ரேடியோக்களாக இருக்கிறது. கம்யூனிட்டி ரேடியோன்றது டிவி, ரேடியோ அல்லது டிஜிட்டல் ரேடியோ, கம்யூனிகேஷன் இல்லாத பகுதிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான் மக்களை வந்து கடைசி மனிதனுக்கும் நம்மளுடைய தகவல்களை கொண்டு போய் சேர்க்கிறது தான் கம்யூனிட்டி ரேடியோ. சின்ன சின்ன ஊர்களில் ஒரு 20 கிலோமீட்டர் ரேடியஸ் அளவுக்கு, குறிப்பாக காடுகள் அதிகமாக இருக்கிற பகுதி, கோஸ்டல் பகுதிகளில், மலைகள் இருக்கிற பகுதிகளில், அத்தனை பகுதிகளிலும் அந்த நம்மளுடைய செய்திகளை நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஒரு டூலாக விளங்குவது அந்த கம்யூனிட்டி ரேடியோ.
1: இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆகாஷ்வாணியின் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின், வளர்ந்து வரும் ஊடக சவால்களை எதிர்கொள்ள வானொலி கட்டமைப்பில் புதிய தொழில்நுட்பமும் கண்டுபிடிப்புகளும் கொண்டுவரப்படுவது அவசியம் என்று கூறினார். பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமைகள் என்ற புத்தகத்தில் பத்மஸ்ரீ திரு ஸ்ரீதரன் வானொலியின் வளர்ச்சிக்கு ஆற்றிய சிறப்பான சேவை ஆவணப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சிக்கு பின் ஆகாஷ்வாணி தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் சென்னை வானொலி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தொழில்நுட்ப ரீதியாக வானொலி சேவையின் தரத்தை உயர்த்த வேண்டியதன் அவசியத்தை அப்போது அவர் வலியுறுத்தினார். வெளிப்படையான மற்றும் தூய்மையான அரசு நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் உரையாற்றிய அவர், அரசு நிர்வாகத்தை

0: பாதிக்கும் முறையற்ற நிதி பரிமாற்றங்கள், இடைத்தரகர்களின் தலையீடுகள் ஆகியவை முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்று கூறினார். மாநிலத்தில் பொது அமைதியை நிலைநாட்டவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஒடுக்கவும் உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை மற்றும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கான நிதியை மத்திய அரசு விரைந்து விடுவிக்க வலியுறுத்தப்படும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். உச்சநீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் தமது உரையில் தெரிவித்தார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் பிரச்சினை மற்றும் அவர்களிடமிருந்து இலங்கை அரசு கைப்பற்றிய படகுகளை மீட்பது போன்றவற்றிற்கு விரைந்து தீர்வு காண மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான நடைமுறைகள் எளிமையாக்கப்படும் என்றும் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கித்தர அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ஓசூர், கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களை தொடங்குவது குறித்து மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தாவேக்கா அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமது உரையில் தெரிவித்தார். தேர்தலின் போது தாவேக்கா அரசு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது குறித்து எந்தவொரு அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆட்சியில் திமுக கொண்டு வந்த திட்டங்கள்தான் ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை சீர்குலைக்கும் வகையில் செயல்படுவதை திமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் அவர் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட அரசு எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்த எந்தவொரு அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார். ஆளுநர் உரையில் புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்பு ஏதும் இடம்பெறவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகள் கடன் தள்ளுபடியில் பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்த போதிலும் ஆக்கப்பூர்வமான அறிவிப்பு ஏதும் இல்லை என்று கூறினார். வேலையில்லா பட்டதாரிகளுக்கான உதவித்தொகை, மின்கட்டண கணக்கீடு போன்றவை குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. குற்றச்சம்பவங்களை தடுக்க தாவேக்கா அரசு உறுதியான நடவடிக்கையை எடுத்து வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எவ்வித சமரசமும் இன்றி குற்றச்சம்பவங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு உடனுக்குடன் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதாக தெரிவித்தார். குற்றச்சம்பவங்கள் எதையும் மூடி மறைக்கும் முயற்சியில் மாநில அரசு ஈடுபடவில்லை என்றும் அவர் கூறினார். தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் சமூக ரீதியாகவும் நடைபெறும் குற்றங்களை தடுப்பதற்கு முழுவீச்சில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். மின் விநியோகத்தில் ஏற்படும் தடைகளை களைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மின்வாரியத்திற்கு தேவையான உபகரணங்கள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் தேவையான மின் பணியாளர்களை நியமித்து மின்தடை சரி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மின்சார வாரியம் தொடர்பாக அடுத்த வாரத்தில் தாம் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் திரு நிர்மல்குமார் கூறினார். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க மாநிலத்தை ஆளும் தாவேக்கா அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மாநிலத்தின் பல பகுதிகளில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் கொலைகள் நடைபெறுவது மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் திரு விஜய் பாலியல் குற்றங்களுக்கு எதிரான உறுதியான நிலைப்பாட்டை எடுக்கவில்லை என்றும் மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் எந்தவொரு நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 27 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: தற்போது சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கேரளா பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கரூர், திருச்சாப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை நகரின் ஓரிரு பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மாலை சூறைக்காற்றுடன் பெய்த மழை காரணமாக

0: 20க்கும் மேற்பட்ட விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டன. மாவட்ட செய்திகள். தியாகசீலர் கக்கனின் பிறந்த நாளையொட்டி மதுரை மாவட்டம் தும்பைப்பட்டியில் அமைந்துள்ள மணி மண்டபத்தில் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு ஆட்சியர் திரு ஆகாஷ் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். நாமக்கல் வட்டத்திற்கு உட்பட்ட கிராமங்களுக்கான ஜமாபந்தி நிகழ்ச்சி ஆட்சியர் திரு மதுபாலன் தலைமையில் இன்று நடைபெற்றது. நாகையில் சர்வதேச யோகா தினத்தையொட்டி பள்ளி மாணவர்கள் சிறப்பு யோக பயிற்சியை மேற்கொண்டனர். தென்காசி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 137,800 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 5-11, 11-6, 11-8, 11-4 என்ற செட் கணக்கில் பிரான்ஸ் இணையை வென்றது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டக்கெரு இசுகி இணையை வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி மலேசியாவில் இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைகோடியில் உள்ள மக்களுக்கும் சமுதாய வானொலி சிறப்பான சேவையாற்றி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வெளிப்படையான மற்றும் தூய்மையான அரசு நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். தாவேக அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: The evenings just got more exciting. Tune in to Drive Time on 101.4 FM Rainbow for your daily dose of music handpicked by you on the Listener's Choice app, where your dedications and your favorite tunes take the spotlight. Drop your requests at facebook.com/rainbowfm and we'll spin it live.
2: Check your systems are offline.
3: Number one for today's hits and all-time favorites.
1: Whether you're kicking back, winding down, or just vibing, Drive Time is your perfect musical companion. 7 days a week from 6 to 7 p.m. Only on 101.4 FM Rainbow. Turn it up, tune in, let the music move you.
3: Ladies and gentlemen, here it is. The most listened to radio show on the planet. Even the other stations are tuned in too.
4: Welcome back, folks. You're listening to Drive Time on 101.4 FM Rainbow with your host, Dinakaran Singhanavelu. And if you want to listen to your track on the radio, all you have to do is log on to facebook.com/rainbowfm and post in your requests, and we will be delighted to play them live and exclusive on air. And talking about requests, this one is from Shashi Jain. It's been pretty long. And he says, evening and greetings from sweltering New Delhi. Chennai is no... it's not exceptional as well. So we both are in the same boat. And he has given me 2 to 3 choices. And I'm going to go with one of my favorites, Andy Williams' Summer Place. I hope you enjoy it.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய், ஹலோ, வணக்கம். நேரம் 7 மணி 1 நிமிடமாயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்கிறக்கும் நிகழ்ச்சி

ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்க விருப்ப பாடல பாடல்களை வந்து கேட்டு மகிழலாம். உங்க விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும் சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்றுதான். சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 என்ற முகநூல் பக்கத்துல என்னோட பதிவின் கீழே உங்க விருப்ப பாடல் மற்றும் அந்த பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படத்தின் பேர் எங்களுக்கு தெளிவானுப்புங்க. இந்த அழகான நிகழ்ச்சியில் உங்ககிட்ட நான் பேசியிருக்கேன் உங்கள் அன்பு தொழில் மீன. அந்த நிகழ்ச்சியில் முதல் பாடல் என்னோட விருப்ப பாடலாக வந்துகிட்டே இருக்கு. ஸோ நம்ம நிறைய நேரங்கள் வந்து நம்ம யோசிச்சிருப்போம். சில மனிதர்கள் வந்து நம்ம எதுக்காக நம்மளோட வாழ்க்கையில் வந்து கடந்து வரோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம நிறைய நேரங்கள் வந்து யோசிச்சிருப்போம். ஸோ வை ஷுட் வி மீட் தெம் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். சில நேரங்களில் ஒரு 10 வருஷம் 8 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு நபர்கிட்ட நம்மளுக்கு தோண்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு அன்பாக இருக்கட்டும், ஸ்பரிசமாக இருக்கட்டும், அந்த பார்வையாக இருக்கட்டும், அது ரொம்ப நாள் கழித்து ஒரு 10 வருஷம் கழித்து பார்க்கும்பொழுது கூட அது ஒரே மாதிரி இருக்கும். நம்மளோட இதயங்களில் வந்து சில உணர்வு போய் சேரதுக்கு முன்னாடியே வந்து நம்மளோட கண்களில் சில உணர்வுகள் வந்து நம்மளால உணர்ந்துட முடியும். அப்படி ஏதாவது உணர்வு வந்து நீங்கள் சமீபமாக கடந்து வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த பாடல் கூட உங்களால் வந்து ஈஸியாகவே வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தோட. எனக்கு இந்த பாடல் வந்து ரொம்பவே க்ளோஸான ஒரு பாடல் தான். என்னுடைய நண்பர் ஒருவருக்காகவும் இந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. அம்மன் கோவில் கிழக்காளி திரைப்படத்திலிருந்து உன் பார்வையில் 1000 கவிதை நான் எழுதுவேன் காற்றிலாட என்ற அழகான பாடல் கேட்டு இணைத்திருங்கள். தீபம் ரெயின்போ 101.4. நான் திஸ் இஸ் ஆர்ஜே மீனா.

ரொம்ப அழகான பாடல் கேட்டு ரசித்தோம். நிகழ்த்தியில் அடுத்தபடியாக பாடல் ராமகிருஷ்ணன் குழுமங்கொண்டாலிருந்து விருப்ப பாடலாக கேட்டுக்கக்கூடிய பாடல் தாண்டவம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாதி கதவு நீ எரி என்ற பாடல் ஹரிச்சரன் மற்றும் வந்தனா ஸ்ரீனிவாசன் அவர்கள் பாடியிருக்காங்க. கேட்டிணைந்திருங்கள்.

நேரம் 7:14:45. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

ആകാശവാണി செய்திகள் வாசிப்பவர் சித்ராபால சுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் உள்ள முதலீட்டுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பிரான்ஸ் நாட்டின் தொழிலதிபர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சென்னை பெங்களூரு ஹைதராபாத் வழித்தடங்களில் அதிவிரைவு ரயில் சேவை தொடங்கப்படும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திஷா எண்ணெய் கப்பல் 62,370 மெட்ரிக் டன் திரவ எரிவாயுடன் நாளை காலை குஜராத் வந்தடையும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டெலோமினர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் உள்ள முதலீட்டுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பிரான்ஸ் நாட்டின் தொழிலதிபர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். பாரிஸ் நகரில் அந்நாட்டின் தொழிலதிபர்களை இன்று சந்தித்து பேசிய அவர், உற்பத்தி துறை, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், கடல்சார் உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவித்தார். முதலீட்டுக்கான நடைமுறைகள் இந்தியாவில் எளிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் இந்திய உணவுக் கழக நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், அறிவியல் அடிப்படையிலான உணவு சேமிப்பு கிடங்குகளை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். நவீன தொழில்நுட்பம் மூலம் உணவு தானிய விநியோகம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் ஏழைகளுக்கான உணவு தானியங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் 98.5% பயனாளிகளுக்கு ஆதார அடிப்படையில் அவை வழங்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டம் சிறப்பாக செயல்படுவதன் மூலம் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பெரிதும் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறினார். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெளிப்படைத்தன்மையுடன் உணவு தானிய விநியோகம் செய்யுமாறு பிரகலாத் ஜோஷி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கோர் சந்தித்து பேசினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதுடன் போதைப்பொருள் புழக்கத்திலிருந்து இருநாட்டு மக்களையும் பாதுகாப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக திரு செர்ஜியோ கோர் தமது வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்தியா அமெரிக்காவில் குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக கூட்டாக நடவடிக்கை எடுப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக திரு செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு புதிய ஹஜ் புனித யாத்திரை கொள்கையை வெளியிட உள்ளதாக சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஹஜ் ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சவுதி அரேபிய நாட்டின் ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் இந்தியாவுக்கு 2 விருதுகள் வழங்கியிருப்பதாக கூறினார். இந்தியாவிலிருந்து ஹஜ் புனித பயணம் மேற்கொண்டவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்கியதற்காக சவுதியில் உள்ள இந்திய ஹஜ் புனித யாத்திரை ஆணையத்திற்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. நடப்பு நிதியாண்டில் 26,000 கிராம சாலைகளை அமைக்க திட்டமிட்டுள்ள மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் கிராம சாலை திட்டத்தின் கீழ் அமைக்கப்படும் இந்த சாலை பணிகளுக்காக 18,900 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை செயலர் திரு ரோஹித் கல்சால் தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஆந்திரா, பீகார், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கிராமப்புற பகுதிகளில் சாலை வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நீட் மறுதேர்வு வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் பதற்றமடையாமல் தேர்வெழுத வேண்டும் என தேசிய தேர்வு

0: முகமை அறிவுறுத்தியுள்ளது. இந்த முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெளிப்படைத்தன்மையுடனும் பாதுகாப்புடனும் தேர்வு நடத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசுகள், பல்வேறு அமைச்சகங்கள், பாதுகாப்புத்துறை ஒருங்கிணைந்து இந்த தேர்வுக்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் தேர்வு தொடர்பான வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றும், மாணவர்களுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்றும் தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னையிலிருந்து பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் வழித்தடங்களில் அதிவிரைவு ரயில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள நமோ சென்டர் அதிநவீன பயிற்சி மையத்தை திறந்து வைத்து பேசிய அவர், மும்பை அகமதாபாத் இடையேயான புல்லட் ரயில் திட்டம் அடுத்த ஆண்டு பயன்பாட்டுக்கு வரும் என கூறினார். இந்தியா உலகில் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுத்து வருவதாக கூறிய அவர், டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியில் நாடு சாதனை படைத்து வருவதாகவும் தெரிவித்தார். நவீன விமான நிலையங்கள், விரைவு சாலைகள், வந்தே பாரத் ரயில்கள் உள்ளிட்டவை நாட்டின் வளர்ச்சியை மேம்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். தற்போது உலக அளவில் இந்திய திரைப்படங்களுக்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை, மும்பை, ஹைதராபாத், பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களைச் சேர்ந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் ஹாலிவுட் திரைப்படங்களுக்கான தயாரிப்புக்கு பிந்தைய பணிகளை மேற்கொண்டு வருவதையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டினார். இந்தியாவிற்கு 62,370 மெட்ரிக் டன் திரவ எரிவாயுடன் திஷா எண்ணெய் கப்பல் நாளை காலை குஜராத் மாநிலம் தாஹக் துறைமுகம் வந்தடையும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியபோது இதனை தெரிவித்த கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்தின் இயக்குநர் திரு ஓபேஷ் குமார் சர்மா, மால்டாவிலிருந்து புறப்பட்ட இந்த எண்ணெய் கப்பல் கடந்த திங்கட்கிழமை அன்று பாதுகாப்பாக ஹோர்முஸ் நீரிணையை கடந்ததாக தெரிவித்தார். போர் சூழலால் பாதிக்கப்பட்டுள்ள வளைகுடா நாடுகளில் இருந்து 3,639 இந்திய மாலுமிகள் இதுவரை பாதுகாப்பாக தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்காசியா மற்றும் வளைகுடா நாடுகளில் தங்கியுள்ள இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் திரு ஓபேஷ் குமார் சர்மா தெரிவித்தார். நாட்டில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழு அளவில் செயல்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். கடந்த 3 நாட்களில் 1,47,00,000 வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 22,900 டன் வர்த்தக பயன்பாட்டிற்கான எரிவாயு விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதுவரை 99,000-க்கும் மேற்பட்ட குழாய் வழி எரிவாயு இணைப்பு பெற்றவர்கள் தங்களின் எரிவாயு சிலிண்டர் இணைப்பை திரும்ப ஒப்படைத்துள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்களுக்கு நடப்பு நிதியாண்டில் 8.25% வட்டி நிர்ணயம் செய்ய மத்திய நிதியமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. வைப்பு நிதி அறங்காவலர் குழு கூட்டம் தெரிவித்த பரிந்துரையை ஏற்று இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்பிற்கு நேட்டோ உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு பீட் ஹெக்சேத் கேட்டுக் கொண்டுள்ளார். நேட்டோ பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நேட்டோ அமைப்பின் ராணுவத்திறனை வலுப்படுத்த உறுப்பு நாடுகள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ டெமோலினர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் தக்கரு யுகுசுகி இணையை வென்றது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி மலேசியாவில் இன்று தொடங்கியது. இந்தியா

பாகிஸ்தான் உட்பட 9 நாடுகளைச் சேர்ந்த 69 பேர் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்தியாவின் சார்பில் அபய் சிங், வேலவன் செந்தில்குமார் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் உள்ள முதலீட்டுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பிரான்ஸ் நாட்டின் தொழிலதிபர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சென்னை பெங்களூரு ஹைதராபாத் வழித்தடங்களில் அதிவிரைவு ரயில் சேவை தொடங்கப்படும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிஷா எண்ணெய் கப்பல் 62,370 மெட்ரிக் டன் திரவ எரிவாயுடன் நாளை காலை குஜராத் வந்தடையும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டெமோலினர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேர்களே, ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்தாட்ட போட்டி பற்றிய நிலவரம் இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

7:37 நிமிடமாய் அச்சு ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் வீரதுரை அவர்களுடைய விருப்ப பாடல் பம்பாய் திரைப்படத்திலிருந்து கண்ணாலனி எனது கண்ணை என்ற பாடல் சித்ரா அவர்களுடைய குரலில்.

நான்கு ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கும். உங்க விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 என்ற முகநூல் பக்கத்தில் உங்க விருப்ப பாடல் மற்றும் அந்த பாடல் இருக்கக்கூடிய திரைப்படத்தின் பெயரை எங்களுக்கு தெளிவா அனுப்புங்க. அடுத்தபடியாக பாடல் மயிலை பட்டாபி அவர்களுக்காக வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்திலிருந்து எங்கே அந்த வெண்ணிலா என்ற பாடல்.

7:54 நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் ராஜேஷ் பெரியார் நகர் இந்த விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க. உன்னை நினைத்து திரைப்படத்திலிருந்து. இதோட நானும் கிளம்புறேன். மீண்டும் 9 மணிக்கு ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அண்டில் தன், திஸ் இஸ் மீனா சைனிங் ஆஃப் இந்தியா ஃப்ரம் ரெயின்போ 101.4.

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் கடைகோடியில் உள்ள மக்களுக்கும் வானொலி சேவை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் சுமார் 1000 சமுதாய வானொலி அலைவரிசைகள் செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆகாஷ்வாணி வளாகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமைகள் என்ற தலைப்பிலான புத்தகத்தை வெளியிட்டு அவர் பேசினார். மும்பையில் நடைபெற்ற வேவ்ஸ் மாநாட்டில் சமுதாய வானொலி முக்கிய பங்காற்றியதாக அவர் கூறினார். தகவல் பரிமாற்றத்தின் முக்கிய கருவியாக சமுதாய வானொலி திகழ்வதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆகாஷ்வாணியின் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின், வளர்ந்து வரும் ஊடக சவால்களை எதிர்கொள்ள வானொலி கட்டமைப்பில் புதிய தொழில்நுட்பமும் கண்டுபிடிப்புகளும் கொண்டுவரப்படுவது அவசியம் என்று கூறினார். பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமைகள் என்ற புத்தகத்தில் பத்மஸ்ரீ திரு ஸ்ரீதரன் வானொலியின் வளர்ச்சி காட்டிய சிறப்பான சேவை ஆவணப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சிக்கு பின் ஆகாஷ்வாணி தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் சென்னை வானொலி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தொழில்நுட்ப ரீதியாக வானொலி சேவையின் தரத்தை உயர்த்த வேண்டியதன் அவசியத்தை அப்போது அவர் வலியுறுத்தினார். வெளிப்படையான மற்றும் தூய்மையான அரசு நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் இன்று உரையாற்றிய அவர், அரசு நிர்வாகத்தை பாதிக்கும் முறையற்ற நிதி பரிமாற்றங்கள், இடைத்தரகர்களின் தலையீடுகள் ஆகியவை முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்று கூறினார். மாநிலத்தில் பொது அமைதியை நிலைநாட்டவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஒடுக்கவும் உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கான நிதியை மத்திய அரசு விரைந்து விடுவிக்க வலியுறுத்தப்படும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். உச்சநீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் பிரச்சினை மற்றும் அவர்களிடமிருந்து இலங்கை அரசு கைப்பற்றிய படகுகளை மீட்பது போன்றவற்றிற்கு விரைந்து தீர்வு காண மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்று அவர் கூறினார். தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான நடைமுறைகள் எளிமையாக்கப்படும் என்றும் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கித்தர அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஓசூர், கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களை தொடங்குவது குறித்து மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தாவேக்கா அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்றும் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமது உரையில் தெரிவித்தார். தேர்தலின் போது தாவேக்கா அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது குறித்த எந்தவொரு அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆட்சியில் திமுக கொண்டு வந்த திட்டங்கள்தான் ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை சீர்குலைக்கும் வகையில் செயல்படுவதை திமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்று அவர் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட அரசு எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்த எந்தவொரு அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார். ஆளுநர் உரையில் புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்பு ஏதும் இடம்பெறவில்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகள் கடன் தள்ளுபடியில் பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்தபோதிலும் ஆக்கப்பூர்வமான அறிவிப்பு ஏதுமில்லை என்று கூறினார். வேலையில்லா பட்டதாரிகளுக்கான உதவித்தொகை, மின்கட்டண கணக்கீடு போன்றவை குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். குற்றச்சம்பவங்களை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை எடுத்து வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எவ்வித சமரசமுமின்றி குற்றச்சம்பவங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு உடனுக்குடன் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதாக தெரிவித்தார். குற்றச்சம்பவங்கள் எதையும் மூடி மறைக்கும் முயற்சியில் மாநில அரசு ஈடுபடவில்லை என்றும் அவர் கூறினார். தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் சமூக ரீதியாகவும் நடைபெறும் குற்றங்களை தடுப்பதற்கு

முழுவீச்சில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். மின் விநியோகத்தில் ஏற்படும் தடைகளை களைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மின்வாரியத்திற்கு தேவையான உபகரணங்கள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் தேவையான மின் பணியாளர்களை நியமித்து மின்தடை சரி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மின்சார வாரியம் தொடர்பாக அடுத்த வாரத்தில் தாம் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் திரு நிர்மல்குமார் கூறினார். பெண்களுக்கு எதிராக

டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை பிரான்சின் லியோடி நோட்ரஸ் லியூஸ் ரோலன் இணையை வென்றது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செல்லோ டெமோலினர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

இன்றைய ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் பல அழகான பாடல்கள் கேட்க காத்துட்டு இருக்கும். அந்த வகை நிகழ்ச்சியின் முதல் பாடல் திருப்பாச்சி திரைப்படத்திலிருந்து நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு என்ற பாடல், பேரரசு அவர்களோட வரிகளில், திப்பு அவர்களுடைய குரலில்.

9:21 ஆயாச்சு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் பேசிகிட்டே இருக்கோம். அடுத்தபடியாக பாடல் யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையில், யுகபாரதி அவர்களோட வரிகளில், விஜய் யேசுதாஸ் மற்றும் ஸ்ரேயா கோஷல் அவர்கள் பாடிய பாடல் சந்த கோழி திரைப்படத்திலிருந்து.

9:26 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் ஜி திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் அவர்களுடைய இசையில் அறிவுமதி அவர்களுடைய வரிகளில் உதித் நாராயண் மற்றும் சுஜாதா அவர்கள் பாடிய பாடல் கிளியே கிளியே என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல் உங்களுக்காக.

ஒன்பது மணி 31 நிமிடம் ஆயாச்சு. அடுத்தபடியாக பாடல் சங்கர் மகாதேவன் மற்றும் சுஜாதா அவர்கள் பாடிய பாடல் கஜினி திரைப்படத்திலிருந்து.

9:42 நிமிடம் ஆயாச்சு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக திப்பு மற்றும் சோபா சேகர் அவர்கள் பாடிய பாடல் சிவகாசி திரைப்படத்திலிருந்து.

7 நிமிடமாயாச்சு. நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக இரண்டு பாடல்கள் உங்களுக்காக, தவமாய் தவமிருந்து மற்றும் சுதேசி திரைப்படங்களிலிருந்து.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்.
2: பத்து மணி ஒரு நிமிடம் ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 பழைய பாடல்களை கேட்க காத்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து தாய் இல்லாமல் நான் இல்லை என்ற பாடல்.

10 மணி 5 நிமிடமாயாச்சு. நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல்கள். 1000 பொய் திரைப்படத்திலிருந்து புலவர் சொன்னது பொய்யே என்ற பாடல் மற்றும் தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திலிருந்து பாண்டியன் நான் இருக்க என்ற 2 பாடல்கள்.

ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல்கள் இருக்கோடுகள் மற்றும் ரகசிய போலீஸ் 115 திரைப்படத்திலிருந்து.

Primo FM, no te muerde por el lado. பத்து மணி 20 நிமிடம் ஆகக்கூடிய இந்த நேரம் ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கும் எஃப்எம் ரெயின்போ 101.4. அடுத்தபடியாக பாடல்கள் தெய்வ மகன் திரைப்படத்திலிருந்து தெய்வமே தெய்வமே என்ற பாடல் மற்றும் புதிய பூமி திரைப்படத்திலிருந்து நித்தியில பொட்டு என்ற இரண்டு பாடல்கள்.

0: வந்தவுடன் முத்தம் சிந்த ஓடினேன். அட ராஜா, என் தம்பி வாடா.
1: அண்ணா அண்ணா.

சொல்வானென பக்கம் பக்கம் சென்றே. குழந்தை என் கையை கடித்து விட்டது. போடா போ.

10:28 ஆயாச்சு. அடுத்தபடியாக பாடல்கள் பூவும் பொட்டும் திரைப்படத்திலிருந்து மற்றும் வா ராஜாவா திரைப்படத்திலிருந்து.

10:35 ரெயின்போ ரீவை நிகழ்ச்சி கேட்டுகிட்டே இருக்கோம். அடுத்தபடியாக பாடல்கள் சிவந்தம்மன் திரைப்படத்திலிருந்து பார்வை யுவராணி என்ற பாடல் மற்றும் நில் கவனி காதலி திரைப்படத்திலிருந்து எங்கேயோ பார்த்த முகம் என்ற இரண்டு பாடல்கள்.

0: 10:42 ஆயாச்சும் ரெயின்போ ரீவே நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல்கள் மாட்டுக்கார வேலன் திரைப்படத்திலிருந்து தொட்டுக்கொள்ளவா உன்னை என்ற பாடல் மற்றும் தெய்வ மகன் திரைப்படத்திலிருந்து காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்ற பாடல்.
1: தொட்டுக்கொள்ளவா நெஞ்சில் தொடுத்துக்கொள்ளவா
2: பட்டுக்கொள்ளவா

0: 10:53 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
1: ரெயின்போ ரிவைண்ட். அற்றை திங்கள் அந்நிலவில்
0: ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் இந்த ஒரு மணி நேரம் பல அழகான பாடல்களை கேட்டு ரசித்து மகிழ்ந்தோம். அந்த வகையில் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக மாட்டுக்கார வேலன் திரைப்படத்திலிருந்து பூ வைத்த பூ வைக்க பூக்கள் என்ற அழகான ஒரு பாடல், டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி அவர்கள் பாடிய பாடல், கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் கே வி மகாதேவன் அவர்களுடைய இசையில். இந்த நிகழ்ச்சியில் இந்த பாடல்களுடன் நானும் கிளம்புகிறேன். மீண்டும் நாளை ஒரு அழகான நிகழ்வில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், திஸ் இஸ் மீனா சைனிங் ஆஃப் இன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதுள்ளது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

0: மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அருமையான மெல்லிசை பாடல்களை தான் இந்த ஒரு மணி நேரம் நம்ம கேட்க போகிறோம். இந்த வரிசையில் முதலாவதாக வரக்கூடிய பாடல் கற்றது தமிழ் திரைப்படத்திற்காக இளையராஜா குரலில் நான் முத்துக்குமார் வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவின் அட்டகாசமான இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என் வாழ்க்கையில் வந்தது 3 லெட்டா. ஸ்டில் ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் லெட்டா.
2: பிரபா, நீ என்ன தேடி இருப்பேன்னு எனக்கு தெரியும். நானும் அம்மாவும் இங்க மகாராஷ்டிரால தூரத்து மாமா வீட்டுல இருக்கிறோம். நீ வர்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏத்த சமயம் வரப்போ நான் சொல்றேன்.
3: நேரத்துக்கு சாப்பிட, வாரத்துக்கு 3 நாளாவது குழி, அந்த சாக்ஸை துவைச்சு போடு, நகம் கிடைக்கும்.

நேரம் 11:01 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில இணைஞ்சிருக்கோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில. நான் உங்கள் ஆர்ஜே ராஜா. இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி எஃப்எம் 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோவை எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில்.

பருத்தி வீரன் திரைப்படத்திற்காக அருமையான பாடலை நிறைவாக கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் 96 திரைப்படத்திற்காக சின்மயி ஸ்ரீபாதா மற்றும் குழுவினர் குரலில், உமாதேவி வரிகளில், கோவிந்த் வசந்தா இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.

பதினோரு மணி 16 நிமிடம் கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில நெஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில மயக்கம் தரக்கூடிய அந்த பாடல்களை நம்ம வரிசையா மெல்லிசை பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்ததாக வரக்கூடிய பாடல் 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திற்காக கே குரல்ல நா முத்துக்குமார் வரிகள்ல யுவன் சங்கர் ராஜாவின் அட்டகாசமான இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நிறைவாக கேட்ட பாடல் காலா திரைப்படத்திற்காக. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்த மெல்லிசை பாடல்கள், அருமையான பாடல்கள் உங்களுக்காக

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் மயக்கம் என்ன திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ் மற்றும் சைந்தவி குரலில் தனுஷ் வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமாரின் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 11:44 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில நெஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில, மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் கோ திரைப்படத்திற்காக ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ குரல்ல, பா விஜயின் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில. கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 11:54 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேளையில் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். எஸ், நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கிற நேயர்களுக்கும் ஃபேஸ்புக் மூலமா நம்மளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த நேயர்களுக்கும் மிக்க நன்றி. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வருகிறது மன்னன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா குரல்களில், வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நள்ளிரவு 12 மணி முதல் இடைவிடாத பாடல்கள், காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என அடுத்தடுத்து பாடல் விருந்து படைக்க காத்திருக்கின்றது.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கண்கள் என்று காத்திருந்தாய். ஐயாவுன் வாசலிலே அடியெடுத்த நாள் முதலாய் கையோடு வைத்திருந்த

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: எழுச்சி வந்திட
1: அழகாக சிரித்தது அந்த நிலம்
0: அதுதான் இதுவோ
1: அனலாக கொதித்தது இந்த மனது

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: சொல்வது.
1: நான் ஒருத்தர் மாதிரி பேசுறேன், அதை யாருன்னு சொல்லுங்க பாப்போம். வாங்க குழந்தைங்களோ வாங்க, இந்த பஞ்சு முட்டையோட வரலாறு சொல்றேன். நீங்க இந்த பஞ்சு முட்டை சாப்பிட்டா தான் உங்களுக்கு நல்லா படிக்க தோணும், நல்லா விளையாட தோணும், உங்க பெத்தவங்க தாய் தந்தை எல்லாம் காப்பாத்த தோணும். அதுக்கு நீங்க சாப்பிட வேண்டியது இந்த பஞ்சு முட்டை. அடுத்தது சொல்றேன்,
2: இந்த பஞ்சு முட்டோட மகிமை அது உங்களுக்கு தெரியாது. அது தெரியணும்னா நீங்க கண்டிப்பா அதை சாப்பிட்டு தான் ஆகணும். ஐ மீன் யூ ஹேவ் டு ஈட் இட். அப்பதான் உங்களுக்கு எல்லாமே நல்லது செய்ய தோணும்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4 மணி. இனி கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். முதலாவதாக மீரா திரைப்படத்திற்காக எம் எஸ் சுப்புலட்சுமி குரலில், அமரர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி வரிகளில், எஸ் பி வெங்கட்ராமன் இசையில்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக அம்மன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் குரலில் வாலியின் வரிகளில் ஸ்ரீ அவர்களின் இசையில்

0: நேரம் 4:11. இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இன்று வள்ளலார் நகர் UE பழனிவேல் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். குடியாத்தம் எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில். முதலில் கிரிப்ரியம், ராகம் கதனகுதூகலம், ஆதிதாளம், ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம்.

இதுவரை பொங்கும்மங்கலம் நிகழ்ச்சியில் வள்ளலார் நகர் யுஇ பழனிவேல் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். குடியாத்தம் எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில்,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 5 மணி. இனி கேட்டு

தெய்வீக ராகத்தில் இணைந்திருக்கிறோம். நேரம் 5:29. அடுத்ததாக ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திர சதநாம ஸ்தோத்திரம் கேட்கலாம்.